عرفاں کی کسک خلق کی میں صبر کا ساغر، عرفاں کی کسک خلق

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 FM அலைவரிசை ஊடாக இப்பொழுது முதல் சிபிஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்று ஆகஸ்ட் மாதம் 18 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த இரவு பொழுது அனைவருக்கும் நல்லிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக அமையட்டும். இன்று ஆகஸ்ட் 18 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். டொரண்டோ பெரும்பாகத்தில் 24 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. 28 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. அதிகாலை பொழுது 20 பாகை செல்சியஸாக குறைபடியும். சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளை புதன்கிழமை பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ். சூரியோடியோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். நாளையும் இடிமுழக்கத்தோடு சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 25 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 30 பாகை செல்சியஸாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதிய பொழுதிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 14 பாகை செல்சியஸாக இருக்கும். வானம் தெளிவாக காணப்படும். வியாழக்கிழமை சூரியோடு நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 15 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 27 பாகை செல்சியஸ். வெள்ளிக்கிழமையும் சூரியோடு நிறைந்திருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சனிக்கிழமை 26 பாகை செல்சியஸ், மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. ஞாயிற்றுக்கிழமை 21 பாகை செல்சியஸ், மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுதும் தொடர்ந்து மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 3% அதிகரிக்க இருக்கிறது. 3% அதிகரித்து 179.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது சாதாரண தர எரிபொருள். எனவே பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே இப்பொழுது இதனை விட மிக குறைந்த விலையிலே சாதாரண தர எரிபொருள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று தேவை இருப்பவர்கள் உடனடியாக நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். 12 மணிக்கு முன்பதாக நிரப்பிக் கொண்டிருந்தால் லிட்டருக்கு சில சதத்தை மிச்சம் பிடிக்கிக் கொள்ளலாம். 12 மணிக்கு பின்பு 3% அதிகரித்து 173.9 விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. நேரம் 9:05.
1: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
0: 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 இதே நாதம். 11 மணிக்கு வினாடி வினா நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். உங்களுக்காக பொதிகள் இருக்கின்றன, 10 பொதிகள் இருக்கின்றன. அந்த பொதிகள் இருக்கும் கேள்விகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 11 மணிக்கு 12 மணி முதல் 1 மணி வரை உங்களுக்கான சீரை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்வு 1 மணியிலிருந்து பின்னிரவு அதிகாலை காலை நிகழ்ச்சிகளோடு நாளை காலை 9 மணி வரை இணைந்திருக்கலாம். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தயாராக இருங்கள். விடுகதி ஒன்றை விடுவிக்க போகிறீர்கள். எங்கள் அண்ணா திரைப்படத்திலிருந்து தேப்பு கங்கா மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடலோடு தொடங்குவோம்.

0: எனக்கு உடல் இல்லை ஆனால் நான் வளர்கிறேன். எனக்கு நுரையீரல் இல்லை ஆனால் எனக்கு காற்று தேவை. எனக்கு வாயில்லை ஆனால் தண்ணீர் என்னை கொன்றுவிடும். நான் யார்? 4 6 5 9 3 0 0 5 5.
1: Everything okay? No problem and dinner.
2: Bar kalamu closing da adikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416 268 0155. 416 268 0155.
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா செல்வம்.
1: சரி சரி.
4: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416 897 0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638
5: 416 897 0919. காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
4: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
4: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416 757 0034 அல்லது 416 994 3861. அம்மா நகையடகு மாடம்.
0: எனக்கு உடல் இல்லை ஆனால் நான் வளர்கிறேன். எனக்கு நுரையீரல் இல்லை ஆனால் எனக்கு காற்று தேவை. எனக்கு வாயில்லை ஆனால் தண்ணீர் என்னை கொண்டுவிடும். நான் யார் என்று கேட்டிருக்கின்றோம். அது யாராக இருக்கும் என்பதுதான் விடுகதை. உங்களை விடுவிக்க அழைக்கிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4 6 5 9 3 0 0 5 5. 4 6 5 9 3 0 0 5 5. நேரம் 9:15.
7: CMR
0: செய்யபார் தமிழப்பம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் மகாநாட்டுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழீழ விடுதலை இயக்கமும் பூரண ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். உலக பல்கலைக்கழகங்களின் தரவரிசைக்கான மையம் வெளியிட்டுள்ள 2026 ஆம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் இலங்கையின் பல்கலைக்கழகங்களில் பேராதனை பல்கலைக்கழகம் முன்னிலை பெற்றுள்ளது. சென்னை மெட்ரோ MRTS தொடருந்து சேவையை இணைக்க தமிழ்நாடு அரசால் முதல் முறையாக கடந்த 2011 ஜனவரியில் அனுப்பப்பட்ட முன்மொழிவுக்கு மத்திய தொடருந்து அமைச்சகம் இறுதி ஒப்புதலை வழங்கியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும் காலத்தில் கியூபெக்கின் இறையாண்மை குறித்து பொது வாக்கெடுப்பை தங்கள் கட்சி நடத்தாது என்று பார்ட்டி கியூபெக்கின் கட்சி தலைவர் பால் செயின்ட் பியர் பிளமண்டன் தெரிவித்துள்ளார். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்ஹானின் உடல்நிலை குறித்து அவரது குடும்பத்தினர், வழக்கறிஞர்கள் மற்றும் பாகிஸ்தான் PTI கட்சியினர் தொடர்ந்து கவலை தெரிவித்து வந்த நிலையில் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக அவரை சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்ற பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. CMR தமிழ் FM செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416 990 2462 416 990 2462.
7: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஆகஸ்ட் மாதம் 22-23 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில் த பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751-2150 The Brick Outlet.
8: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 9:18 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். இது செவ்வாயிரபோ ஒலிபரப்பு. எனக்கு உடல் இல்லை ஆனால் நான் வளர்கிறேன். எனக்கு நுரையில் இல்லை ஆனால் எனக்கு காற்று தேவை. எனக்கு வாயில்லை ஆனால் தண்ணீர் என்னை கொன்றுவிடும். நான் யார் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இது விடுகதையை விடுவிக்க போறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்பு வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம்,
0: சொல்லுங்கள். இது எப்படி எப்படி அந்த விடுகதை விடுவித்து விட்டீர்களா? குமிழி என்று சொல்கிறீர்கள். எனக்கு உடல் இல்லை ஆனால் நான் வளர்கிறேன். எனக்கு நுரையீர் இல்லை ஆனால் எனக்கு காற்று தேவை என்று சொல்கிறீர்கள். எனக்கு வாய் இல்லை ஆனால் தண்ணீர் என்னை கொன்றுவிடும் என்று சொல்கிறீர்கள். குமிழி தண்ணீரிலிருந்து உருவாகிறது அல்லவா?
9: நீங்க எரிஞ்சா குழந்தை ஊட்டி எரியும் காற்று வேணும் எனவே ஆஹா நீர் வந்து அணைந்து விடும்
0: கருப்பு சிவப்பாக இருப்பது கருப்பாக போய்விடுமா? சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அடுத்த நீர் தந்திப்போம். வணக்கம் மழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? குமார், சொல்லுங்கள் குமார். இது பொருத்தமான விடை. நீங்கள் நெருப்பு நினைக்கிறீர்கள், அப்பொழுது உங்களை தொட்டால் சுடும் என்று சொல்லுகிறீர்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள் மதிப்பு மகிழ்ச்சியாக இருப்பீங்கள் நம்பிக்கையோட என்ன விடை? நெருப்பு தான் சொல்லுங்க. மாற்றம் இல்லை, நெருப்பு தானா? சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம்
0: தேவகுமார், சொல்லுங்கள். நீங்கள் நெருப்பு என்று சொல்ல போறீங்களா?
10: வளர்ந்து
0: கொண்டே போகும் சொல்லுங்களா? சரி பார்ப்போம். நன்றி தேவகுமார். அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள். ரஞ்சன், சொல்லுங்கள். என்ன விட பொருத்தமாக இருக்கும் ரஞ்சன்? நீங்களும் நெருப்பு தான். தெரிகிறது. என்ன சொன்னால் தண்ணீர் ஊற்றி இல்லை ஒன்றுமில்லை. சரி நன்றி ரஞ்சன். தண்ணீர் ஊற்றினால் நெருப்பு நிறம் மாறிவிடும். என்னுடைய அதை சொல்லக்கூடாது. என்ன சொன்னால் பெந்து ரஞ்சன் கருப்பல்லையில் ஒரு நினைத்து விடுவார்கள். அதனுடைய அதை சொல்லக்கூடாது. சரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அதிகமாக எங்களிடம் இந்த பதிலை சொல்லியிருக்கிறார்கள். நெருப்பு என்று சொல்லி, சரி எனக்கு உடல் இல்லை ஆனால் நான் வளர்கிறேன். அது நெருப்பு வளர்ந்து கொண்டே போகுமாம். இங்கே பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தொடர்ந்து காட்டுத்தீ பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கே ஏராளமானவர்கள் அதாவது வீடுகளிலிருந்து வேறு இடங்களுக்கெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே அது வளர்ந்து கொண்டே போகிறது. எனக்கு நுரையீரல் இல்லை ஆனால் காற்று தேவை. காற்று அந்த காற்றின் காரணமாகத்தான் இது அதிகரித்து செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனக்கு வாய் இல்லை ஆனால் தண்ணீர் என்னை கொன்றுவிடும் என்று, அதாவது தீயணைப்பு படை வீரர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் தலை வணங்க வேண்டும். அது கனடாவில் மட்டுமின்றி உலகம் பூராவும், இது பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் பிரித்தானியா எல்லா இடங்களிலுமே காட்டுத்தீ பரவுகிறது. அங்கே இந்த கடமைகளை ஈடுபடுக்கும் அனைவருக்குமே நாங்கள் தலை வழங்க வேண்டும் என்ற செய்தியோடு 9:30 இலங்கை செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனடி உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். 10:30 இதிநாதம். 11 மணிக்கு வினாடி வினா.
11: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
9: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
11: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
12: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
13: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒருமுறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-3002-94-94.
14: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். August 22-23 சன்னியாற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கும் அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345 416-274-4345.
15: It's time to Toyota at Bremer Toyota. August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 வருட கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெருமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவில் மார்க்கமென்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அலையுங்கள் PS சுதாகரன் 416-292-0033 416-292-0033.
16: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
17: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
16: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
18: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு ஹரிஜரன்
0: செந்தூரி பாடுகின்ற வாழில் சீதாராம் திரைப்படத்திற்காக 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம்.

0: நேரம் இரவு 9:30 சேம்பா தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை டொரோ குரூப் கிராஸ் போர்டர் ஏசட் டிரைவர்ஸுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. கால் 905-507-1800.
0: முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூல வரைவு மற்றும் நீதித்துறை திருத்த சட்டமூல வரைவு என்பன நீதியமைச்சர் ஹர்ஜுன நாணயக்காரவனால் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. கையூட்டல் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹேலியர் அம்புக்கலவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரம இன்று பிணையில் செல்ல அனுமதி வழங்கினார். நெடுஞ்சாலைத்துறை மீதான பதிலுரையில் நெடுஞ்சாலை தொடர்பான புதிய அறிவிப்புகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டார். உதவித்தொகை நிறுத்தப்பட்ட மாணவர்களின் பட்டியலை தயாரித்து அவர்களுக்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என நீலம் பண்பாட்டு அமைப்பைச் சேர்ந்த இயக்குநர் ப. ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளாா்.

0: இலங்கை செய்திகள்.
1: தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தினால் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தி இன்று உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. குறித்த மனு SC/ST 31/2026 என்ற இலக்கத்தின் கீழ் இன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் உள்ளடங்கியுள்ள விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி இதன் அரசியலமைப்பு தன்மை மற்றும் அதில் காணப்படுகின்ற சிக்கல்கள் குறித்து நீதிமன்றத்தின் அபிப்பிராயத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு திருத்தமும் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பு, அதிகார பகிர்வு மற்றும் மக்களின் உரிமைகள் ஆகியவற்றில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து ஆழமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது. கையூட்டல் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கேகலிய ரம்புக்கலவுக்கு கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரம இன்று பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளார். அதன்படி சந்தேக நபரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சாரீர பிணைகள் செல்ல உத்தரவிட்ட நீதிவான் அவரது வெளிநாட்டு பயணங்களுக்கும் தடை விதித்தார். கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கை ரூபவாணி கூட்டு ஸ்தாபனத்தில் அவசியமற்ற சந்தர்ப்பத்தில் பணியாளர்களை ஆட்பேற்று செய்து அவர்களை தனிப்பட்ட பணிக்குழாமில் பணிக்கமர்த்தி அரசுக்கு 1,43,00,000 ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய அவர் முன்னதாக கைது செய்யப்பட்டார். இதேவேளை பழங்கால சந்திரப்பட்டக்கல் கலைப்பொருளை களவாடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கிலும் முன்னாள் அமைச்சர் ஹேலிய ரம்புக்வெலவுக்கு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தினால் பிணையச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை தொடர்பில் பிள்ளையான் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது ஜாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை தொடர்பில் பிள்ளையான் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை மீண்டும் முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையார் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக சட்டமாதிபர் புலன்றவை மேல்நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. வழக்கில் பிள்ளையானுடன் கதிராமத்தம்பி ஜெயகிஷன், நிமல் தேவசுகன், நடராசன் நகுலேந்திரன் ஆகியோரும் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றனர். பேராசிரியர் ரவீந்திரநாத் 2006 டிசம்பர் மாதம் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு திரும்பிய வேளை கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பான விசாரணை 10 ஆண்டுகளாக முடிவின்றி நீடித்த நிலையில் 2025 ஏப்ரல் மாதம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வழக்கு மனு தீவிரமடைந்தது. 2026 ஜூன் மாதம் கிழக்கு மாகாணத்திலும் 2008 இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலைகள் தொடர்பிலும் பிள்ளையான் சந்தேக நகராக ஏற்கனவே பெயரிடப்பட்டிருக்கிறார். கிழக்கு மாகாணத்தில் போர் முடிவடைந்த பின்னரும் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் இருந்த கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான வழக்குகள் தற்போது மீண்டும் நீதித்துறை விசாரணைகள் கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூல வரைவு மற்றும் நீதித்துறை திருத்த சட்டமூல வரைவு என்பன நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார் அவர்களால் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்காக அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்வதற்கான சட்டமூலம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லையை நீடிப்பதற்காக நீதித்துறை திருத்த சட்டமூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த சட்டமூல வரைவுகள் தொடர்பான மேலதிக விவாதங்களை எதிர்வரும் அமர்வுகளின் பொழுதும் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலிகாமம் வழக்கில் ராணுவ கட்டுப்பாட்டிலுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கூறி முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தொடர்பில் இலங்கை காவல்துறையினர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: வலிகாமம் வழக்கில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தொடர்பில் இலங்கை காவல்துறையினர் மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றினை தாக்கல் செய்திருக்கின்றனர். பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பலாலி மீள்குடியேற்ற அமைப்பின் தலைவர் அஞ்சன் சுதாகர், வேலுணை பிரதேசசபை உறுப்பினர் அனுசியா ஜெயகாந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் கணேசப்பிள்ளை வேந்தன் மற்றும் குணசகரன் உள்ளிட்டோரின் பெயர்கள் வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அனைவரையும் எதிர்வரும் 24 மல்லாக நீதவான் நீதிமன்றம் ஆஜராகுமாறு அழைப்பாணி அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனிடையே வலிகாமம் வடக்கு மக்கள் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பலாலி சந்தியிலிருந்து 9வது நகராக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இம்முறை போராட்டத்தின்படி ஏமாற்றப்பட்டிருந்தது. பதாலி செபஸ்தியார் ஆலய முன்றிலிருந்து கருப்பு மேலங்குகள் அணிந்து கைகள் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் ஊர்வலமாக பதாலி சந்தி நோக்கி சென்றிருந்தனர். பின்னர் பதாலி சந்திக்கு அருகில் ராணுவ முன்னிலங்க பகுதி ஒன்று கூடிய அவர்கள் பல தசாப்தங்களாக தமது வெளி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தமது காணிகளை விடுவிக்கும் மறுக்கோசம் அனுப்பியிருந்தனர். பின்னர் பதாலி சந்தி பகுதியில் போராடித்திருந்த மக்கள் மதியம் வரை தமது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். வலிகாமம் வடக்கின் பலாலி, மயிலிட்டுவன், கட்டுவான், குடும்பசிட்டி, வசாவளான் உள்ளிட்ட பகுதிகள் தமது குடியிருப்பு மற்றும் விவசாய காணிகள் நீண்டகாலமாக ராணுவ கட்டுப்பாட்டில் இருப்பதாக மக்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். தமது காணிகளை மீட்பதற்காக தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்க வருவதாகவும் முன்னதாக பலாலி மொழி குடியேற்ற அமைப்பு அறிவித்திருந்தது. நில உரிமைக்கான போராட்டம் தொடர் நிலையில் போராட்டங்களுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு 22 நீதிமன்ற விசாரணைக்கு வர இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாத்தல் புதிய சட்டமூல வரைவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போதைய 1979 48 இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதன் தேவை கருதி இது தொடர்பான ஆரம்ப வரைவு ஒன்றை தயாரிப்பதற்காக தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. குறித்த தொழில்நுட்ப நிபுணர் குழுவினால் தயாரிக்கப்பட்ட ஆரம்ப வரைவின் அடிப்படையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலம் என்ற பெயரில் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னதாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் கொள்கை ரீதியிலான அனுமதி வழங்கப்பட்டது. இதற்கமைய சட்டவரைஞர்களால் தயாரிக்கப்பட்ட சட்டமூல வரைவுக்கு சட்டமா அதிபரின் ஆலோசனையும் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எனவே குறித்த சட்டமூல வரைவை அரசாங்கத்தின் வர்த்தமானியில் வெளியிட்டு அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அங்கீகரிப்பதற்காக சமர்ப்பிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் போராட்டத்தை மரணச்சான்றுகள் அல்லது நிதியுதவி மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம் என்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவுகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் போராட்டத்தை மரணச்சான்றுகள் அல்லது நிதியுதவி மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவுகளின் சங்கம் அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜாழ் ஊடகமயத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஊடக சந்திப்பில் எதிர்வரும் 30 சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மாநாடு ஒன்று நடத்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டது உறவுகளின் சங்கம் உட்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இலங்கை அரசின் காணாமல் போனோருக்கான ஆணைக்குழு கூட்டம் ஒன்றுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் உறவுகள் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக குடும்பங்களை அழைத்து ஆவணங்கள், சாட்சிகள் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களை கொண்டு வருமாறு கோரி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கிராம சபர்கள் மூலம் குடும்பங்களை தொடர்பு கொண்டு தமது கூட்டங்களில் கலந்து கொள்ள அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் சில குடும்பங்கள் அச்சுறுத்தப்பட்டது அல்லது கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தாய்மார் தெரிவித்திருக்கின்றனர். எந்த கிராம சபர் அதிகாரியோ அல்லது வேறு எந்த அரசு அதிகாரியோ காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குடும்பங்களை மரணச்சான்றிதழை ஏற்றுக்கொள்ளவோ வங்கிக் கணக்கு விவரங்களை வழங்கவோ அச்சுறுத்தவோ அழுத்தங்களை கொடுக்கவோ கட்டாயப்படுத்தவோ கூடாது என தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எங்கே உள்ளனர் என்பவை நம்பகரமான சுயாதீன விசாரணை மூலமே நிரூபிக்கப்படாத நிலையில் அவர்களின் குடும்பங்கள் மரணச்சான்றிதழை ஏற்றுக்கொள்ள அழுத்தம் கொடுக்கக்கூடாது என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்திருக்கிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் இரவு இலங்கை இந்திய செய்திகள்.
0: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% to 70% வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 to 5,000 miles, வார இறுதி 2 விடுமுறை, குறைந்தது 2 கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
1: இந்திய செய்திகள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதற்காக அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதா என திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பாரதிதாசன் என்பவர் மலேசியாவில் படித்து வருகிறார். அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் கடந்த 5 தனக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கையை வெளியிட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதற்காக திட்டமிட்டு மறைமுகமாக நிறுத்துவதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் நோக்கமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் மலேசியா உட்பட பல நாடுகளில் படிக்கும் 100 மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படாத நிலையில் உடனடியாக நிலுவையில் உள்ள உதவித்தொகையை விடுவித்து மாணவர்களின் கல்வியை தடையின்றி தொடர வழி செய்ய வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை உதவித்தொகை நிறுத்தப்பட்ட மாணவர்களின் பட்டியலை தயாரித்து அவர்களுக்கு நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென நீலம் பண்பாட்டு அமைப்பைச் சேர்ந்த இயக்குநர் பாவண்ணா ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். நெடுஞ்சாலைத்துறை மீதான பதிலுரையில் நெடுஞ்சாலை தொடர்பான புதிய அறிவிப்புகளை அமைச்சர் ராதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கடந்த 5ஆம் தேதி கூடிய நிலையில் அன்றைய தினம் 2026-27 நிதி ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக வேளாண் வரவு செலவு திட்டம், அதன் பிறகு நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் என சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று பேரவை தொடங்கியது. அப்பொழுது பல்வேறு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்ட நிலையில் துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் விவாதங்களும் நடைபெற்றது. இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை மீதான பதிலுரையில் நெடுஞ்சாலை தொடர்பான புதிய அறிவிப்புகளை அமைச்சர் ராதவ் அர்ஜுனா வெளியிட்டார். அதில் சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடியை இணைக்கும் விரைவுச்சாலை உருவாக்கப்படும், சென்னை கன்னியாகுமரி எட்டு வழிச்சாலை, சென்னை நுழைவு வழித்தட சந்திப்புகளை மேம்படுத்துதல், திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் மற்றும் கீழ்ப்பாக்கம் செங்கல்பட்டு உயர்மட்ட சாலை உள்ளிட்ட நெடுஞ்சாலைகள் திட்டத்தை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் சென்னை, மாமல்லபுரம், புதுச்சேரி இணைக்கும் கடல்வழி உயர்மட்ட சாலை தொடர்பு, மும்பை நவி மும்பை கடல் இணைப்பு சாலை போன்ற கட்டம் கட்டமாக உருவாக்கப்படும் என்று புதிய அறிவிப்புகளையும் அவர் அறிவித்தார். சென்னை, மாமல்லபுரம், புதுச்சேரி இடையே கடல்வழி பயணிகள் படகு போக்குவரத்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையின் கலங்கரை விளக்கம் முதல் அடையாறு திரு விகா பாலம் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும். வட சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு வியாசர்பாடியில் தொடருந்து மேம்பாலம் நீடிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் ராதவ் அர்ஜுனா வெளியிட்டார்.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை டொரோ குரூப் கிராஸ் போர்டர் AZ டிரைவர்ஸுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. கால் 905-507-1800.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்ட மூல வரைவு, நீதித்துறை திருத்தச் சட்ட மூல வரைவு என்பன நீதி அமைச்சர் ஹர்சனா நாணயக்காரவனால் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹேகலிய ரம்புக்கலவுக்கு கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போரதம இன்று பிணையில் செல்ல அனுமதி வழங்கினார். நெடுஞ்சாலைத்துறை மீதான பதிலுரையில் நெடுஞ்சாலை தொடர்பான புதிய அறிவிப்புகளை அமைச்சர் ராதவ் அர்ஜுனா வெளியிட்டார். உதவித்தொகை நிறுத்தப்பட்ட மாணவர்களின் பட்டியலை தயாரித்து அவர்களுக்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என நீலம் பண்பாட்டு அமைப்பைச் சேர்ந்த இயக்குநர் பாவன் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10:00 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். சுரண்ட பெரும்பாகத்திலே 24 பாகை செலுத்ததாக இருக்கிறது. முகிர்மூட்டம் நிலை காணப்படுகிறது. 28 பாகை செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தென்மேற்கு நோக்கி மணிக்கு 18 முதல் 28 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 20 பாகை செலுத்ததாக குறைவடையும். அந்த வழியிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை புதன்கிழமை பகல் பொழுது சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். 25 பாகை செலுத்ததாக இருக்கும். 30 பாகை செலுத்ததாக உணரப்படும். மதிய பொழுதிலே சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவு பொழுது 14 பாக செலுத்ததாக குறைவடையும். வானம் தெளிவாக இருக்கும். வியாழக்கிழமை சூரிய ஒளி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ். இரவு பொழுது 15 பாகை செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் வெள்ளிக்கிழமை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மீண்டும் முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. சனிக்கிழமை 26 பாகை செல்சியஸ். ஞாயிற்றுக்கிழமை 21 பாகை செல்சியஸ். நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் நிலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 3% அதிகரிக்க இருக்கிறது. இப்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே இன்றைய விற்பனை விலையை விட குறைந்த விலையிலே இந்த சாதாரணத்தில் எரிபொருள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. எனவே நள்ளிரவுக்கு பின்பு 3% அதிகரித்து 173.9% விற்பனை செய்யப்பட இருக்கிறது. எனவே 3% அதிகரித்து 173.9% விற்பனை செய்யப்பட இருக்கிறது. எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று தேவை இருப்பவர்கள் உடனடியாகவே நீங்கள் அருகிலுள்ள எரிபொருள் நிலையத்திலே பார்த்தீர்கள் சொன்னால் குறைந்த விலை விற்பனை கொண்டிருந்தால் உடனடியாகவே நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகின்றோம். எனவே மறந்துவிடாதீர்கள், நள்ளிரவுக்கு பின்பு 2% அதிகரிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது இந்த கனடாவிலே இந்த தரவு மையங்கள் அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் பலத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அமெரிக்காவிலே இந்த தரவு மையங்கள் அமைந்தால் எங்களுடைய விவரங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு சென்று விடும், அது டொனால்ட் ட்ரம்பின் கைகளுக்கு கிடைத்து விடும் என்றெல்லாம் பேசப்படுகிறது. எனவே இந்த தரவு மையங்கள் அமைப்பதனால் கனடாவிலே நன்மை தீமை ஏதாவது ஒன்றை பற்றி நீங்கள் சொல்லலாம், நன்மையா தீமையா என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்த விவரங்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். அந்த தரவு மையங்கள் இங்கே அமைப்பதனால் உண்டாகும் நன்மை தீமைகளை பற்றி உங்களுக்கு தெரிந்த பற்றி நீங்கள் நேரோடு பரிமாறிக்கொள்ளலாம். 416-593-0055 இந்த ஏஐ மூலம் கூட நாங்கள் புதிய புதிய விவரங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அதற்கு ஒரு தரவு மையம் கனடாவில் இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும், அல்லது வெளிநாடுகளில் இருக்கிற தரவு மையம் மூலம்தான் அந்த செய்திகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களுடைய தரவுகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த தரவு மையங்கள் மூலம். எனவே தரவு மையம் கனடாவில் அமைப்பது நன்மையா தீன்மையா? சார், இது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் நீங்கள் அழைக்கலாம். 416-593-0055.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால் ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள

0: 9:49 முதன்முறையாக உங்கள் சொந்த வீட்டை வாங்க நினைக்கிறீர்களா? சொந்த வீட்டை ஏன் வேண்ட வேண்டும்? சொந்தமாக வீட்டை வாங்க நினைக்கிறீர்களா? 20% டவுன் பேமெண்ட் இல்லையா? கவலை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அரசாங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பு மோர்கேஜ் ப்ரோக்ராம் மூலம் தகுதியான ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு 5% டவுன் பேமெண்ட்லேருந்து வீடு வாங்குகின்ற வாய்ப்பு உங்களுக்காக இருக்கலாம். உதாரணமாக நீங்கள் தகுதி மற்றும் வீட்டு விலையை பொறுத்து 35,000 டவுன் பேமெண்ட்டில் தொடங்குகின்ற வாய்ப்புகள் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்படி இருக்க ஏன் தொடர்ந்து நீங்கள் வாடகை செலுத்த வேண்டும் என்று கேட்கின்றார்கள். உங்களுடைய மாதாந்த மோர்கேஜ் ஆப்ஷன் என்ன? எவ்வளவு டவுன் பேமெண்ட் தேவைப்படும்? நீங்கள் தகுதி பெறுகிறீர்களா? இதற்கான சரியான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு சிஏபி மோர்கேஜ் அட்வைசர் மிதுனை இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். மிதுன் குலேந்திரநாதன், 416-451-6071 416-451-6071 என்ற தொலைபேசிகளை அழைத்து மிதுன் குலேந்திரநாதனோடு நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகின்றோம். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள், எது நன்மை தீன்மை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: நன்மை போல தோன்றினாலும் அந்த இந்த தரகு மையங்கள் அமைவிடம் ஏற்படுவதற்கு சூழலில் உள்ள மனிதர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். என்றால் அவர்களுக்கு அந்த சூழல் மாசு ஏற்படுகின்ற சாத்திய கூறுகள் அதிகமாக இருப்பதால் அவர்கள் அதிகமாக
0: எதிர்க்கிறார்கள். சரி, பார்ப்போம். சரி, வேறு என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொள்ளமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
2: புதிதாக தரவ மையங்கள் அமைவதனால்தான் புதிதாக எங்களுடைய விவரங்கள் இன்னொருவருக்கு போய் சேரும் என்று சொல்வதற்கில்லை. காரணம், ஏற்கனவே போய்கொண்டுதான்
0: இருக்கிறது. அதற்கு மாற்று வழியாக கனடாவில் அமைக்க விரும்புகிறார்கள் தரவு மையங்கள்.
2: ஆமாம், எதுவாக இருந்தாலும் முக்கியமாக எங்களுடைய சமூக வலைத்தளங்கள், அந்த மீட்டாவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சமூக வலைத்தளங்கள் ஒன்றுக்கொன்று விவரங்களை பகிர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன.
0: ஆமாம்,
2: முன்பு நாங்கள் ஒரு விளம்பரத்தை நாங்கள் பார்த்தால் இன்னொரு வழியாக, அதாவது இப்போ சமூக வலைத்தளங்களிலே முகநூல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அப்படி எத்தனையோ வலைதளங்கள் இருக்கின்றன, ஒன்றுக்கொன்று அங்கே பகிரப்படுகிறது. நாங்கள் இப்பொழுது பார்க்க போனால் சாதாரணமாக ஒருவரோடு பேசும்போது ஒரு உற்பத்தி பொருளை பற்றி பேசுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அடுத்ததாக முகநூலை திறக்கும் போது அங்கே அந்த உற்பத்தி பொருள்
0: விளம்பரம் வரும்.
2: ஏற்கனவே ஒரு டேட்டா பேஸுக்கு எங்களுடைய தரவுகள்
0: போய்கொண்டுதான் இருக்கின்றன என்று சொல்லுகிறீர்கள்.
2: புதிதாக எதுவுமே நடந்து விட
0: போவதில்லை என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி ராஜவர்மன் அந்த தகவலை பரிமாறிக்கொண்டமைக்கு. சரி, இன்னும் ஒரு நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
0: சிவகுமார் சொல்லுங்கள்.
3: இல்ல, அந்த தரவு மையம் என்று சொல்றது இப்ப இப்பதான் எடுத்து எங்களோட தரவுகளை சேமிக்கணும் சொல்லி இல்ல. ஏற்கனவே இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த தரவு மையங்கள்ன்றது நீங்க எல்லா எல்லாத்திலயும் ஏதோ ஒரு விதத்துல உங்களோட கையிட்டு பேசி வழியா, ஏதோ ஒரு ஊடகங்கள் வழியா நீங்க தொடர்பு கொள்ளும் போது உங்களோட தரவுகள் எல்லாம் இன்னொரு இடத்துல
0: போய்விட்டது என்று சொல்லுகிறீங்க.
3: புது சண்டை இல்லை.
0: நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது மிக சரியானது. அது பற்றிய மேலதிக தகவல்களை நாங்கள் செய்தி அறிக்கைக்கு பின்புதான் தர வேண்டும். சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
5: Nissan head-to-head event.

0: இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000. 10 மணிக்கு செய்தி அறிக்கையை கேட்கலாம்.

0: நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஒன்டாரியோவில் தரவு மையங்கள் அமைக்க தவறினால் கனடியரின் தரவுகள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கைக்கு செல்லும் அபாயம் உள்ளதாக முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் வடகொரியாவும் ஒரு புதிய மற்றும் நேர்மையான உலக ஒழுங்கை உருவாக்க பணியாற்றி வருவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ மற்றும் மூலோபாய கூட்டமைப்பு ஆழமடைந்து வருவதையும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூன் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தம் தொடர்பான நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹார்முஸ் நீர்நெயில் கப்பல் போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் கூறியுள்ளது.
1: கனேடிய செய்திகள்.
0: ஒன்டாரியோவில் தரவு மையங்கள் அமைக்க தவறினால் கனடிகளின் தரவுகள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கைக்கு செல்லும் அபாயம் உள்ளதாக முதல்வர் டக்ஃபோர் தெரிவித்துள்ளார். ஒட்டுவாவில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஒன்டாரியோ நகராட்சி சங்க மகாநாட்டின் பிரதிநிதிகள் மத்தியில் உரையாற்றும் பொழுது டக்ஃபோர் இந்த கருத்தை வெளியிட்டார். ஓக்வில் நகரம் புதிய தரவு மையங்களை அமைப்பதற்கு ஓராண்டு கால தடை விதித்துள்ள நிலையில் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. இதேபோன்ற தடை விதிப்பது குறித்து மிசுதாகா நகரசபையும் அடுத்த மாதம் பரிசீலிக்க உள்ளது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது தரவுகளை கட்டுப்படுத்துவதற்கும் அனுமதிப்பதற்கும் நாம் செய்யக்கூடிய மிக மோசமான செயலாக இருக்கும் என்று டக்ஃபோர்ட் கூறினார். அவர் வெறும் 3 வினாடிகளில் நம்மை துண்டித்து விடுவார். நமது தரவுகளை மீதான இறையாண்மை நம் கைகளிலே இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் மேலும் கூறினார். தரவு மையங்களுக்கான புதிய விதிமுறைகளை அதற்கான சட்டத்தை ஒன்டாரியோ அரசு கடந்த வாரம் அறிவித்தது. இந்த சட்டகத்தின் கீழ் பெரிய தரவு மையங்கள் புதிய மின்சார கட்டண வகைக்குள் கொண்டு வரப்படும். செயற்பாட்டின் பொழுது கிட்டத்தட்ட தண்ணீரையே பயன்படுத்தாத மூடிய சுழற்சி அமைப்புகளை கொண்ட திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் தரவு மையங்களின் சுற்றுச்சூழல் மீதான தாக்கத்தை குறைக்க வேண்டும். எனவே மக்களின் தகவல்களை பாதுகாத்து அவற்றை ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கைகளுக்கு செல்லாமல் தடுப்பதோடு $10 மில்லியன் புதிய வரி வருவாயை மீட்டுவதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இந்த தரவு மையங்கள் வழங்குகின்றன என்று டக்ஃபோர்ட் தனது உரையில் குறிப்பிட்டார். ஓவன்சவுன் மற்றும் கென்கார்டின் பகுதிகளில் சுமார் 16,000 மாணவர்களுக்கான பள்ளி பேருந்து சேவையானது ஒப்பந்தம் தொடர்பான ஒரு சிக்கலால் கேள்விக்குறியாகியுள்ளது. புளூவாட்டர் மாவட்ட பள்ளி வாரியம் மற்றும் கிரேஃப்ரைஸ் கத்தோலிக்க மாவட்ட பள்ளி வாரியம் ஆகியவை பேருந்து சேவை நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முயற்சித்து வருகின்றன. இருப்பினும் செப்டம்பர் மாதத்துக்குள் ஒப்பந்தம் எட்டப்படாமல் போகலாம் என்று திங்களன்று பெற்றோர்களுக்கு அவை எச்சரிக்கை விடுத்தன. பேருந்து சேவை நிறுவனங்கள் இந்த பிரச்சினைக்கு மாகாண அரசை காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளன. இது பெற்றோர்களை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் விவகாரம் அல்ல என்று ஸ்கூல் பஸ் ஒன்டாரியோ அமைப்பின் நிர்வாக இயக்குநர் நான்சி டாக்னியோல்ட் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவில் பள்ளி வாரியங்கள் மாகாண அரசு வழங்கும் பிரத்யேக நிதியிலிருந்து பேருந்து சேவைக்கான கட்டணத்தை செலுத்துகின்றன. தங்களுக்கு வழங்கப்படும் நிதியை கொண்டு தனியார் சேவை நிறுவனங்களுடன் அவை ஒப்பந்தத்தை செய்து கொள்கின்றன. இந்த வெள்ளிக்கிழமைக்குள் புதிய ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் கிரே மற்றும் புரூஸ் மாவட்டங்களில் 6 வெவ்வேறு நிறுவனங்களால் இயக்கப்படும் சுமார் 308 பள்ளி பேருந்து வழித்தடங்களில் செப்டம்பர் மாதத்துக்கான திட்டமிடலையோ அல்லது பள்ளி முதல் நாளில் சேவையை வழங்குவதையோ மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: ஜூன் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தம் தொடர்பான நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹார்முஸ் நீர்நெயில் கப்பல் போக்குவரத்துக்கு மூடப்பட்டே இருக்கும் என்று ஈரான் கூறியுள்ளது. இந்த முக்கிய நீர்நெய் பகுதியில் பதட்டம் நிலவும் சூழலிலும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை அங்கிருந்து வெளியேற முயன்ற கப்பல் ஒன்று ஏவுகணையால் தாக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளை ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை நீக்குதல், எண்ணெய் மீதான தடையை அகற்றுதல், முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல் மற்றும் ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துதல் ஆகியவற்றை அமெரிக்கா மேற்கொள்ளும் வரை இந்த முக்கியமான கப்பல் வழித்திட்டத்தை மீண்டும் திறக்கப் போவதில்லை என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்பர் ஹலிஃபாப் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தம் தொடர்பான நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹெர்முஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்துக்கு மூடப்பட்டே இருக்கும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. இந்த முக்கிய நீர்நிலை பகுதியில் பதட்டம் நிலவும் சூழலிலும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை அங்கிருந்து வெளியேற முயன்ற கப்பல் ஒன்றை ஏவுகணை அல்லது அதுபோன்ற ஒரு பொருளால் தாக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஜூன் 17 அன்று கைச்சாத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சில வாரங்களிலேயே முறிந்ததைத் தொடர்ந்து இந்த அறிக்கை வந்துள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் உட்பட பரந்த மற்றும் நீண்டகால தீர்வுக்கான பேச்சுவார்த்தைகளை அந்த ஒப்பந்தம் முன்னிறுத்தியிருந்தது. ஆனால் ஹெர்முஸ் நீர்நிலை மற்றும் பிற விவகாரங்கள் குறித்த கருத்து வேறுபாடுகள் அந்த செயல்முறையை முடக்கின. இந்த நிலையில்தான் ஓமான் கடற்கரைக்கு அருகே ஹெர்முஸ் நீர்நிலையிலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த கப்பல் ஒன்றை அடையாளம் தெரியாத பொருள் ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை தாக்கியதாக இங்கிலாந்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான மையம் தெரிவித்துள்ளது. கடல்சார் கண்காணிப்பு அமைப்பின் தகவலின்படி அந்த தாக்குதலில் கப்பலின் இயந்திர அறை சேதப்பட்டதுடன் பணியாளர் ஒருவர் உயிரிழப்புக்கும் வழிவகுத்தது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக யாரும் பொறுப்பேற்கவில்லை. ரஷ்யாவும் வடகொரியாவும் ஒரு புதிய மற்றும் நேர்மையான உலக ஒழுங்கை உருவாக்க பணியாற்றி வருவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவம் மற்றும் மூலோபாய கூட்டாமை ஆழமடைந்து வருவதையும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி சுட்டிக்காட்டியுள்ளார். செவ்வாயன்று வடகொரியாவின் அரசு நடத்தும் KCNA செய்தி சேவையின்படி லாவ்ரோவ் வடகொரியா வெளியுறவு அமைச்சர் ஷோசன் அனுப்பிய செய்தியில் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். வெவ்வேறு துறைகளில் வடகொரியாவுடனான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பிற்கு பங்களிப்பதற்கும் ரஷ்யாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு யுக்ரைனிய படைகள் ஒரு பெரிய ஊடுருவலை தொடங்கிய கொர்கஸ் பிராந்தியத்தில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகள் வடகொரிய படைகளின் ஈடுபாட்டை அவர் சுட்டிக்காட்டினார். கொர்கஸிலிருந்து உக்ரைனிய நாசி கும்பலை வெளிநாட்டு கூலிப்படையினரையும் வெளியேற்றும் நடவடிக்கைகளில் கொரிய மக்கள் இராணுவத்தின் வீரர்கள் பங்கேற்றது வீரமிக்க முந்திய தலைமுறையினரால் உருவாக்கப்பட்ட போர்க்குணமிக்க நட்பின் பாரம்பரியத்துக்கு ஒரு தெளிவான சான்றாகும் என்றும் லாவ்ரோவ் கூறியதாக KCNA செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது. கோஸ்டஸிலிருந்து உக்ரைனிய படைகளை வெளியேற்றுவதற்கு ரஷ்யா உதவுவதற்காக வடகொரிய தலைவர் கிம் ஜோன் உங் 2024 பிற்பகுதியில் சுமார் 14,000 வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பியதாக மதிப்பிடப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: காலி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கைக்கு 373 ஓட்டங்களை வெற்றி இலக்காக இந்தியா நிர்ணயித்துள்ளது. காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இந்திய அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் 462 ஓட்டங்களையும் இலங்கை அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் 284 ஓட்டங்களையும் பெற்றன. தற்பொழுது காலியில் மழை பெய்து வருவதால் ஆட்டம் தடைபெற்றுள்ளது. மழைவிட்ட பின்னர் இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் துளிப்பெடுத்தாலும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒன்டாரியோவில் தரவு மையங்களை அமைக்க தவறினால் கனடிகளின் தரவுகள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் கைக்கு செல்லும் அபாயம் உள்ளதாக முதல்வர் டக்போர்ட் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் வடகொரியாவும் ஒரு புதிய மற்றும் நேர்மையான உலக ஒழுங்கை உருவாக்க பணியாற்றி வருவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவம் மற்றும் மூலோபாய கூட்டாண்மை ஆழமடைந்து வருவதையும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூன் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையேற்றப்பட்ட இடைக்கால ஒப்பந்தம் தொடர்பான நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹெர்முஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்துக்கு மூடப்பட்டே இருக்கும் என்று ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் CMR தமிழகமின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நூற்றாண்டு பிற்பாகத்தில் 23 பாகை சேர்த்ததாக இருக்கிறது. முகில்குண்டம் இணைந்து காணப்படுகிறது. 23 பாகை செலுத்ததாக இருந்தாலும் 28 பாகை செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 20 பாகை செலுத்ததாக இருக்கும். முகில் மூட்டத்தோடு இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளை புதன்கிழமை பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ். சூரியோடியுடன் முகில்குண்டம் இணைந்து காணப்படும். மதிய பொழுது சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. 25 பாகை செலுத்ததாக இருந்தாலும் நாளைய பகல் பொழுது 30 பாகை செலுத்ததாக உணரப்படும். இரவு பொழுது 14 பாகை செலுத்ததாக குறைவடைந்து வியாழக்கிழமை சூரியோடு இணைந்திருக்கும். 26 பாகை செலுத்தியது. வியாழக்கிழமை இரவு பொழுது 15 பாகை செலுத்ததாக இருக்கும். வானம் தெளிவாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 27 பாகை செலுத்தியது. சூரியோடு இணைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு பொழுதும் வானம் தெளிவாக இருக்கும். 18 பாகை செலுத்ததாக இருக்கும். ஆனால் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முகில்குண்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சனிக்கிழமை 26 பாகை செலுத்தியது. 60% மழைக்குரிய வாய்ப்புகள். ஞாயிற்றுக்கிழமை 21 பாகை செலுத்தியது. 60% மழைக்குரிய வாய்ப்புகள். இரவு பொழுதும் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மிலே நீங்கள் 10:30 இதயநாதம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11 மணிக்கு வினாடி வினா நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். உங்களுக்காக 10 பொதிகளிலே கேள்விகள் இருக்கின்றன. உங்களுக்கு எதிர்பாராத விதமான பண தேவை ஏற்பட்டிருக்கிறதா, என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு அரிய வாய்ப்பு என்னென்று சொன்னால், நிதி செலவுகளுக்கு பணம் தேவையா? உங்கள் அவசர நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய நம்பிக்கைக்குரிய ஒரு நிறுவனம் அம்மா நகை மாடம் உங்களோடு என்றுமே துணையாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வர்த்தகத் துறையிலே தனது 34 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு அம்மா நகை மாடம் தற்பொழுது சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது. குறைந்த வட்டியிலே உங்கள் தங்கத்துக்கு அதிகபட்ச மதிப்பூட்டுடன் உங்களுக்கு தேவையான தொகையை வெறும் 5 நிமிடங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் உங்கள் பழைய நகைகளையும் சிறந்த விலையில் எங்களிடம் விற்பனை செய்து கொள்ளலாம் என்று உங்களை அழைக்கின்றார்கள். அம்மா நகை மாடம், அம்மாவுக்கு நிகர் அம்மா நகை மாடமே. 416-994-3861 416-994-3861 4199-3861. யாழ்ப்பாணத்தில் இருப்பவர் தங்கம் தங்கம் என்று சொல்லியிருக்க, அவர் கூட அவற்றை தங்கத்தை கொண்டிருந்தால் இங்கே கொடுப்பார்களா என்பது கேள்விக்குரிய விடையம்தான். சரி, எனவே உங்களிடம் இருக்கும் நகைகளை கொடுத்து நீங்கள் அவசர தேவைக்கு தேவையான பணத்தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். நேரம் 10:13 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சிகளில் தொடர்வது.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: அச்சுவேலி மக்களொன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மார்னிங் சைட் பார்க் லாட் 2 நடைபெறும். 416-543-5068 கரம்பொன் கிழக்கு மக்களொன்றிய கனடாக்களியின் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் இலக்கம் 11:20 லெஸ்லி ஸ்ட்ரீட்டில் உள்ள சனிப்ரூக் பார்க் பிக்னிக் ஏரியாவில் நடைபெறும். 905-286-9026 கோப்பாய் அபிவிருத்தி சங்கத்தின் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில் உள்ள மார்னிங் சைட் பார்க் ஏரியா 2 நடைபெறும். 647-680-8408 கனடா வட்டக்கச்சி மக்களொன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இலக்கம் 2 ரொசல் ரோடில் அமைந்திருக்கின்ற ஆடம்ஸ் பார்க் பிக்னிக் சைட் 3 நடைபெறும். 416-509-1683
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.
3: Let's rock. Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்றுத் தருகிறார் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. குறைந்த வருமானமா? எப்ரைசலில் சிக்கலா? கவலையை விடுங்கள். அலையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. பிரதான வங்கிகளூடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம். 416-274-4345.
7: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444. 416-293-3444. Leaf Truck Driving School.
8: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
7: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
9: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: தரம் 10 மணி 18 நிமிடம். செய்யுமாறு தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். ஏற்கனவே நேர்களிடம் கேட்டிருந்தோம், இந்த தரவு மையங்கள் அமைப்பதில் உண்டாகும் நன்மை தீர்மைகள் என்னவென்று. தரவு மையங்கள், டேட்டா சென்டர் என்பது இணையதளங்கள், கிளவுட் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, வங்கி சேவைகள் போன்றவற்றுக்கு தேவையான கணினி சேமிப்புகள் மற்றும் நெட்வொர்க் சாதனங்கள் பெரிய அளவில் இயங்கும் மையங்கள். நன்மை என்று பார்க்கும்பொழுது வேலைவாய்ப்புகள், கட்டுமானம், மின்சாரம், ஐடி, பாதுகாப்பு, பராமரிப்பு போன்ற துறைகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகும். பொருளாதார வளர்ச்சி என்று பார்க்கும்பொழுது உள்ளூர் அரசுக்கு வரி வருவாய் கிடைக்கலாம். சுற்றியுள்ள வணிகங்களுக்கும் பயன் ஏற்படும் என்று தெரிவிக்கிறது. வேகமான இணைய டிஜிட்டல் சேவைகள், அதாவது தரவு சேமிப்பு மற்றும் செயலாக்கம் அருகிலே இருப்பதனால் சில சேவைகள் வேகமாக மற்றும் நம்பகத்தன்மை மேம்படலாம் என்று தெரிவிக்கப்படுது. AI மற்றும் கிளவுட் வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்களுக்கு தேவையான கணினி திறனை வழங்குகின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது. அவசரநிலை தரவு பாதுகாப்பு, அதாவது காப்புறுதி பிரதிகள் மற்றும் பேரிடர் மீட்பு அமைப்புகள் மூலம் முக்கியமான தரவுகளை பாதுகாக்க முடியும் என்றும், மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சாலை போன்ற உட்கட்டமைப்புகளில் முதலீடு அதிகலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தீமை என்று பார்க்கும்பொழுது மின்சார நுகர்வு மிக அதிகமாக இருக்கும். பெரிய தரவு மையங்கள் தொடர்ந்து இயங்குவதால் மிகப்பெரிய அளவிலே மின்சாரம் தேவைப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நீர் பயன்பாடு சொன்னால், சில தரவு மையங்களில் சர்வர்களை குளிர் வைக்க கணிசமான அளவு தண்ணீர் பயன்படுத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதிப்பு, மின்சாரம் புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களிலிருந்து வராவிட்டால் கார்பன் வெளியேற்றம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஒலி மாசுபடும், குளிரூட்டிகள் மற்றும் அந்த அமைப்பு மற்றும் ஜெனரேட்டர்கள் தொடர்ந்து இயங்குவதால் அருகில் உள்ள பகுதிகளில் சத்தம் ஏற்படலாம், அதாவது ஒலி வரலாம். மின் கட்டமைப்பில் அடுத்து மிகப்பெரிய மின் தேவை, உள்ளூர் மின் வலையமைப்பை மேம்படுத்த வேண்டிய நிலை உருவாகலாம். பெரிய கட்டிடங்கள் மற்றும் துணை உட்கட்டமைப்புகளுக்கு அதிக நிலப்பரப்பு தேவைப்படலாம் என்றும், வேலைவாய்ப்பு தன்மை, அதாவது கட்டுமான காலத்திலே வேலைகள் அதிகமாக இருந்தாலும் செயற்பாட்டுக்கு பிறகு எதிர்பார்த்த அளவுக்கு நிரந்தர வேலை உருவாகாம இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மொத்தத்திலே தரவு மையங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்துக்கும் பெரிய வாய்ப்பு, ஆனால் அவற்றை திட்டமிடாமல் அமைத்தால் மின்சாரம், தண்ணீர், சுற்றுச்சூழல் மற்றும் உள்ளூர் சமூகத்தின் மீது அழுத்தம் ஏற்படலாம். அதனால் புதுப்பிக்கத்தக்க மின்சாரம், திறமையான குளிரூட்டும் தொழில்நுட்பம், நீர் சேமிப்பு மற்றும் உள்ளூர் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு திட்டமிடல் ஆகியவற்றுடன் தரவு மையங்களை அமைப்பது சிறந்த அணுகுமுறையாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான அணுகுமுறையை ஒன்றாரியோ அரசாங்கம் செய்யுமா என்பது கேள்விக்குறிதான். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் 10:30 கேட்க இருப்பது இதயநாதம் நிகழ்ச்சி. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது என்ன
10: என்ன பாடும் தமிழகம்
0: உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்குமாக டிவிஐ சிஎம்ஆர் அவ்வப்போது அவர்களுடைய பாடல்களையும் ஒளிபரப்பு செய்கிறது. உங்களிடம் கூட உங்கள் தயாரிப்புகள் இருந்தால் அவற்றை எங்களுக்கு அனுப்பி வைத்தீங்கன்னு சொன்னால் அவ்வப்போது நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம். இதைவிட பல சிறந்த கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறது சிஎம்ஆர் ஸ்டார் சர்ச் என்ற நிகழ்ச்சிகள் மூலம் பல காணொளிகள் மற்றும் இசை தொகுப்புகளை கூட வெளியிட்டிருக்கிறது சிஎம்ஆர் டிவிஐ. இதைவிட இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் 8:00 to 9:30 வரை இசையால் இணைவோம் மியூசிக் கனெக்ட் என்ற ஒரு இசை நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகி இருக்கிறது. பல கலைஞர்கள் இன்று கூட சிறுவர்கள் எல்லாம் இணைந்து பாடி உங்களை மகிழ்வித்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர்களோடு எங்களுடைய கேவி கலரூபன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தார். எனவே அப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மிக சிறப்பான நிகழ்ச்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் முகமாக இந்த நிகழ்ச்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை இங்கே சர்வதேசமெங்கும் நீங்கள் பார்க்க முடியும் என்பதை உங்கள் உறவினர்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலே அல்லது தாயகத்திலே அவர்கள் வசித்திருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம். டிவிஐ எஸ்டி தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ தளமான ஃபேஸ்புக் தளத்திலே அந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் பார்க்கலாம். அதோடு வானொலி சேவை என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் வீட்டிலே இல்லை தொலைக்காட்சி பார்க்க முடியாதுன்னு சொன்னால் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறனால எஸ்டி வசதி இருக்குமானால் HT2 அந்த நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் பார்க்கலாம். எனவே மறந்துடுவார்கள் பிறந்த செவ்வாய்க்கிழமை தோறும் 8:00 to 9:30 வரை நீங்கள் அந்த மியூசிக் கனெக்ட் என்ற நிகழ்ச்சியினை பார்த்து மகிழலாம். அதோடு நீங்களும் கலந்து கொண்டு அவர்களை ஊக்குவிக்கலாம் அல்லது உங்களுக்கு விருப்பமான பாடலின் ஒரு வரிகளை பாட சொல்லி பாடி நீங்கள் அதை கேட்டு மகிழலாம் என்பதையும் கவர்ந்து கொள்ளுங்கள். பிறந்தி செவ்வாய்க்கிழமை தோறும் 8:00 to 9:30 வரை இதுவிட வருகிற மாதம் 25th ஆண்டு நிறைவு பெறப்போகிறது டிவிஐயின். அந்த சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பார்வையிடலாம் கலந்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது எஸ்பி வர்மன் இசையிலே கபிலேஸ்வர் பாடல் வரிகளை எழுதி கபிலேஸ்வருடன் சாந்தினி வர்மன் பாடுகின்ற பாடலை கேட்போம்.

0: ഡ്രാഗൺ പാടും സിന്ധി സിഎംആർ തമിഴ്നാട് 101.3
1: The Brick Outlet. உங்களுக்கு பிடித்த டாப் பிராண்ட் பொருட்களின் கொள்வனவில் பணத்தை சேமிக்க விரும்புகின்றீர்களா? நம்பிக்கையோடு பிரிக் அவுட்லெட்டுக்கு வாருங்கள். தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் மற்றும் பல பொருட்கள் 60% வரையிலான கழிவில். சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். மேலும் இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு ஒன்றை வேலும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில் இலக்கம் 1165 கெனடி ரோடில். த பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751-2150.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000. MyMechanicAuto.ca. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், You are in good hands with Allstate. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
4: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முதல் முறையாக நீங்கள் ஒரு வீட்டை சொந்தமாக்க நினைக்கிறீர்களாம். 20% டவுன் பேமெண்ட் இல்லையா, கவலையை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அரச விதிமுறைகளுக்கு உட்பட சிறப்பு மோர்கேஜ் ப்ரோக்ராம் மூலம் தகுதியான ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸுக்கு 5% டவுன் பேமெண்ட்டிலே வீடு வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிட்டலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. உதாரணமாக நீங்கள் உங்கள் தகுதி மற்றும் வீட்டின் விலையை பொறுத்து 35,000 டவுன் பேமெண்ட்டில் தொடங்குகின்ற வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அப்படி இருக்க ஏன் தொடர்ந்து நீங்கள் வாடகை செலுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கும் அல்லவா? உங்களுடைய மோர்கேஜ் ஆப்ஷன் என்ன? எவ்வளவு டவுன் பேமெண்ட் தேவைப்படுகிறது? நீங்கள் தகுதி பெறுகிறீர்களா? இதற்கான சரியான தகவலை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் சிஎபிசி மோர்கேஜ் அட்வைசர் மிதுனை இன்றைய நீங்கள் தொடர்பு கொள்ள மிதுன் குலேந்திரநாதன் 416-451-6071 416-451-6071 416-451-6071 416-451-6071 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒருமுறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-3002-9494.
6: It's time to Toyota at Brimal Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு up to $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கமெட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS Sudhakaran 416-292-0033. பிரிமல் டொயோட்டா .com.
7: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
8: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்ப
7: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
8: ஏசியா கோல்ட் இங்க்
7: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
8: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
7: இட்டோபிகோ
8: 416-746-2742.
9: Everything okay? No problem and dinam.
10: Bar kalamu closing da adikira nadi.
11: The customer you're trying to reach is not available.
12: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: உங்களுக்கு எதிர்பாராத விதமாக பண தேவை ஏற்பட்டிருக்கிறதா? நிதி செலவுகளுக்கு பணம் தேவையா? உங்கள் அவசர நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய நம்பிக்கைக்குரிய நிறுவனமாக அம்மா நகை மாடம் உங்களுடன் உள்ளது. வர்த்தகத்துறையிலே 34 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு அம்மா நகை மாடம் தற்பொழுது சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது. குறைந்த வட்டியிலே உங்கள் தங்கத்துக்கு அதிக கூடுதலான மதிப்புடன் உங்களுக்கு தேவையான தொகையை வெறும் 5 நிமிடங்களில் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறார்கள். அத்துடன் உங்கள் பழைய நகைகளையும் சிறந்த விலையில் தங்களிடம் விற்பனை செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறார்கள். அம்மாவுக்கு நிகர் அம்மா நகை மாடம் 416-994-3861. 416-994-3861.
13: 416-994-3861. 1 தொடர்பதே

இதய நாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை. இதய நாதம். தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்க வருகிறது இதய நாதம். இது என் குரலானாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்களிடையே.

இதயநாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை இதயநாதம். சென்ற வார இதயநாதத்தில் காசு பணம் குடும்பத்திற்கு தேவை என காதலித்தவளை காதலை துறந்து கனடா கன்னியொருத்தியை கைப்பிடிக்கிறான். இன்றைய இதயநாதத்தில் கரம் பிடித்த காலை என்ன செய்கிறான்? மெல்ல காது கொடுத்து கேட்டு பார்ப்போம். இது இதயநாதம்.

0: கனடாக்கு வந்து 1 வீக் ஆயிட்டுது. இன்னமும் டைம் மாறையில போல இருக்கு. ஒரே நித்திர கொள்ற மாதிரி இருக்கீங்களே.
1: கனடாவுக்கு வந்தால கணக்கு இழந்துட்டனோட இந்த மனம் சொல்லுது.
0: என்ன கணக்கு இழந்துட்டீங்களோ, என்ன சொல்றீங்க?
1: இல்ல இல்ல, எங்கட ஊர் அப்பா அம்மா தங்கச்சியவே இன்னும் இன்னும் இன்னும் கணக்கு.
0: நான் நினைச்சேன் கனடா வந்துட்டீங்கள சந்தோஷப்படுவீங்களு பார்த்தா நீங்கள் இப்படி.
1: சந்தோஷம்தான், வாழ்க்கையில ஒரு படி ஏறி இருக்கிறேன்னு கேட்க சந்தோஷம்தான். ஆனாலும் ஏதோ
0: சும்மா பழசையெல்லாம் யோசிச்சு கொண்டு இருக்காம உசாராயிருங்கோ.
1: ஓமாம், கொஞ்சம் கொஞ்சமா தானே மாற வேணும்.
0: அவனவன் கனடாவை சொர்க்கம் என்று சொல்றாங்க. ஊர்ல இருக்கிறவ எப்ப கனடா போக சந்தர்ப்பம் கிடைக்கும் காத்து கொண்டு இருக்கணும். நீங்கள் என்னண்டா?
1: ஓகே ஓகே,
0: நான் வேலைக்கு போட்டு அப்படியே ஃபேஷியலுக்கு போட்டு தான் வருவேன். நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற சாப்பாடு சூடாக்கி சாப்பிடுங்க. பாய். ஏதும் தேவையா இந்த செல்போனுக்கு கால் பண்ணுங்க. என்ன?
1: ஓகே பாய்
0: பாய்.
1: என்ன வாழ்க்கை, இனி வேறு யாரை வரவட்டும். என்ன செய்யலாம், ஏதாவது படத்தை எடுத்து பார்ப்போம். படத்தையும் எவ்வளவு நேரம் தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இதுவே ஊரண்டா வேண்டாம், ஊரை பற்றி நினைக்கக்கூடாது. நினைச்சா அப்பா அம்மா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கோயிலடி வயல்வடி இப்படியே நினைக்கக்கூடாதுன்னு திரும்ப நினைக்கிறேன். இப்படி எல்லாம் நினைவு வரும், மறக்க வேணும். எங்கட ஊரை மறக்க வேணும். எங்கட ஊர்ல கடற்கரையில வெறுங்காலோட நடக்கிற சுகம், அவளோட அனிதாவோட கதைச்ச கதைகள், சத்தியம் பண்ணி போட்டு துரோகம் செய்துட்டு ஐயோ வேண்டாம், பழசன் நினைக்கவே கூடாது கூடாது. இருந்தாலும் அனிதா இப்ப என்ன செய்யறாளோ, மறக்க நினைக்கிறேன், முடியவில்லை.

எண்ணங்கள் யாவும் உன்மேல் கொண்ட பிரியத்தினால் உன்னையே சுற்றி சுற்றி வர, நினைவுகளை மட்டும் பரிசாக மனதில் சுமந்து கொண்டு நான் நிதம் காணும் தென்னைமர சலசரப்பு கேட்கவில்லை. கரைந்து விருந்தினர் வரவு சொல்லும் காகத்தையும் காணவில்லை. பக்கத்து விட்டு விசாரிப்புகளும் இல்லை. முகம்பா தரும்பும் புன்னகையும் இல்லை. என் தேசத்து காத்தையும் தொலைத்து நின்றபோது மனம் தவித்துத்தான் போனது.

மண்ணின் நினைவையும் மங்கையின் நினைவையும் மறக்க முடியாமல் மாய்ந்து கொண்டிருக்கும் இவனின் மனதை மகிழ வைக்க என்ன செய்ய முடியும் அம்மா? போராடும் இதயத்தின் போராட்டத்தை இனி நாமும் கேட்போம்.

0: இன்றைக்கு இங்கே இருக்கிற கோயிலுக்கு இருக்கா என்ன கூட்டிக்கிட்டு போடுறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தால் மனதுக்கு சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன்.
1: என்ன கோயிலுக்கோ? நான் எவ்வளவு பிளான் பண்ணி இருக்கிறேன்.
0: முதல்ல கோயிலுக்கு போட்டு பிறகு போவோம்.
1: நோ நோ நோ, உங்களுடைய ஆபீஸ்ல இன்னைக்கு பார்ட்டி அண்டினிட்டு சொன்னானே, மறந்து போனீங்க போல.
0: ஓ, மறந்து போனேன். உங்களோட ஆபீஸ்ல எனக்கு ஒரு தெரியும் தெரியாது, நானும் வரணும். அதோட எனக்கு மனம் சரியில்லை. அதான்
1: வந்த நாள்ல இருந்து எப்ப கேட்டாலும் மனம் சரியில்லை, ஊரை மறக்கலாது, கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு.
0: எந்த நிலைமையில நீர் இருந்தால் தெரியும்.
1: நானே உங்களை போல இருக்க போறேன். நேற்றுன்றது முடிஞ்சது, இன்னைக்குன்றது நடக்குது, நாளைக்கு என்ன செய்யலாம்ன்றத நான் முடிவெடுப்பேன்.
0: அது ஒவ்வொருவர்த்த மனநிலையை பொறுத்தது.
1: ஓகே ஓகே, இப்ப கதையை விடுங்க, பாட்டிக்கு நேரமாச்சு, ரெடி ஆகுங்க.
0: எந்த கவலையை சொல்லி உம்மோட சந்தோஷத்தை ஏன் கெடுப்பார். சரி, நான் ரெடி. இந்த ஷர்ட் எப்படி இருக்கு?
1: வாவ், நல்ல வடிவா தான் இருக்கீங்க.
0: தேங்க்ஸ்.
1: என்ன நடக்கேக்குது, கொஞ்சம் வடிவா நடங்க.
0: ஆ, அப்படியோ? ஊர்ல நான் பிடி செய்தறேன். எந்த நடைய பார்த்து தான் ஊர்ல எத்தனை
1: பார்த்து என்ன புறம் ஊருக்கு போட்டீங்களே.
0: சரி, அதை விடும். அப்படி இந்த நடை எப்படி இருக்குது?
1: இதை விட முந்தின நடையே நல்லது. வாங்க, நேரம் போகுது.
0: ஓகே ஓகே, காரடும் வாரன். சரியான குளிர், எப்ப வெயில் வருமோ தெரியல. ஐயோ,
1: என்ன யோசிக்கிறீங்க? சந்தோஷமா சிரிச்சு கொண்டு வாங்கோவேன். இதை விட சிரிக்காமலே இருக்கலாம்.
0: நீ தானே சிரிக்க சொன்னா சிரிச்சு நான்.
1: அதுக்கு அப்படியா?

வலுவிழந்த என் இதயத்துக்கு வார்த்தைகளால் வலிச்சித்தவளை, காயம்பட்ட இதயத்தில் கானமாய் இசைப்பவளை, காலமெல்லாம் உன்னுடன் கானகம் வரை செல்ல என் இதயம் துடிக்குதடி, புதிய மலராய் பூத்த உனக்காக.

0: வேலைக்கும் போகாம சும்மா வீட்டுல இருந்து என்ன செய்ய போறீங்க?
1: நான் போக மாட்டேன் சொன்ன நான் ஒரு இடம் வேறு சரி வருதில்ல. ஏன் தான் இங்க வந்தனோ தெரியாது.
0: வேலை உங்களை தேடி வராது, நீங்க தான் தேடி போகணும்.
1: தத்துவம் என்ன மாதிரி ஊர்ல இருந்து நான்?
0: ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் ஊர்ல அங்க எப்படி இருந்து நான் தான் கதை.
1: பொம்பளை நம்பி வாழ்க்கையை தொடங்கினா இப்படிதான் நடக்கும்.
0: என்ன கணக்கு யோசிக்கிற மாதிரி தெரியுது?
1: இல்ல ஒண்ணும் இல்ல, உமக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது சொல்லி பார்த்தேன். சில வேளை தெரிஞ்ச அகல்களால போனா வேலை கிடைக்கும் இல்லே?
0: நானும் சொல்லித்தான் இருக்கிறேன், பாப்போம். என்ன வேலை என்றாலும் முதல்ல தொடங்குங்கோ, பிறகு பாப்போம்.
1: நானும் அப்படிதான் நினைச்சு கொண்டு திரிகிறேன். கனடா வந்து கென நாளாச்சுது, அம்மா வைக்கும் காசு அனுப்பே இல்ல, என்ன செய்யறது?
0: வேலையே இல்ல, அதுக்குள்ள எப்படி காசு அனுப்புறது? என் சம்பளம் எங்களுக்கே சரியா போகுது. சரி, எனக்கு நேரம் போயிட்டது, நான் போயிட்டு
1: வாரேன். பாய். சந்தோஷமா ரெண்டு கதைக்க கூட நேரம் இல்லை. வாழ்க்கைன்றதுக்கு காசு பணம் தான் முக்கியம் இல்லை, மனம் குணையத்தான் வேணும். நான் அனிதாவுக்கு செய்த துரோகம் என்னை எப்படி கவலைப்படுத்துது. அவள் எவ்வளவு நல்லவள், என்னில் எவ்வளவு விருப்பமா நம்பிக்கையா இருந்தவள். அவளை ஒரு நாள் முடிவில் நடந்துட்டு சாரி அந்த சாரி, நான் உமக்கு துரோகம் செய்துட்டேன். என்னால் உம்மை பிரிஞ்சாலும் உம்மோட நினைவை மறக்கலாம் இருக்கு. சாரி அனிதா.

ஒற்றை நிமிடத்தில் அந்த ஒற்றை நிமிடத்தில் உன்னை இழந்து விட்டேன். என்னை மறந்துவிடு என்று சொல்ல தெரிந்த எனக்கு உன்னை மறக்க தெரியவில்லை. என்னை மறந்துவிடு என்று சொல்ல தெரிந்த எனக்கு உன்னை மறக்க தெரியவில்லை. கடலில் தொலைந்து போன ஒற்றை நாணயமாக இப்பொழுது நான் உன் ஞாபக அலைகளால் இழுத்துச் செல்லப்படுகிறேன்.

0: என்ன மறக்கலாத போல இருக்கு உங்களுக்கு?
1: இல்ல மறக்க நினைக்கிறேன், மகத்துவம் செய்துட்டு.
0: ஸ்டாப் ஸ்டாப், உங்க வாக்கி நீங்களா தேடிக்கொண்டது, சந்தோஷமா வாழுங்க.
1: நீ ரெண்டு இப்படி கதைக்கிறேன், நான் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை வாக்கி பழகாக்கி போட்டேன்.
0: என்ன கதைக்கிறீங்க? நீங்க கனடா போனதால உங்களுக்கு குடும்பம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு தெரியுதா? உங்களோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போதா, சந்தோஷம். எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இறங்கும், சரி? ஓகே
1: ஓகே. ஆனால் உண்மை உங்களுக்கு செய்த துரோகத்தை உங்களோட வாழ்க்கையை நான்
0: என்ன திருப்பி வாழ்க்கை என்னாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்களா தான் தேடிக்கொண்ட, நீங்க தேடின வாழ்க்கையை நல்லா வாழ முயற்சிங்க.
1: இல்லை நான் வந்து
0: லிசன், கிடையாத வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படாம கிடைச்ச வாழ்க்கையை உங்களோட வைஃபோட சந்தோஷமா வாழுங்க. நான் வர்றேன், ஓகே, பாய்.
1: என் வாழ்க்கையில் இணையாட்டீங்க, இந்த மனசில் உள்ள கவலையை தெளிவாக்கின உமக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? எது எப்படி இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தாரமாக இருந்தாலும், இல்லை காதலியாக இருந்தாலும், பெண்ணால் ஒருவனை நல்லவனாக்கலாம்ன்றதுக்கு நீர் ஒரு உதாரணம். யூ ஆர் கிரேட். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.
2: என்ன சாமத்தில் எழும்பியிருந்து கையை பிடிச்சி கொண்டு தேங்க்ஸ் சொல்லுங்க. என்ன நடந்தது?
1: இல்லை கனவில் அணி, சாரி சாரி, நீர் நான் எல்லாரும்
2: என்ன கூடாத கனவே தான் கண்டுனீங்களே.
1: அது வந்து இவ்வளோ நாளும் மனதில் ஏதோ ஒரு அது இதுன்னு நினச்சிக்கொண்டு இருந்துட்டேன். உம்மோட சந்தோஷமாக இருக்கேன், இல்லை இனி எல்லாத்தையும் மறந்து உம்மோட சந்தோஷமாக இருக்கிறேன். இவ்வளோ நாளும் உம்மோட மனதை புரிஞ்சு கொள்ள இல்லை, சாரி, ரியலி சாரி.
2: சரி இனி சந்தோஷமாக இருக்க வேணும், ஓகே. சரி காலமே ஆஃபீஸுக்கு போகணுமில்லோ, நித்திர கொள்ளுங்க.
1: ஓ ஆனால் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னேன்.
2: ஆ இப்போ அதுக்கு என்ன?
1: இல்லை அதுதான்
2: உங்களுக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது.

புரியாத என் வாழ்வை புரிய வைத்தவளே, தெரியாமல் வழிதனில் தருமாறி அங்கி அறியாமையால் தவறலிக்க இருந்த இணை உறவாக்கிக் கொண்டு உளம் தனை தந்து சகியே, மறவேன் இனியொரு பொழுதும், உனை மறவேன் இனியொரு பொழுதும்.

0: அன்பு காதலியின் கரந்தனையை உதறிவிட்டு காதலை யாகம் செய்து புதியதொரு வாழ்வை உருவாக்கிய இவனால் ஏன் நிம்மதியாக வாழ முடியாமல் இருக்கிறது? ஒரு இதயத்தை ஏற்றுக்கொண்டால் எது வந்தாலும் எத்தடையையும் எதிர்த்து வாழ்க்கையில் தொடர வேண்டும். அற்ப ஆசைக்காக தன்னிலை மறந்ததால் தன்னவளை ஏன் பிரிவான்? எந்த நிலை வரையிலும் இணைந்த இதயங்கள் தொடர்ந்து இணைந்து வாழ வேண்டும். இது இதயநாதம். இன்றைய இதயநாதமாய் எஸ்டி செந்தில்நாதன், தர்ஷினி வரப்பிரகாசம், காவியா, ஒலிச்சேர்க்கை டிஜே ரிதமிக்ஸ், வி சுதா, தயாரிப்பு உதவி அம்சானந்திரி. மீண்டும் மற்றொரு இதயநாதமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். வணக்கம் நேயர்களே. பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: நேரம் 11:04.
2: சிஎம்ஆர்
1: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூல வரைவு மற்றும் நீதித்துறை திருத்த சட்ட மூல வரைவு என்பன நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவனால் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. கையூட்டல் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கலவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் இன்று பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளார். உதவித்தொகை நிறுத்தப்பட்ட மாணவர்களின் பட்டியலை தயாரித்து அவர்களுக்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென நீரம் பண்பாட்டு அமைப்பைச் சேர்ந்த இயக்குநர் பாவண்ணா ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றாரியூவில் தரவு மையங்களை அமைக்க தவறினால் கனடியர்களின் தரவுகள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கைக்கு செல்லும் அபாயம் உள்ளதாக முதல்வர் டாக் போல் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தம் தொடர்பான நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹெர்மஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்துக்கு மூடப்பட்டே இருக்கும் என்று ஈரான் கூறியுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
3: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ எச்டி. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
5: 6700 2222 4167022222 J.CA. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site Cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
7: என் மாநிலா சுமதி, இந்த வெட்டிங் வருகுதில்லே.
8: ஓமண்ணா, அண்ணிய
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
7: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
8: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info@CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: நேரம் 11:11 சிஎம்ஆர் தமிழ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பேருக்கு 23 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டும் இது காணப்படுகிறது. 28 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தெற்கு தென்மேற்கு நோக்கி மணிக்கு 17 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 20 பாகை செல்சியஸாக குளவடையும். இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. நாளை பகல் பொழுது சூரியோடியுடன் முகில் குற்றம் இணைந்து காணப்படும். 25 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 30 பாகை செல்சியஸாக உணரப்படும். மதிய பொழுதிலே சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 14 பாகை செல்சியஸாக இருக்கும். வியாழக்கிழமை பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ். சூரியோடி நிறைந்திருக்கும். இரவு பொழுதும் 15 பாகை செல்சியஸ் வானம் தெளிவாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 27 பாகை செல்சியஸ் சூரியோடி நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு பொழுதும் சூரியோடி அதாவது வானம் தெளிவாக இருக்கும். 18 பாகை செல்சியஸாக இருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் சனிக்கிழமை 26, ஞாயிற்றுக்கிழமை 21 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு 3% எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது, அதிகரிக்க இருக்கிறது. எனவே 173.9% விற்பனை செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன் இப்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நீங்கள் அதைவிட குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை பாருங்கள், திரும்பி பாருங்கள், என்ன விலை விற்கிறதோ நீங்கள் வேண்டுமென்றால் திருப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகின்றோம். சரி, நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது வினாடி வினா. வினாடி வினா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள நீங்கள் அழைக்கலாம். 416-593-0055. இன்றைய வினாடி வினா நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விகள் சற்று வித்தியாசமான கேள்விகளாகவும் இருக்கும். அதாவது ஒரு கேள்வி ஒரு வேடிக்கையான கேள்வியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஹாஸ்யமான கேள்வியாக இருக்க போது அந்த கேள்விக்கான சரியான பதிலை நீங்கள் இணைந்து கண்டுபிடிக்க வேண்டும். அல்லது ஒரு மறைமுகமாக கேட்கப்படுகின்ற கேள்வியாக இருக்கும். அந்த விடையும் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். சரி, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பெறும் முதல் நேர சந்திக்கின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன், இன்றும் நீங்கள் தான் முதலாவது நேராக இணைந்திருக்கின்றீர்கள். சரி ராஜவர்மன், உங்களுடைய ஒன்றுதானா?
2: ஆமாம்.
1: நீங்கள் புதிய விதிமுறைகளை நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள் முதலாவது என்ற வழியால். சரி சரி, இப்பொழுது உங்களுக்கான
2: கேள்வி என்று சொல்லும் போது கடி கேள்வியா இருக்குமா?
1: ஆமாம், கிட்டத்தட்ட அப்படித்தான். வேடிக்கையான ஒரு கடி கேள்வி ஒன்றுதான் இருக்கும். அது கடிக்கிறதா இல்லையான்னு பார்ப்போம் பிறகு. கடி கேள்வி என்றால் நான் நினைக்கிறேன், பார்ப்போம். நேரில் தான் அது கடி கேள்வியா இல்லையா என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன், பார்ப்போம். சரி, உங்களுக்கான முதலாவது கேள்வி, எந்த மாதத்தில் 28 நாட்கள் இருக்கும்? எந்த மாதத்தில் 28 நாட்கள் இருக்கும்?
2: 28
1: மாதங்களிலும் இருக்கிறது. அதுதான் அந்த கடி. சரி, திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள்?
2: அதிகாரங்களா குறள்களா?
1: அதிகாரங்கள்.
2: 133.
1: சரி, மார்பக புற்றுநோய் என்றால் என்ன?
2: மார்பகத்தில் உள்ள கலங்கள் திடீரென்று கட்டுப்பாடற்ற முறையில் வளர்ச்சி அடைவது,
1: அது பெருகுவது. அதனால் தான் இந்த மார்பக புற்றுநோய் என்று சொல்லுகிறார்களா?
2: ஆமாம்.
1: அது மூன்றுமே சரியானபடிதான். இன்று August 18 உலக மார்பக புற்றுநோய் ஆராய்ச்சி நாள். விழிப்புணர்வு, உயிரை காக்கும் ஆராய்ச்சி, எதிர்கால அதை பற்றி நினைவூட்டும் என்பதற்காகத்தான் அந்த கேள்வியை இன்று சேர்த்திருந்தோம். முதலாவது நேராக நீங்கள் கலந்து கொண்டு முதலாவது கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். முதலாவதை தெரிவு செய்தபடியால் அந்த கேள்வி தான் உங்களுக்கு வந்திருக்கிறது. நன்றி ராஜபர்மன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்க. அந்த கடி கேள்வி மாதிரி இருக்கிறது சரியாக இருக்குதா? பலவிதமாக கேள்விகளை உருவாக்க வேண்டும் என்றொரு ஒரு விருப்பத்திலே, ஆனால் பழமையான கேள்விகளும் இருக்கின்றன மற்ற இலக்கத்துகளுக்கு, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கையும்.
2: நன்றி
1: நன்றி. ஆமாம், நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055, 416-593-0055. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். அளவில் இருங்கள், காத்திருங்கள். நிறைய நேர்கள் இருக்கிறார்கள். 10 பெரிய மூட்டை மூட்டையாக ஒன்று.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
4: 416-990-2462.
5: Hi darling,
4: காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? Susan.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
8: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு தமிழ் எஃப்எம்.
1: இவர் இன்றைக்கு அவசரப்பட்டு பாட வேண்டும் என்று நினைக்கிறார் போல் தெரிகிறோம். சரி, முதலும் ஒரு கோப்படுத்தான். சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வர நேர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், நான் பிரசோதம் கேட்கிறேன். நான் அதை இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காண்டிய பாடல் முதலே பாடி காட்டுது.
1: உங்களோட வெற்றியா பற்றியா? இலக்கத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம்.
9: அடுத்த இலக்கம் இரண்டு.
1: ஓ, இரண்டாவது இலக்கம் என்று சொன்னால் அது பலமையான கேள்விகள் தான் போல் இருக்கிறது. பார்ப்போம் இரண்டாவது இலக்கத்திலே. சரியா? சரி. உலகின் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு, இதில் நீங்கள் நாலு விடை தரப்போகிறேன், எது சரியான விடை என்று சொல்ல போகிறீர்களா? ஒரு கேள்வி தான் உங்களுக்கா. உலகின் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு கனடா, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா?
9: நீங்கள் நாலு விட சொல்ல முதல்ல சொல்லிட்டேன், ரஷ்யா.
1: ரஷ்யான்னு சொல்லு. உலகில் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு ரஷ்யாவா?
9: ஆமாம்.
1: நிச்சயமாக சொல்லுங்களா ரஷ்யான்னு சொல்லி?
9: நிச்சயமா.
1: கனடா, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, இந்த நான்கிலே எது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி.
9: ரஷ்யா தான் பெரிய நாடு என்று சொல்றார்கள்
1: பரப்பளவிலே. சரி, கிட்டத்தட்ட 17.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொண்ட இடமாக இருக்கிறது.
9: என்ன,
1: இரண்டாம் இடத்திலே கனடா இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது, பரப்பளவிலே கூடிய நாடு.
9: சரி,
1: சரியான விடைய சொல்லியிருக்கிறீர்கள், பாராட்டுகள், நன்றி.
9: நன்றி. ஒரு ஒரு 5,000-10,000 கேள்வியை கொண்டாந்துட்டு உங்களோட வெப்சைட் ஒன்று செந்தின்னு சொன்னாங்க. நாங்கள் 5,000 பேர் அந்த கேள்வியில் படித்தோன்னா நீங்கள் முதலாவது பெருசு வீடு, ரெண்டாவது பெருசு கார், மூன்றாவது பெருசு 10,100,000 அப்படி.
1: நான் ரோட்டில் நினைப்பேன் கேள்வியிலே தொகுத்து, வீட்டிலேயில்லாம் தொகுத்து நான் ஒரு தளத்தில் போட்டு கீடுவிட எனக்கு நான் ரோட்டில் நிற்க வேண்டி வரும். சரி, நல்ல விஷயம், நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. சரி, பாருங்க, 4169-5900-005 கோப்பிது என தெருவுக்கு கொண்டு வாரத்திற்கே நிற்கிறார்கள். சரி, பார்ப்போம். சரி, அந்த கேள்வி முடிந்து விட்டது, எனவே அதற்கு சரி போடலாம். சரி, நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4169-5900-005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், நான் பஞ்சாயத்து பேசுறேன். இதை கண்டா இலவு கூட தெரியல.
1: இலவு கூட தெரியலையா?
10: பார்ப்போம்.
1: சரி, பார்ப்போம். அவருடைய இரண்டாவது கேள்வி போய்விட்டது.
10: எனக்கு எட்டாம் கேள்வியை சொல்லுங்க.
1: எட்டாவது கேள்வியை சொல்ல சொல்லுகிறீர்கள். 8888. சரி, எட்டிலே இது அந்த வேடிக்கை வினோதமான அந்த கேள்விகளும் பெறப்போகிறது, பார்ப்போமா? மனிதன் உடலில் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் இரத்த அணுக்கள் எவை? மனிதன் உடலில் இரத்த அணுக்களை எடுத்து செல்லும் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் இரத்த அணுக்கள் எவை என்று கேட்டிருக்கிறோம். இந்த சிவப்பு, வெள்ளை, அப்படி பச்சை என்றெல்லாம் இருக்கிறது அல்லவா? ஆமாம், சிவப்பு, வெள்ளை என்று சொல்கிறது. சரி, நீங்கள் அப்போது செங்குருதி சிவப்பு என்று சொல்லியிருக்கீங்களா? சிவப்பு என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். திருக்குறள் எத்தனை பால்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது?
10: மூன்று
1: பால்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, உங்களது இதுதான் பிரச்சினை, உங்கள் இடது கையால் பிடிக்க முடியும் ஆனால் வலது கையால் பிடிக்க முடியாது, அது என்ன?
10: பிடிக்க முடியும், வலது கையால் பிடிக்க முடியும்,
1: பிடிக்க முடியாது. இடது கையால் நீங்கள் பிடித்து பாருங்க, உங்கள் இடது கையால் பிடிக்க முடியும், இடது கையால் பிடிக்கக்கூடியது, வலது கையால் பிடிக்க முடியாது. இடது கையால் பிடிக்க முடியும், ஆனால் வலது கையால் பிடிக்க முடியாது. இடது கையால் உங்களுடைய முழங்கையை பிடிங்கள், வலது கையால் உங்களுடைய முழங்கையை பிடிங்கள். பார்ப்போம், வலது முழங்கையை இடது கையால் பிடிக்க முடியும், ஆனால் வலது கையால் பிடிக்க முடியாது. சரிதானே, குழப்பம் இல்லை தானே? சரி சரி, நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு
10: நன்றி.
1: சரி, ஒரு சில விளம்பரங்கள் பாடலை தொடர்ந்து அடுத்த நேரில் சந்திக்க போகிறோம். 4169 3005.
4: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க 289-200-4677 289-200-4677 vkrh.com.
13: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
14: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
13: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
14: 905-417-6069.
13: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் டாட் சிஏ, 905-417-6069.
8: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: நேரம் 11:24. சரவணன் இருக்க பைமீன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இருக்குது. டீமான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குழுவினர் பாடுகின்ற பாடல்.

0: சரவணன் இருக்க பயமேன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: CMR தமிழ் FM இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: உங்களுக்காக ஒரு அலைவரிசை நீங்கள் உங்களோடு நாங்கள்.
0: நேரம் 11:30 தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விரிவாகத்திலே இப்பொழுது ஒப்பில்லை 23 பாக சிறிதாக இருக்கிறது. முகில் மண்டலம் பற்றி காணப்படுகிறது. 28 பாக சிறிதாக உணரப்படுகிறது. காற்று தெற்கு தென்மேற்கு நோக்கி மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 20 பாக சிறிதாக இருக்கும். முடிவிலக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. நாளைய பகல் பொழுது 25 பாக சிறிதாக இருக்கும். 30 பாக சிறிதாக உணரப்படும். சூரிய ஒளியுடன் முகில் குற்றம் காணப்படும். மதிய பொழுது இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 14 பாக செல்சியஸ். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் நிறைந்திருக்கும். வியாழக்கிழமை 26, வெள்ளிக்கிழமை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். வினாடி வினா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பென்பா சொல்லுங்கள், என்ன இலக்கம்? 5வது இலக்கத்திலே ஒரு கேள்விதான் இருக்கிறது, சரியா? பாஞ்சாலி சபதம் என்ற படைப்பை இயற்றியவர் யார்? பாஞ்சாலி சபதத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன், கவிமணி, சுப்பிரமணிய பாரதியார் நாமக்கல் கவிஞர் பாரதியார் என்று கேட்கிறீர்களா? பாரதியார் என்று சொல்கிறீர்கள், அது சரியானபடி என்று நினைக்கிறீர்களா? சரியா? சரி என்று சொல்லுகிறீர்கள். சரி, பாராட்டுகள், அது சரியானபடிதான். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகொள்ளமைக்கும் நன்றி. சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன இலக்கம் தேவகுமார்?
5: என்னென்ன இலக்கம் இருக்கிறது?
0: 1, 2, 8, 5 போய்விட்டது.
5: 7
0: என்று சொல்லுகிறீர்கள். 7வது இலக்கத்தை பார்ப்போம். 7வது இலக்கம் சரி. தயாரா? திருக்குறளில் முதல் பால் எது?
5: திருக்குறள் முதல்
0: பால். 3 பால்கள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லது உங்களுக்கு உதவி ஏதாவது வேண்டுமா? உதவி தந்தால் தான் கண்டுபிடிக்க சுகமாக இருக்கும் நினைக்கிறீர்களா?
5: ஆமாம்.
0: அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். அதில் 3 பிரிவுகளாக இருக்கின்றன. எது சரியாக இருக்கும்? முதல் பால். அறத்துப்பால் என்று சொல்கிறீர்கள். அது அதில் அறத்துப்பால் என்று சொன்னால் முதல் பிரிவு. சரி, பார்ப்போம். நன்றி. சரி, அடுத்த கேள்வி சொல்லுவோமா?
5: ஆமாம்.
0: பூமியில் புவியீர்ப்பு விசை இருப்பதை விளக்கிய விஞ்ஞானி யார்? பூமியில் புவியீர்ப்பு விசையை இருப்பதை விளக்கிய விஞ்ஞானி யார்? ஆப்பிளை மேலே எரிந்து கீழே வந்து விழுந்தது என்று சொன்னார், அவர் தான் யார்? அந்த ஆப்பிளானி அவர் சாப்பிடாமல் எரிஞ்சவர் யார்? சரி, அடுத்த கேள்வி செல்வோம். ஒரு கிலோ பருத்தியும் ஒரு கிலோ இரும்பும் இதிலே எது அதிக எடை? ரெண்டு ஒரே எடை தான் வரும் என்று சொல்லுகிறீர்களா? சரி, இப்பொழுது ரெண்டு கேள்விகளுக்கு ஐசாக் நியூட்டன் என்று சொல்லுகிறீர்கள். ஐசாக் நியூட்டனை இப்பொழுது யார் கண்டுபிடித்தது? நீங்கள் தான் கண்டுபிடித்ததா? ஐசாக் நியூட்டனை நீங்கள் தான் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. ஆமாம், நீங்கள் சொன்னது சரி, மூன்று விடைகளும் சரியாக இருக்கின்றன. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்கையும்
5: நன்றி.
0: லைஃப் லைனும் கொடுக்க போகிறேன். எனக்கு லைஃப் இல்லாமல் போயிடுவோம். லைஃப் லைன் இப்போ பொதுவாக நான் சொன்னது முதல் சொன்னதுதான், அதைத்தான் நேர்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்கையும் சார். நேரம் 11:35 நிமிடம். சீமார் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். சில விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,800 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
9: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள். 101.3
0: நேரம் 11:36 நிமிடம். சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் 4 கேள்விகள் தற்போதைக்கு இருக்கின்றன. பார்ப்போம் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரத்தில். இப்போ வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம்,
0: ஜோகா சொல்லுங்கள். இந்த இலக்கம் 1, 2, 8, 5, 7. 1, 2, 8, 5, 7 போய்விட்டது.
10: சரியா
0: 9? நீங்க போகிக்க உங்களோட வீடு இருந்தா சரி, உங்களுக்கு இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. 9வது கேள்வி, 9 உங்களுக்கு. மனித உடலின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? இல்லை இல்லை, ஒன்று தான். மனித உடலின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? இது இலகுவாக கண்டுபிடிக்க வேண்டும்.
10: பிரைன்
0: மல்ரோனியா? சரி, மூளையை சொல்லுகிறீர்களா? அடுத்த கேள்விக்கு செல்ல போகின்றோம். அடுத்த கேள்வி, திருக்குறளின் 3வது பால் எது?
10: காமத்து
0: பால் என்று சொல்லுகிறீர்கள். சரி, முன்னால் சென்றால் குறையும், பின்னால் வந்தால் கூடும், அது
10: என்ன?
0: ஆம், முன்னால் சென்றால் குறையும், பின்னால் சென்றால் கூடும்.
10: முன்னால்
0: சென்றால் குறையும், பின்னால் வந்தால் கூடும்.
10: எனக்கு
0: தூரம் இல்லை. அதாவது வயது நீங்கள் முன்னாள் சொல்லுதல்லால் இப்போ 40 39 அப்படி இப்படி முன்னுக்கு போக சொல்லால் குறைஞ்சிடும், 41 42 போனால் அது கூடிடும். இது கடிக்கல்வி தான் சார். கோடை காலத்துல சன் கிரீம் தான் பாவிக்கிறார் சார். இது சன் கிரீமுக்கு நான் விளம்பரம் கொடுக்க இங்க எங்கட முகாமைத்துவ பிரச்சனை கொடுக்க போதே இலவசமாக போய்விட்டது. மூன்று ஆறு ஆறு இருக்கிறது. ஆறாவது இலக்கம் ஒரு கேள்விதான். நீங்கள் வாழுகின்ற நாட்டை பற்றிய கேள்வி. கனடாவில் எத்தனை மாகாணங்கள் உள்ளன? எட்டு பத்து பன்னெண்டு பதிமூன்று என்று சொல்கிறீர்கள். சரி, எத்தனை சொன்னீர்கள்? 10 என்று சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். ஒன்டாரியோ, கியூபெக், பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, மனிடோபா, சஸ்கத்துவான், நோவா ஸ்கோட்டியா, பிரின்ஸ்விக், பிரின்ஸ் எட்வர்ட் மற்றும் நியூ ஃபாலண்ட் டெரிட்டரிஸ். 3 ஒரு கேள்விதான். அந்த அது ஆறாவதுக்கு ஒரு கேள்விதான், ஒரே ஒரு கேள்விதான். சரி, பாராட்டுகள். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
10: நன்றி.
0: ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கப் போகின்றோம். இப்பொழுது இன்னும் 3 நேர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 7 முடிந்து பொழுது 8 9 10 சார் காத்திரங்கள். அந்த வரிசையை நீங்கள் அழைத்த வரிசையின் அடிப்படையில் நேர்களை இணைத்துக் கொள்கிறோம்.
11: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
12: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
13: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
14: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
15: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
16: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
17: 25 உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25th பிறந்த நாளை நோக்கி.
18: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு தமிழ் FM.
0: நேரப்பாளர்மனை 43 விடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அழுது நேர சந்திப்போம். வணக்க வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அலோசியஸ் 8வது நேராக இணைந்திருக்கிறீர்கள். எந்த இலக்கம்? 1 2 8 5 7 9 6 2 போய்விட்டது. 3 இருக்கிறது, 4 இருக்கிறது, 10 இருக்கிறது. 3வதா? மூன்றாவது மிக இலகுவான கேள்விதான் உங்களுக்கு வந்திருக்கிறது. சரி, தொடங்குவோமா? ஒரே ஒரு கேள்விதான் உங்களுக்கு அலோசியஸ். இந்தியாவின் தலைநகர் எது? மும்பை, கொல்கத்தா, சென்னை, புதுடெல்லி. இந்தியாவின் தலைநகர் மும்பை, கொல்கத்தா, சென்னை, புதுடெல்லி. புதுடெல்லியா? நிச்சயமா டெல்லி என்று சொல்லுகிறீர்களோ? என்ன நீங்கள் அலோசியஸ் சரியாக சொல்லிவிட்டீர்கள் சார், பாராட்டுகள். பயந்து போறார் அலோசியஸ் சார். ஆமாம், நீங்கள் சரியாக இந்தியாவில் தலைநகரம் புதுடெல்லி. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்க. நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம் காந்தி.
0: காந்தி சொல்லுங்கள். காந்தி, காந்தி 9வது நேர். காந்தியா? காந்தி 10. அது அவருடைய இலக்கத்தை நான் தவற விட்டுட்டேன், எழுதுவதற்கு தவற விட்டுட்டேன். அதான் அது யோசித்துக் கொண்டிருந்தேன். சரி, 10வது உங்களுக்கு. பூமியின் ஒரே ஒரு கேள்விதான். இயற்கையான துணைகோள் சூரியன், செவ்வாய், சந்திரன், வெள்ளி. பூமியின் இயற்கையான துணைகோள் சூரியன், செவ்வாய், சந்திரன், வெள்ளி. பூமியின் இயற்கையான துணைகோள் சூரியன் என்று சொல்லுகிறீர்களா? ஏன் செவ்வாய் வராது, சந்திரன் வராது, வெள்ளி வராதா? விளங்கவில்லை.
10: சூரியன் தானே நான் எழுந்தவன பார்க்க.
0: ஓ, அதுக்காக அந்த துணைக்கோளும் அதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ? அதாவது பூமியை சுற்றி வரும் ஒரே இயற்கை துணைகோள் என்றால் அவர் பூமி அல்ல. உங்களுக்கு கடன் தந்தார் அவர், யாரவர்? சந்திரன். ஆமாம், இது பூமி ஒரு முறை சுற்றி வர சந்திரன் கிட்டத்தட்ட 27.3 நாட்கள் எடுத்துக்கொள்வதாகவும், பூமியிலிருந்து சந்திரன் சராசரி தொலைவு அது நிறைய கிடக்கிறது. எனவே அது சந்திரன் என்பதுதான் சரியான விதை விடை. நன்றி. விளங்கவில்லை.
10: இப்போ எல்லாரும் பதில கரெக்டாக சொல்லும்போது ஒரு ஆள் தப்பாக சொன்னத்தான் வந்து ஜெயிக்க முடியும்.
0: இல்லை, நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியவில்லை காந்தி, என்ன சொல்லுகிறீர்கள்?
10: இப்போ வந்து 10 பேரும் வந்து வெல்லக்கூடாது. ஒரு ஆள் இருந்தாலும் அந்த மைனஸ் பாயிண்டில் இருந்தால் தானே மற்ற வெல்ல முடியும்.
0: அதை சொல்லுகிறீர்களா? ஆமாம். இல்லை, மற்றது பொழுது ஒரு நேயர்கள் கலந்து கொண்டு அந்த நேயர் பதிலளிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியாத கேள்வி இருந்தால் நாங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். மற்ற நேயர்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க
10: மறந்ததை
0: ஞாபகப்படுத்துகிறீர்கள். அத்தோடு நானும் இந்த தேடுதல் மூலம் சில விடயங்களை நானும் தெரிந்து கொள்கிறேனா? அவ்வளவுதான். சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்துகொண்ட வைக்கையும் நன்றி. சரி, இன்னும் ஒரு நேயருக்கான கேள்வி இருக்கிறது. அதாவது விடையோடு வரக்கூடிய கேள்வி. அதற்கு பின்பு என்று சொன்னால் நாங்களாக நினைத்து உடனடியாக நான் நினைத்த கேள்வியை தான் தர வேண்டி வரப்போகிறது. 4 6 5 9 3 0 0 5 5. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சாந்தி. ஒரே ஒரு இலக்கத்தான் இருக்கிறது, என்ன இலக்கம் அது? 4வது இலக்கம் இருக்கிறது. சரி, உங்களுக்கான ஒரே ஒரு கேள்வி. 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை எந்த இலக்கிய பிரிவை சேர்ந்தது? பக்தி இலக்கியம், சங்க இலக்கியம், காப்பி இலக்கியம், சிற்றிலக்கியம். 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை எந்த இலக்கிய பிரிவை சேர்ந்தது? பக்தி இலக்கியம், சங்க இலக்கியம், காப்பி இலக்கியம், சிற்றிலக்கியம். சங்க இலக்கியம் உங்களுக்கு தெரியாது என்று சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். சங்க இலக்கியம் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். சாந்தி. சரி, பாராட்டுகள். எங்களுக்கு தெரிந்து கொண்டே சும்மா தெரியவில்லை என்று சொன்னீங்களாக்குமா? இனி அப்படி இல்லை, இனி அப்படி சொல்லலாம் தானே. எனக்கு தெரியும், நான் சும்மா சொல்லி பார்த்தலாம்னு சொல்லி சொல்லிச்சுங்க. சரியான வழியே விளங்கவில்லை. இல்லை இல்லை, அதாவது பத்து தொகுப்புகள் இருக்குன்னா அதில் இரண்டு மூன்று, அதாவது நானே ஐந்து கேள்விகள் ஒரு கேள்வியோடு வரும், மற்ற மூன்று கேள்வி அதிலே ஒன்று கடி கேள்வியும் இருக்கிறது. இப்படி வித்தியாசமாக ஏழு நாளும் குடும்பம் இங்கே வானொலியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வேறு சார் நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. சரி, அழுதவர்களுக்கு வேண்டுமென்றால் ஒவ்வொரு கேள்விகளை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து
18: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
19: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
20: தனிமை நிறைந்த இரவில் உங்கள்

0: இருக்கிறீர்கள்? யார் பேசுகிறீர்கள்?
1: சுதன்.
0: சரி, உங்களுக்குரிய கேள்வி, சர்வதேச மகளிர் தினம் எப்பொழுது? மார்ச் 8, 9, 10.
1: மார்ச் 8. கையோட நீங்கள் முதல் பயணம் கொண்டு வரையும் செய்த நிகழ்ச்சி நல்ல உணர்வுபூர்வமாக இருந்தது. அந்த ஒரு இடத்துல நீங்கள் தான் செய்கிறீங்கள் அந்த சைன் வச்சீங்கள் சாருங்க, அந்த இடம் நல்ல அழகு, அந்த அது சந்தோஷமாக இருக்கணும், அப்போ சந்தோஷமாக இருப்போம். நல்ல நீங்கள் செந்தில்னாவது அந்த சைன் வச்சு. நன்றி
0: சார், பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கற்றுக் கொண்டு போய் அழுது நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம் சுந்தரி.
0: சுந்தரி சொல்லுங்க, உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூன் 5, 6, 7. ஜூன் 5 என்று சொல்லியிருக்கல, அது சரியானபடி தான். சரி, நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வேலாயுதம் சொல்லுங்கள். வேலாயுதம் உங்களுக்கான கேள்வி, மின்சாரத்தை கடத்தும் உலோகம் எது? செப்பு, இரும்பு, வெள்ளி. வேலாயுதம் வேலாயுதம் கடத்தாது. மின்சாரத்தை கடத்தும் உலோகம் எது? செப்பு, இரும்பு, அலுமினியம்.
3: செப்பு
0: என்று சொல்லி சரியானபடியை சொல்லுகிறீர்கள். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரட்னா உங்களுக்கான கேள்வியை தரட்டுமா? பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? சூரியன், சந்திரன், செவ்வாய். பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் எது? சூரியன், சந்திரன், செவ்வாய்.
3: சூரியன்.
0: சூரியன் என்று சொல்லியிருக்கிறீர்கள், அதுவும் சரியான பதில். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, அடுத்த நேரம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். ரஞ்சன் சொல்லுங்கள், பூமியில் பகலும் இரவு ஏற்பட காரணம் என்ன? பூமி தன்னைத்தானே சுழல்வது, சூரியன் தன்னைத்தானே சுற்றுவது, சந்திரன் மறைந்து வருவது? பூமி தன்னைத்தானே சுற்றுறபடியாக தான் இரவு பகல் வருகிறதா? சரி, பார்ப்போம். நன்றி. அழுது நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவன் செல்லுங்கள், உங்களுக்கான கேள்வி, மரங்களுக்கு உணவு தயாரிக்க உதவும் செயல்முறை என்ன? ஒளிச்சேர்க்கை, நீர்ச்சேர்க்கை, இரண்டே ஒன்று. மரங்கள் உணவு தயாரிக்க உதவும் செயல்முறை நீர்ச்சேர்க்கை, ஒளிச்சேர்க்கை. ஒளி மூலம்தான் மரங்கள் உணவு தயாரிக்கிறதா? நினைக்காதீர்கள், அதுதான் சரி. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. சரி, மேலும் பல நேர்கள் இருக்கிறார்கள். நேரம் 11:53 ஆகிவிட்டது. இனிமே என்றோடு நிறுத்திக்கொள்வோம், இத்தோடு நிறுத்திக்கொள்வோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. சரி, அடுத்தடுத்த வாரங்களிலே ஒரு 15 கேள்விகளை தாரிக்கலாம் என்று நம்புகிறோம். சரி, 15 கேள்விகள் முயற்சிப்போம். கேள்விகள் தயாரிப்பது சற்று சிரமமாக தான் இருக்கும். சரி, பார்ப்போம். அடுத்த வாரம் 15 கேள்விகளுடன் நேயர்களை சந்திக்கலாம் என்று நம்புகிறோம். சரி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.
4: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். ஈஸ்ட் ஓ வெஸ்ட் CMR இஸ் தி பெஸ்ட். CMR இஸ் தி பெஸ்ட்.
0: நேரம் 11:55 நரேசையர் பத்மபிரியா பாடுகின்ற பாடல் இது. ஜுவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் 12:01. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தினால் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தி இன்று நேற்று உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹேலிய ரம்புகலவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் நேற்று பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளார். நெடுஞ்சாலைத்துறை மீதான பதிலுரையில் நெடுஞ்சாலைகள் தொடர்பான புதிய அறிவிப்புகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ளார். ஒன்டாரியோவில் தரவு மையங்களை அமைக்க தவறினால் கனடியர்களின் தரவுகள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கைக்கு செல்லும் அபாயம் உள்ளதாக முதல்வர் டக் ஃபோர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் வடகொரியாவும் ஒரு புதிய மற்றும் நேர்மையான உலக ஒழுங்கை உருவாக்க பணியாற்றி வருவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ மற்றும் மூலோபாய கூட்டாண்மை ஆழமடைந்து வருவதாகவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிபிஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்பும்

0: நேரம் 12:03. இன்று ஆகஸ்ட் 19 2026 புதன்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மிக்க மகிழ்ச்சி. மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஆகஸ்ட் 19 8வது மாதத்திலேயும் அரை மாதம் முடிந்து இவ்வளவு 19 இன்னும் 10 நாள்கள் தான் இருக்கின்றன. இன்றையும் அன்றையும் விட இந்த மாதம் முடிவதற்கு சரி 19 பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் செய்யுமாறு கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்த பெரும்பாக்கத்தில் 22 பாக செலுத்ததாக இருக்கிறது. முகின்மூட்டம் நிலையத்தில் காணப்படுகிறது. 27 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 20% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாக செலுத்ததாக இருக்கும். 30 பாக செலுத்ததாக உணரப்படும். சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் நிலையத்தில் காணப்படும். மதிய பொழுது சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 14 பாக செலுத்ததாக குறைவடைந்து நாளை வியாழக்கிழமை 26 பாக செலுத்ததாக இருக்கும். வியாழக்கிழமை சூரிய ஒளி நிறைந்தொரு நாளாக இருக்கும். வியாழக்கிழமை இரவு பொழுது 15 பாக செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 27 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இரவு பொழுதும் 18 பாக செலுத்ததாக இருக்கும். ஆனால் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சனிக்கிழமை 26 பாக செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 21 பாக செல்சியஸ். சனி ஞாயிறு 20 தினங்களிலும் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், செல்வி.
0: செல்வி சொல்லுங்கள், என்ன பாடலை தேர்வு செய்திருக்கிறீர்கள்?
1: அதுக்கு மேல் உங்களுடைய நிகழ்ச்சிகள், இந்த வினாடி வினா நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துகள்.
0: நன்றி.
1: அடுத்தது புருஷோத்தம் சொன்ன மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தா நாங்களும் பொங்கல் வெட்டலாம்.
0: அந்த அந்த அந்த அந்த ஆப்ஷன் இருக்கு. அதுக்காக தான் நீங்க பங்கு பெற்றோ இருக்கிற 4 வீட்டுக்கும் போல்கேஜ் முடிஞ்சுன்னு சொன்னார்கள். இந்த புதுசாக புது இலவச விரும்பணுமோ? சரி, என்ன பாடல் இருக்கு சொல்லு.
1: எனக்கு மாலை பொழுதின் மயக்கத்திலே படத்துல இருந்து
0: அதெல்லாம் இந்த கேள்வி வந்திருக்கிறது. இப்ப விளங்குறது மாலை பொழுதின் மயக்கத்திலே கேள்வி பிறந்திருக்கிறது.
1: நன்றி. என்ன
0: என்ன பாடல்? கார்த்திக் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி செல்வி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்க. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் CMR தமிழ் FM-ஓடு. நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
8: நேரம் 12:13. உங்களுக்கு ஆனச்சியிலே நீங்களும் கலந்து கொண்டு ஒரு மணி வரை பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், இது ராஜவர்மன்.
8: ராஜவர்மன், சொல்லுங்கள், என்ன பாடல்?
9: காட்டிலே வரும் கீதம்.
8: ஆமாம், காட்டிலே தான் வானொலியிலே கீதம் வருகிறது.
9: ஒரு வானவில் போலே,
8: ஒரு வானவில் போலே சார்
9: என்கிற பாடல்.
8: ஜெயச்சந்திரன் ஜானகி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்கி. நன்றி,
9: வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Nissan head to head event ipozhudhu Morningside Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaagarangalil 6000 varai servicepu 2026 Nissan Sentra ku vaarathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா
3: 647-624-4165 நேரம் 12:19 உங்களுக்கு ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடல்களை கேட்க 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைபிரி இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சாந்தி சொல்லுங்கள், என்ன பாடல்? பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கு.
4: நன்றி.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது. உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஆகஸ்ட் மாதம் 22-23 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒலிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்கள் காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 4167512150, 4167512150. த பிரிக் அவுட்லெட்.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்,
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ,
3: 4167462742.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444, 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: நேரம் 12:26 நிமிடம். ஒரு மணி வரை பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். மலபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் புருஷோத்தமன் காய்கிறேன்.
0: புருஷோத்தமன்,
1: பாடல் வந்து ஒரு தாளாட்டு பாட்டு ஒன்று பாட, அந்த பாடல் மேல நிலவே நச்சத்தை காணே லேப்ப, அதான் பார்க்க என்னத்தை எங்களுக்கு சாப்பாடு ஊட்டி இருப்பிடமாட்டு.
0: நிலவே நச்சத்தை காணையில்
1: காணவில்லை,
0: என்ன செய்யலாம்? செயற்கையாக ஒரு
1: நல்லா இருக்கும்.
0: ஹரிஷ் ராகவேந்திரா பாடுகிற பாடல் உங்களுக்கு ஒலிக்கிறது. புருஷோத்தமன், நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நேரம் 12:32. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெரும் பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை 22 செலுத்ததாக இருக்கிறது. முகில் மற்றும் காணப்படுகிறது. 27 செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்கு திசைக்கும் மணிக்கு 13 கிலோமீட்டர் வகுத்து வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 20 செலுத்ததாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வழியிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது 25 செலுத்ததாக இருக்கும். 30 செலுத்ததாக உணரப்படும். சூரியோடியுடன் மிகில் கூட்டம் நிறைந்து காணப்பட்டாலும் இடையிடையே மதிய பொழுதிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 14 செலுத்ததாக இருக்கும். வியாழக்கிழமை சூரியோடி நிறைந்திருக்கும். 26 செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 27 செல்சியஸ் சூரியொலியோடு கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கான நிகழ்ச்சியிலே 1 மணி வரை நீங்களும் கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைபில இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் பிரபா.
1: பிரபா சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: வினாடி வினா நல்லா இருந்தது. அடிக்கடிதான் கொஞ்சம் சிரிப்பா இருந்தது.
1: அதுதான் அடிக்கல். நன்றி.
2: என்னுடைய பாட்டு ஜெயச்சந்திரன் பாடிய கிளிஞ்சர்கள் படத்துல கிளை இல்லா மரங்கள்ல தொகையறா மாதிரி வரும் காதல் ஒரு வழி பாதை பயணம் என்ற பாடல் கூட இன்னைக்கு அந்த இதுக்கு பொருத்தமான பாட்டு மாதிரி இருந்தது எனக்கு. காதல் என்றது முக்கியமானது. அது ஒரு வழி பாதை பயணம் தடுமாறக்கூடாதுக்காக
1: பாடல் தெரிவித்திருக்கிறீர்கள். நன்றி. இதோ பி ஜெயச்சந்திரன் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது பிரபா. நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

0: ரசிக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
5: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: നേരം 12:42 നിമിഷം ഉങ്ങളുടെ കാലിലെ കലന്തുകൊള്ളവരും അടുത്ത നേര സന്ദീപവും അടക്കം വളപ്പിലേക്കുള്ള தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: கட்டை பாடத்துல இருந்து
0: மணிப்பாட்டு எல்லா ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடுகின்ற மணிப்பாட்டு இது உங்களுக்கு ஒலிக்கிறது. நன்றி.
2: வெல்கம் டு நார்த் மெட்ராஸ்.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
3: It's time to Toyota at Brimo Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 வருட கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெறுமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவில் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அணையுங்கள். PS சுதாகரன் 416-292-0033 416-292-0033.
4: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
5: நேரம் 12:48 நிமிடம். உங்களுக்கு அலட்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், வெண்பா.
5: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: நன்றி. மேலும்
5: என்ன பாடலை கேட்கப்பீர்கள்?
6: நீங்க நல்லது போதும். 25
5: நீங்களும் முயற்சி செய்து அப்படி ஒரு அனுசரணையாளர்களை ஒழுங்கு செய்தாருங்கள், நாங்கள் அந்த பரிசுகளை தருவோம். சரி சொல்லுங்கள், என்ன பாட?
6: எனக்கு நீ வெறும் பாதை எல்லாம் படத்துல இருந்து சொல்ல வந்த.
5: சரி, ஜுகேந்திரன் சித்ரா பாடலை இதை உங்களுக்காக தருகிறோம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. ஆசை தோசை அப்பளம் படை என்று சொல்லுகிறார்.

0: FM உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: நேரம் 12:56 உங்களுக்கு ஆலோசனை நிறைவு செய்ய வரும் நேர சந்திப்போம். வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், காந்தி.
1: காந்தி சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: எனக்கு அந்த சண்டை படத்திலிருந்து பாடிய கப்பக்கிழங்கு ரீமிக்ஸ் பாடல்.
1: சுந்தர் சி பாடிய பாடல் இது. உங்களுக்கு ஆ பாடல் ஒழிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்கும்.
2: நன்றி,
1: வணக்கம். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் அருண்குமார். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்ற ஒரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். வணக்கம் நேர்களை, மீண்டும் சந்திப்போம்.
3: உனக்கு அக்கா இல்லடா, அத்தை.
4: அண்ணா, ஆமா, அத்தை இல்ல. இப்ப பாரு,

சிஎம்ஆர் தமிழப்பும் செய்திச் சுருக்கம். அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டமூல வரைவு மற்றும் நீதித்துறை திருத்தச் சட்டமூல வரைவு என்பன நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவினால் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை மீதான பதிலுரையில் நெடுஞ்சாலை தொடர்பான புதிய அறிவிப்புகளை தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ளார். ரஷ்யாவும் வடகொரியாவும் ஒரு புதிய மற்றும் நேர்மையான உலக ஒழுங்கை உருவாக்க பணியாற்றி வருவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ மற்றும் மூலோபாய கூட்டாண்மை ஆழமடைந்து வருவதையும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஒன்டாரியோவில் தரவு மையங்களை அமைக்க தவறினால் கனேடியர்களின் தரவுகள் அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கைக்கு செல்லும் அபாயம் இருப்பதாக முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார். ஜூன் மாதம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தம் தொடர்பான நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து மூடப்பட்டே இருக்கும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. சிஎம்ஆர் தமிழப்பும் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. ஆகஸ்ட் மாதம் 19 நாள் புதன்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்களோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார் அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி செந்தில்நாதன். தொடர்கின்ற காட்டிலையில் நேர்கள் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை திறந்து 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம் போலவே 4 நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5 பிரதான செய்திகள் ஒலிக்கும். 5:15 இறையோசை நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து 6 வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். காலை 6 தொடக்கம் 9 வரை இதே காட்டிலையில் நீங்கள் புத்தம் புது காலை நிகழ்ச்சியோடும் இணைந்து மகிழ்ந்திருக்கலாம்.

டொரண்டோ பிரமாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ். காற்று மணத்தி அதற்கு 13 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலையாக உணரப்படும். காலை வரையான பொழுதிலே அங்காங்கே சில இடங்களிலே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மழைக்கான வாய்ப்பு 60% இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று புதன்கிழமையை பகல் பொழுதை பொறுத்தவரையிலே சூரியோடியோடு முகில் கூட்டம் அடைந்த பொழுதாக தென்படும். பகல் பொழுதின் பொதுவான வெப்பநிலை 25 பாகையாக இருக்கும். இன்றைய பகல் பொழுதிலும் ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்றே கூறப்படுகிறது. இன்று இரவின் வெப்பநிலை 14 பாகையும், வியாழக்கிழமை பகல் 26 பாகையும், வெள்ளிக்கிழமை பகல் 27 பாகையும் வெப்பநிலையாக இருக்கும். அதேவேளையிலே வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்கள் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கும் என்பதும் எதிர்வு கூறப்படுகிறது.

ಹಕ್ಕರ ಕರಿಸ ಕಾಡು ಸಡುಗುಡು ಸಡುಗುಡು ಸಡುಗುಡು.

0: கூல்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
2: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
3: 416-897-0919.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட். கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
1: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.

நேரம் 1:20 நிமிடங்கள் கேட்டுக்கொண்டு செய்ய மார் தமிழகம் காற்றலை ஐலாஸ்கர் மற்றும் ஜேசி திப்பு மற்றும் பிரஷன் ஆகியோர் பாடிய பாடல். இசை ஜி வி பிரகாஷ்குமார், பாடல் வரிகள் நாமுத்துக்குமார்.

0: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 93.3.
5: ஒலிங்கின பாடலை திறந்தினர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இது ஹரிஹரன் பாடியது. பாடலுக்கான இசை ஹரிஸ் ஜெயராஜ், பாடல் வரிகள் நா முத்துக்குமார்.

0: நேர்களுக்கு மார் தமிழப்பம் காற்றலை இப்பொழுது முதல் நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இது வழக்கம் போலவே உங்களை நான் சந்திக்கின்ற நேரம். அநேகமாக இந்த நேரத்தில் வானொலி கேட்கக்கூடியவர்கள் கூடுதலாக வேலையில் இருக்கக்கூடும் அல்லது வாகன பயணங்களில் இருந்து கொண்டிருப்பீர்கள். எனவே உங்களை கருத்தில் கொண்டு ஒரு எழுதுகோல் இல்லாமல் ஒரு தாள் இல்லாமல் விடைகளை கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கான தரவுகள் அமைகிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே நீங்கள் இரண்டு வெவ்வேறு தரவுகள் தரப்படும். அந்த இரண்டு வெவ்வேறு தரவுகளுக்கும் பொருத்தமான இரண்டு வெவ்வேறு சொற்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த இரண்டு வெவ்வேறு சொற்களுக்கும் இடையிலான வித்தியாசம் முதல் எழுத்தாக மட்டுமே இருக்கும். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம், எழுத்துக்களின் எண்ணிக்கையை மாற்ற முடியாது. முதல் எழுத்தை மட்டும் மாற்றி இரண்டு வெவ்வேறு சொற்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். சில தரவுகளுக்கு பல விடைகள் பொருந்துவது போல தோன்றும், அதிலே ஏதோ ஒன்றுதான் மிக நெருக்கமானதாக இருக்கும். அந்த நெருக்கமான விடை சிறந்த விடையாக ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கான முதலாவது கேள்வி, இது மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக இருக்கும். இது இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள். இரண்டு சொற்களுமே ஒரு வகையிலே பார்க்கிற போது அழைப்பு நிலையில் இருக்கக்கூடிய சொற்கள், அழைப்பு நிலையில் இருக்கக்கூடிய சொற்களாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஒரு தமிழர்களுடைய இறை வழிபாடு சார்ந்த ஒரு அழைப்பு சொல். தமிழர்களுடைய ஒரு முக்கியமான இறை வழிபாட்டோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு அழைப்பு சொல் முன்னுக்கு இருக்கக்கூடிய மூன்று எழுத்தாக வரும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஒரு உறவு நிலை சார்ந்த ஒருவரை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு சொல். உறவு நிலை சார்ந்து ஒருவரை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு சொல். இரண்டும் சொற்களுமே ஒரு வகையில் பார்க்குற போது அழைப்பு நிலையில் இருக்கக்கூடிய சொற்கள் தான். ஒன்று தமிழ் சமூகத்தினுடைய மிக முக்கியமான இறை வழிபாட்டோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல், அதுவும் அழைப்பு நிலையில் இருக்கிறது, அழைப்போடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கிறது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடியது ஒரு உறவு நிலை சார்ந்த சொல், அதுவும் அழைப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது, ஒரு அழைக்கிற துணியோடு இருக்கக்கூடிய சொல். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-593-0055.
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers. Chella, thanks.
6: Chella, Miller, Dad. Silvam.
5: Cherry, cherry.
9: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

தரவுகளை மீண்டும் சொல்லிக் கொண்டு பாடலுக்கு சென்றவெல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் இருக்க வேண்டும். அதிலே முன்னுக்கு வர இரண்டு சொற்களுமே ஒரு அழைப்பு நிலையில் இருக்கக்கூடிய சொற்கள். அந்த துணி வந்து சொல்லப்படுகின்ற துணி, ஒருவரை அழைப்பது போன்ற ஒரு துணியில் இருக்கக்கூடியது. அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான இறை வழிபாட்டோடு சம்பந்தப்படுகின்ற சொல். தமிழ் சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான இறை வழிபாட்டோடு சம்பந்தப்படுகின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்தாக இருக்கும். அது ஒரு அழைப்பு நிலையில், அந்த துணி ஒரு அழைப்பு நிலையில் இருக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இதுவும் கூட இது ஒரு உறவு நிலை சார்ந்த சொல். இது ஒருவரை உறவு நிலை சார்ந்து அழைக்கக்கூடிய சொல். எல்லா உறவுகளுக்கும் பொருந்தாது, ஒரு குறிப்பிட்ட உறவை அந்த உறவு நிலை சார்ந்து அழைக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். அதுவும் அந்த சொல்லை சொல்லுகிற போது ஒரு அந்த சொல்லப்படுகின்ற துணி ஒரு அழைப்பு நிலையில் இருக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டு சொற்களுமே அந்த துணி அழைப்பு நிலையில் இருக்கிறது. ஒன்று இறை வழிபாடு சார்ந்தது, இன்னொன்று உறவு நிலை சார்ந்தது. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். மனோ பாடிய பாடல் பாடலுக்கான இசை ஏ.ஆர். ரஹ்மான் பாடலை திறந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பும் காரில் இப்போது அழைப்பிலே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம், இது ராஜாவர்மன்.
0: வணக்கம் ராஜாவர்மன், நலம் தானே?
1: ஆமாம், நான் நலம், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்?
1: முருகா மருகா.
0: என்ன டப்பன் அங்கே விழுந்துட்டீங்க? நான் வேறு ஒன்று வரும் எதிர்பார்த்தேனா?
1: ஓ, இன்னொரு நேர் வேறொரு
0: பார்க்கல. நன்றி, எங்களுக்கு அழைப்பிற்கு காத்திருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி. அப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறோம் சாந்தி. நீங்கள் எப்படி? நலம் தானே?
2: ஓ, நலமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க.
2: முருகா மருகா
0: அதுதானா? வேற பக்கத்தில் சிந்திக்க முடியாதா? பார்க்கலாம். நன்றி, அழைப்பில் இருக்க அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம் யோகா.
0: வணக்கம் யோகா, நலம் தானே?
3: நலமா இருக்கிறேன், நன்றி. நீங்க?
0: நலமாக இருக்கிறோம். என்ன பதில் வரலாம்?
3: முருகா மருகா.
0: வேற பக்கத்தில் சிந்திக்க முடியாதா?
3: இல்ல, நீங்க தமிழ் கடவுள் இருந்தட.
0: ஓ, தமிழ் கடவுள். பார்க்கலாம். நன்றி, அழைப்பில் இருக்க அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம், இது ஞானகாந்தன்.
0: ஞானகாந்தன், நலம் தானே?
4: நான் நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்?
5: நன்றி அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம், நான் கண்ணன்.
0: கண்ணன் சொல்லுங்க. நன்றி கண்ணன்.
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், அந்த பதில் தான் எதிர்பார்த்த பதிலும் கூட. முருகா மருகா இரண்டுமே சரியானது. முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா, ஒரு பாடல் கூட இருக்கிறது, கேட்டிருப்பீர்கள். அழைப்பில் இருக்கிற அடுத்த ஒரு வணக்கம்.
7: வணக்கம், யோகேந்திரன்.
0: யோகேந்திரன், நலம் தானே?
7: நலம், நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். என்ன பதில் வரலாம்?
7: முருகா மருகா.
0: பார்க்கலாம். நன்றி. ஆமாம், முருகா மருகா என்பது சரி. முருகா என்பது முருகனை குறித்து அழைக்கின்ற ஒரு அழைப்புச் சொல். முருகனை குறித்து அழைக்கின்ற ஒரு அழைப்புச் சொல் முருகா என்று வரும். மருகா என்பது மருமகன், மால் மருகன் என்ற ஒரு நிலையிலே அந்த இறைபதம் சார்ந்து முருகனை சொல்வதுண்டு, மால் மருகன் என்று சொல்லி. அதெல்லாம் புராணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். உண்மையிலேயே தமிழோடு, தமிழ் வரலாற்றோடு சம்மந்தப்படுகிற போது அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கதை, ஒரு புனைகதை அவ்வாறு இருக்கிறது. ஆனால் முருகனை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏன் வேறு யாரையும் சொல்லாமல் ஏன் முருகனை மட்டும் முப்பாட்டன் என்று சொல்கிறோம் என்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? வேறு யாரையுமே சொல்வதில்லை, ஆனால் முருகனை மட்டும் நாங்கள் முப்பாட்டன் என்று சொல்கிறோம், தமிழ் கடவுள் என்று சொல்கின்றோம். அந்த நிலையிலே முருகன் என்பவர் ஒரு யானை மீது ஏறி போர் செய்து ஒரு போர் வீரன், தமிழ் குலத்தினுடைய ஒரு மிக மூத்த குடி சார்ந்த ஒரு மன்னன், ஒரு குறுநில மன்னனாக திகழ்ந்தவர். அவருடைய வாழ்நிலம் என்பது குறிஞ்சியும் மரதவுமாக இருந்திருக்கிறது. அவர் ஆழி போரிலும், அதாவது கடல் சார்ந்த போரிலும் வல்லவனாக திகழ்ந்திருக்கிறார். வயல்சார் நிலங்களிலும் அவர் சார்ந்த வாழ்க்கை பதிவுகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே குறிஞ்சிநிலம் சார்ந்தும் அவருடைய வாழ்க்கை பதிவு இருக்கிறது. ஆனால் குறிஞ்சிநிலத்தினுடைய கடவுளாக அவர் அடையாளப்படுத்தப்பட்டாலும் கூட வயல் சார்ந்த பயணம், அதாவது மருத நிலம் சார்ந்தும் அவருடைய வாழ்க்கை பயணத்தின் பதிவுகள் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோலவே அவர் கடல் சார்ந்தும் ஒரு வல்ல வீரனாக இருந்திருக்கிறார். கூடுதலாக அவருடைய போர் என்பது, அவர் சார்ந்த போரும் போர் நிலங்களும் என்பது யானை மீது ஏறி போர் செய்த ஒரு வீரனாகவே அவர் காணப்படுகின்றார். அதாவது மிக தொன்மையான அவர் சார்ந்த வரலாற்றை எடுத்து படிக்கிற போது அவ்வாறு வருகிறது. எனவே நாங்கள் முருகனுக்கு சுப்பிரமணியம் என்று சொல்வது, ஆறுமுகம் என்று சொல்வது, இதெல்லாம் இடையிலே செருகப்பட்ட கதைகள் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கலாம். உங்களுடைய நீங்கள் வைத்திருக்கின்ற வழிபாட்டின் மீது நான் கேள்வி எழுப்பவில்லை, அதாவது நம்பிக்கையின் மீது நான் கேள்வி எழுப்பவில்லை. ஆனால் இப்படி ஒரு பக்கம் இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருப்பது வரலாற்றின் மீது பார்வையுள்ளோருக்கு அல்லது வரலாற்றின் மீது அக்கறை உள்ளோருக்கு அது ஒரு நல்ல விடயமாக இருக்கும். இப்படியும் ஒரு பக்கம் இருக்கிறது, அதாவது உண்மை கதை என்கின்ற ஒன்று இருக்கிறது. நாங்கள் இடைச்சர்களாக ஒன்றை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே அதை முருகா மருகாண்டு பார்க்கலாம். இந்த இடைச்சர்கள் என்பது பல விஷயங்கள் இருக்கிறது, அது பேசினால் அது சார்ந்தே போயிடுவோம். எனவே அதை அவ்வாறு அதிலே நிறுத்தி விடலாம். முருகா மருகா, நீங்கள் இந்த வரலாற்றை தேடி படிக்க வேண்டும் என்று சொன்னால் பாவலர் அரவிமதி அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஆய்வை செய்து தமிழ் முருகன் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். 20 ஒன்றல்ல 20 ஆண்டுகளுக்கு மேல் இது சார்ந்த ஒரு ஆய்வை செய்து, தமிழ் வரலாற்றை ஆய்வு செய்து, தமிழ் முருகன் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை தேடி படிக்கிற போது உங்களுக்கு பல விடயங்கள் புரியும். அதனுடைய ஒரு சான்றாக நான் உங்களுக்கு சொல்வது, எனவே அந்த சொற்கள் சரியானது, அதற்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். முருகா மருகா என்பது சரியான சொற்கள். விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
8: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
9: அனைவருக்குமான
8: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றிலே. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இதுவும் கூட 3 எழுத்துக்களை கொண்டதாக வரும். இந்த சொற்களும் 3 எழுத்துக்களை கொண்டதாக வரும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது, இது ஒரு எதிர்பார்ப்பு என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல். எதிர்பார்ப்பு என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்தாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய 3 எழுத்து என்பது, இது ஒரு பறவை இனம் சார்ந்த சொல். இது ஒரு பறவை இனம் சார்ந்த சொல். இரண்டுமே 3 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். இரண்டுமே 3 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து எதிர்பார்ப்பு என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடியது ஒரு பறவை இனம் சார்ந்து அறியக்கூடிய சொல். இரண்டுமே 3 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
10: Veggies fresha, price besta, delivery fasta. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery.
8: 9699 Jane Street, Maple.
10: 905-417-6069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ். 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere. 416-757-1000. MyMechanicAuto.ca. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை, அவன் பெண்ணிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமும்.
1: வாகி சென்றாஸ் ஐயா மற்றும் குழுநர் பாடிய பாடல், பாடலுக்கான இசை தரன்குமார், பாடல் வரிகள் வாகிசன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கார்டில் 1:56 நம்மிடம் அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையில். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: ஆவல் சேவல்
0: பார்க்கலாம். அழைப்பில் இருக்கு, அடுத்த நேர சந்திக்கலாம். அழைப்போடு வணக்கம்.
2: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில்?
2: அந்த பறவைக்கு சேவல் வருமா?
0: பறவை கணக்கு இருக்குது, மூன்று எழுத்துல சேவலும் ஒரு பறவையா வரும். கணக்கு இருக்குது பறவை, மயில் மூன்று எழுத்து, குயில் மூன்று
2: எழுத்து.
0: சரி பார்க்கலாம், நன்றி. அழைப்போடு காத்திருக்கு, அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: ஆவல் சேவல்.
0: நன்றி ராஜவர்மன்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கு, அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கமா இருக்கு, நலமா இருக்கு.
0: நலமா இருக்கு, நீங்கள் எப்படி?
3: நலம்.
0: ஊர்ல இல்லையோ கனகாலம்? நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கு, அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம், யோகேந்திரன்.
0: யோகேந்திரன் சொல்லுங்கள்.
4: ஆவல் சேவல்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கு, அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கு, அடுத்தவரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம், சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள்.
5: ஆவல் சேவல்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கு, அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம், நான் கண்ணன்.
0: கண்ணன் சொல்லுங்கள்.
6: ஆவல் சேவல்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கு, அடுத்த ஒரு

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: தேவுமார் சொல்லுங்கள். நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கின்ற அடுத்த விரை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். ஆமாம், ஆவல் என்பதும் சேவல் என்பதும் சரியான சொற்கள். ஆவல் என்பதும் சேவல் என்பதும் சரியான சொற்கள். ஆவல் என்பது எதிர்பார்ப்போடு சம்பந்தப்படுகின்ற சொல். சேவல் என்பது ஒரு பறவை இனம் சார்ந்த சொல். பொதுவாக கோழி, அதிலே கோழி இனத்தினுடைய ஆண் வகையை சேவல் என்று சொல்வார்கள். பொதுவாக கோழி என்பது அந்த கோழி இனத்தினுடைய ஆண் வடிவத்தை சேவல் என்று சொல்வார்கள். எனவே அந்த வகையில் அதை பார்க்கலாம். ஆவல் சேவல் அந்த சொற்களுக்காக அளித்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து $1,800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
0: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது 4 எழுத்துக்களில் வரக்கூடிய விடையாக வரும். அடுத்து வரக்கூடிய, நீங்கள் கொண்டு வரக்கூடிய விடை 4 எழுத்துக்களிலே வரும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது எல்லா வகையான அல்லது அனைத்து வகையான செல்வங்களும் என்கின்ற அர்த்தத்திலேயே பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு சொல். அனைத்து வகையான செல்வங்களும் என்று பொருள் தரக்கூடிய ஒரு சொல். இது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கும். 2வது பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது இறைவன் அல்லது குருமார்கள் அல்லது அரசன் குடியிருக்கும் இடத்தை குறிக்கின்ற சொல். இறைவன் அல்லது குருமார்கள் அல்லது அரசன் குடியிருக்கின்ற இடத்தை குறிக்கின்ற சொல் 2வது பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து சொல்லாக இருக்கு. முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது அனைத்து வகையான செல்வங்களும் என்கின்ற நிலையில் ஒரு அர்த்தம் தரக்கூடிய சொல். அனைத்து வகையான செல்வங்களும் என்கின்ற வகையில் அர்த்தம் தரக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கும். 2வது பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது இறைவன் அல்லது அரசன் அல்லது குருவானவர்கள் குடியிருக்கின்ற இடம் என்று பொருள் தரக்கூடிய சொல்லாக வரும். இரண்டுமே 4 எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம்.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
8: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.

நீங்கள் கொண்டுவரக்கூடிய இரண்டு சொற்களுமே நான்கு நான்கு எழுத்துக்களில் இருக்க வேண்டும். கொண்டுவரக்கூடிய அடுத்த இரண்டு சொற்களுமே நான்கு நான்கு எழுத்துக்களில் இருக்க வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது அனைத்து வகையான செல்வங்களும் பொருந்தி வருகின்ற ஒரு நிலை என்கின்ற தன்மையில் அது அதனுடைய பொருள் இருக்கும். இன்னொரு வகையில் பார்த்தால் அது ஒரு கேள்வி சொல்லாகவும் இருக்கும். அதாவது எத்தனை வகையான செல்வம் என்கின்ற நிலையில் ஒரு கேள்வி சொல்லாகவும் அது இருக்கும். ஒரு வகையில் பார்த்தால் அனைத்து வகையான செல்வமும் என்று பொருள் தருகின்ற நிலையில் அந்த சொல் இருக்கும். இன்னொரு வகையில் பார்த்தால் அது ஒரு கேள்வி சொல்லாக இருக்கும். அதாவது எந்த வகையான செல்வம் என்ற நிலையில் ஒரு கேள்வி எழுப்புகின்ற சொல்லாகவும் அது இருக்கும். இரண்டு வடிவங்களில் அந்த சொல்லை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, அனைத்து வகையான செல்வமும் என்று அது பொருள் தருகிறது. இன்னொரு வகையில் பார்த்தால் எந்த வகையான செல்வம் என்கின்ற ஒரு கேள்வியையும் அது எழுப்புகிறது. அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நான்கெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது இது இறைவன் அல்லது அரசன் அல்லது குருவானவர்கள் குடியிருக்கின்ற அல்லது வாழ்கின்ற இடம் என்று பொருள் தரும். இறைவன் அல்லது அரசன் அல்லது குருவானவர்கள் வாழ்கின்ற இடம் அல்லது அமர்ந்திருக்கின்ற இடம் அல்லது குடியிருக்கின்ற இடம் என்று பொருள் தரக்கூடிய சொல் இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே நான்கு நான்கு எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். ஒலிக்கின்ற பாடலத்திலிருந்து நேர்களை சந்திப்போம். இது விஜய் ஜெயசுவாஸ் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ஜுவன் சங்கர் ராஜா, பாடல் வரிகளை நா முத்துக்குமார் எழுதியிருக்கின்றார். இந்த பாடல் ஒரு அருமையான வரி எழுதியிருப்பார் நா முத்துக்குமார். மன்னிக்கவும், நா முத்துக்குமார் அல்லது பா விஜய் எழுதிய பாடல். ஒரு அழகான கேள்வி இருக்கும். தமிழில் பேசும் தமிழ் குல விளக்கு வேற்றுமொழியில் அர்ச்சனை எதற்கண்டு. அழகாக இருக்கும் அது. ஒவ்வொரு தமிழர்களும் உணர வேண்டிய விஷயம். ஆனால் அந்த உணர்வு தான் எங்களுக்கு இல்லையே. சரி, ஒலிக்கிறது பாடல் கேளுங்கள். பாடலிலாவது இந்த வார்த்தையை கேட்டு பாருங்கள்.

0: அழகான வரிகள் கவனிச்சிருப்பீர்கள். தமிழில் பேசும் தமிழ் குல விளக்கு வேற்று மொழியில் அர்ச்சனை எதிர்கண்டு. தமிழிலே கடவுள் என்று நம்புகின்ற ஒருவருக்கு எங்கள் மொழி புரியாது என்றால் பிறகு எப்படி அவர் கடவுளாக இருக்க முடியும் அந்த கேள்வி. எங்களுடைய தெய்வம் எங்களுக்கான கடவுள் என்று நாங்கள் வழிபடுகின்றோம் என்று சொன்னால் அந்த கடவுளுக்கு ஏன் தமிழிலே பாடல்கள் பாடினாலோ தமிழிலே வேண்டுதல் செய்தாலோ ஏன் விளங்காது, ஏன் ஒருவர் இடைத்தரகராக இருக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. இன்னொரு மொழியிலே ஒருவர் எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஏன் எதற்கு என்பதுதான் கேள்வி. இதெல்லாம் இந்த இடையிலே வந்த ஒரு செருகள் தான், அவர்களை மேன்மையாக்கி எங்களை கீழ்மையாக்கி வந்த செருகள் தான். ஆனால் இந்த இதிலெல்லாம் எங்களுக்கு கோபம் வராது, ஏனென்றால் நாங்கள் அதுக்கு காலங்காலமாக பழக்கப்படுவோம். இதில் இன்னொரு இந்த பாடல் வரிகளில் ஒரு அழகான விடயம் இருக்கும். ஆதித்தமிழன் ஆண்டவன் ஆனான் மீதித்தமிழன் அடிமைகளானான். நுட்பமான ஒரு வரி அது. ஆதித்தமிழன் ஆண்டவன், ஆரியெல்லாம் ஆண்டவன் என்றால் இப்போ நாங்கள் முருகன் ஆதித்தமிழை ஆண்டவன் என்கின்றோம். அதாவது எங்களுக்காக போர் செய்தவர்களை, எங்களுக்காக அல்லது மொழிக்காக இந்த இனத்துக்காக போர் செய்த ஆண்டவர்களை நாங்கள் குலதெய்வங்களாக வழிபடுகின்றோம். கிராமிய வழிபாட்டிலும் சரி அல்லது குலதெய்வ வழிபாட்டிலும் சரி முன்னோர்களை நாங்கள் குலதெய்வங்களாக வழிபடுகின்றோம். அப்போ எங்களுக்காக மொழிக்காக வாழ்ந்தவர்கள் ஆதித்தமிழர்கள் ஆண்டவர்களானார்கள், மீதி தமிழர்கள் இனத்துக்காக வாழாதவர்கள் அடிமையாகி போனார்கள். அழகான வரிகளை அதை பா விஜய் எழுதியிருப்பார். அந்த பாடல் வரிகளில் இருந்தது அது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்கின்ற நேர்களை இப்போது சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம் தீபன்.
0: வணக்கம் தீபன், சொல்லுங்கள் என்ன பதில்?
1: இரண்டாவதுக்கு அரியணை வருமா?
0: அரியணையா? அரியணை வராது. சரி பாகல், நன்றி தீபன். அழைப்பில் இருக்கின்ற நேர்களை தொடர்ச்சியாக சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம். வந்தவர் ஓடிவிட்டார் என் உண்ணவர். அடுத்து வணக்கம்.
2: வணக்கம் சுபாலன்.
0: சுபாலன் சொல்லுங்கள்.
2: ஒரு பக்கம் ஆலயம் வருமா?
0: ஆலயமா?
2: ஆலயம்.
0: ஆலயம் வராது. வராது. சென்னா நகரம் ரெண்டு பேர் ஆலயத்தோடு வந்து நீங்கள் ஆலயம் வராதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஓடிடணும். அப்ப அவையும் ஆலயத்தோட வந்திருக்கணும். பார்க்கல. நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: சண்முகம்.
0: சண்முகமா? சொல்லுங்கள்.
3: ரெண்டாவதுக்கு ஆசனம் வருமா?
0: இல்லை, ஆசனம் வராது. சண்முகம், நீங்கள் உங்களுடைய பெயரை தமிழ் பெயராக நினைப்பதுண்டா?
3: ஆமா, தமிழ் பெயர் தானே
0: ஷண். அந்த அந்த சொல் ஒரு தூய தமிழ் அல்ல, வடமொழி சார்ந்த சொல் அது. ஷன் என் அந்த அப்படி வராது, அது ஒரு தூய தமிழ் சொல்லாக வராது. ஏன்னா நான் ஐயன் அது உங்கள் பேரை குறிப்பிட்டு சொல்லவில்லை. நாங்கள் இப்படி அர்ச்சனா என்று பெயர் வைத்திருந்து நாங்கள் தமிழ் என்று நினைப்பதுண்டு. அது உண்மையிலே தமிழ் கிடையாது. அர்ச்சனா என்றால் அர்ச்சனை என்பதிலிருந்து சொல்லப்பட்ட ஒன்று தான். அர்ச்சனா, அர்ச்சனை, ஆராதனை, இதுவே எல்லாமே தமிழ் கிடையாது. அப்போ நாங்கள் அந்த வடிவில் தான் நாங்கள் பலரும் ஷண்முகம் என்று சொன்னோன்னே நாங்கள் அது அதை நச்சுக்கொள்வது தமிழ் என்று நான் இல்லை. சுப்பிரமணியம் தமிழ் இல்லை, அதுபோலவே ஷண்முகம் என்பது முருகனுக்கான இன்னொரு பேர் தான், ஆனால் அது தமிழ் கிடையாது. பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், நான் சாந்தி.
0: வணக்கம் சாந்தி, சொல்லுங்கள் என்ன பதில் வரலாம்?
4: தேட்டம் கோட்டம்.
0: தேட்டம் கோட்டமா? இல்லை, வராது. பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்த விட சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
5: வணக்கம்,
0: திருவகுமார் சொல்லுங்கள்.
5: இல்லம் வருமா?
0: இல்லமா? இல்லை, வராது. பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். இதிலே யார் அதாவது நான் இதில் சொல்வது, நாங்கள் வட சொல் தமிழ் சொல் எவை என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் தவிர மற்றபடி எதையும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. யாரையும் குறை கூறுவதும் என்னுடைய நோக்கமல்ல. இது ஒரு தமிழை சரியாக அறிந்து வைத்திருப்பதற்கான ஒரு நோக்கம்தான். அதுபோலவே உங்களுக்கு வழிபாடுகள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையிலும் நான் கை வைக்கவோ அல்லது அது பற்றி விவாதிக்கவோ நான் விரும்புவதில்லை. அது உங்களுடைய நம்பிக்கை, அது அப்படியே இருக்கட்டும். அதில் நீங்கள் மாற்றங்கள் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இன்னொரு பக்கத்தையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போ ஒரு வரலாற்றை தேடி பிடித்து அறிந்து வைத்திருப்பது என்பது மிக முக்கியமானது. எங்களுடைய தொன்மையை, எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய அந்த மொழியின் ஆழத்தை, வரலாற்றின் ஆழத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதை நாங்கள் பின்பற்றுகிறோமோ இல்லையோ அது வேறு விடயம், ஆனால் இப்படியும் ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து. அதனால் தான் இந்த முருக வழிபாடு பற்றி வருகின்ற போதெல்லாம் நான் எப்பவும் சொல்லிக்கொள்வது, முருகனுக்கு முருகன் போர் செய்தார், மாய மந்திரத்தால் ஒரு பக்கம் மரமாகியது, சேவலாகியது, அப்படியெல்லாம் சொல்லப்படுவதெல்லாம் புனை கதைகள் தான். முருகனுடைய வரலாற்றை நீங்கள் தேடி படிக்கிற போது முருகன் ஒரு போர் வீரன், அதிலே மாற்றமே கிடையாது. அவர் சேவல் அதாவது மயில் மீது ஏறி போர் செய்யவில்லை. நீங்களே யோசித்து பாருங்கள், மயில் மீது எப்படி ஏறி போர் செய்ய முடியும்? அவர் ஒரு போர் வீரனாக இருக்கிற போது எப்படி மயில் மீது ஏறி போர் செய்ய முடியும்? ஒரு கேள்வி எழுப்பினாலே எங்களுக்கு விடை வரும், நாங்கள் கேள்வி எழுப்ப மாட்டோம். ஏன்னா கடவுள் சார்ந்தது, கேள்வி எழுப்பினா பயம் என்று நாங்கள் நினைப்போம். அப்படியெல்லாம் இல்லை. அறிவியல் என்பது ஒன்று இருக்கிறது இல்லையா, அறிவியல். அந்த அறிவியல் சார்ந்து சில விஷயங்களை நாங்கள் உற்று நோக்குகிற போது அந்த விடை தெளிவாக வரும். அவர் ஒரு போர் வீரன், அவர் எங்களுடைய குலதெய்வம், எங்களுடைய மூத்தவர், முப்பாட்டன், நாங்கள் மிக உரிமையோடு வழங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த கடவுள் அவர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முருகனை வழிபடுவதற்காக எல்லோருமே பெருமைப்பட வேண்டும். முருகனை வழிபடக்கூடிய எல்லோருமே பெருமைப்பட வேண்டும் சொன்னால் தமிழ் சார்ந்த ஒரு வழிபாடு. ஆனால் அதற்காக அவர் மயில் மீது ஏறி போர் செய்தார் என்று சொல்கின்ற கதைகள் இருக்கிறதையா, அதில் கொஞ்சம் நாங்கள் கேள்வி எழுப்புகிற போது அது சாத்தியம் இல்லை. அவர் யானையின் மீது ஏறி போர் செய்த ஒருவர், உலா வந்த ஒருவர், அவர் ஒரு சிறந்த போர் வீரனால். நீங்கள் வரலாற்றை தேடி படியுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல அருள்மதி அவர்கள் எழுதின தமிழ் முருகன் என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது. அதை படிக்கிற போது நீங்கள் ஓரளவுக்கு புரிதலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த நூலை படித்தால், அது சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஆய்வு ஒன்று செய்து எழுதிய நூல், அதை நீங்கள் தேடி பார்க்கலாம். அவர் மட்டுமல்ல நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். ஒரு சிறந்த எளிய வடிவத்திலே அந்த நூல் இருக்கிறது, எல்லோராலும் இலகுவாக படித்தறியக்கூடிய வடிவத்தில் இருப்பதை நான் சொல்லுவேன். எனக்கு நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் இது சார்ந்த விடயங்கள். எனவே இப்போது உங்களுக்கான கேள்விக்கான பதில் இன்னும் வரவில்லை, நீங்கள் அழைக்கலாம். யாருமே இன்னும் சரியான பதில் சொல்லவில்லை. தேட்டம் கோட்டம் வராதென்று சொல்லியிருக்கின்றேன். மீண்டும் அந்த தரவுகளை சொல்லிவிடுகின்றேன். கொண்டு வரக்கூடிய சொற்கள் 4 எழுத்துக்களில் இருக்க வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது அத்தனை வகையான, அனைத்து வகையான செல்வமும் என்று பொருள் தருகின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து. அனைத்து வகையான செல்வமும் என்று பொருள் தரக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும். அதே வேளையிலே அந்த சொல் ஒரு கேள்வி எழுப்புகின்ற சொல்லாகவும் இருக்கும். எந்த வகையான செல்வம், எந்த வகையான செல்வம் என்று கேள்வி எழுப்புகின்ற சொல்லாகவும் அது இருக்கும். 2 வகையில் அந்த சொல்லை பார்க்கலாம். ஒன்று அனைத்து வகையான செல்வம் என்ற பொருள் தரும், இன்னொன்று அதே சொல் எந்த வகையான செல்வம் என்று கேள்வி எழுப்புகின்ற சொல்லாகவும் இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து. 2 பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இறைவன் அல்லது அரசன் அல்லது குருமார்கள் குடியிருக்கின்ற இடம் அல்லது வாழுகின்ற இடம் அல்லது இருக்கின்ற இடம் என்று பொருள் தரும். 2 பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து. இரண்டுமே 4 எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். விளம்பரங்களைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக நேர்களை சந்திப்போம்.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: தற்போது அழைப்பிலே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. வணக்கம்.
1: வணக்கம் தீபன்.
0: தீபன் சொல்லுங்கள், என்ன பதில் சொல்லலாம்?
1: செந்தாவதுக்கு சன்னதி வருமா?
0: வராது. நீங்கள் சொல்லுகின்ற வடிவம் வராது. சரி பார்க்கலாம். நன்றி, அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
2: ஒரு பக்கம் சந்நிதி, மற்ற பக்கம் என் நிதி.
0: பார்க்கலாம். நன்றி, அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம். நன்றி, அழைப்பில் இருக்கிற வணக்கம்.
3: நானும் ஒரு பக்கம் பதினாறு
0: வராது. மற்ற பக்கத்துல விட வராது. அது சந்நிதி. சானா இந்தன்னா நீனா தீனாண்டு வந்தா தான் மற்ற பக்கத்துல ஏனா இந்தன்னா நீனா தீனாண்டு என் நிதி என்று வரும். ஆனா சந்நதியும் சந்நிதியும் ஒரே அர்த்தம் தான். சந்நிதி என்பதும் சன்னதி என்பதும் ஒரே அர்த்தம் தான், அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் சன்னதி என்று ஒரு பக்கத்தில் வந்தா மற்ற பக்கத்தில் அது என் நதி என்று வந்தா அந்த கேள்வி பிழைச்சிடும். என் நதி என்றா அது எந்த வகையான நதி என்று வந்துடும். என் நதி என்றா எந்த வகையான நதி, ஆறு, கடல், அந்த நதி என்பது நீர்நிலை சார்ந்த சொல். ஆனா சந்நிதி என்று இங்கே வந்தால் மட்டும்தான் மற்ற பக்கத்தில் என் நிதி என்று வரும். சந்நிதி என்பது இறைவன். ஆனால் சானா இந்தன்னா நீனா தீனா. சந்நிதி என்பது இறைவன் அல்லது குருமார்கள் அல்லது அரசன் குடியிருக்கின்ற இடம். கோயில், இந்த கோயில் என்கின்ற சொல் நாங்கள் இன்றைக்கு அதை கடவுள் இருக்கின்ற இடத்துக்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். மிக தொன்மையான காலத்திலே அரசர்கள் வாழ்ந்த இடத்துக்கும் கோயில் என்றே பொருள் காணப்பட்டது. மிக தொன்மையான காலத்தில் அரசர்கள் வாழ்ந்த இடம், மன்னர்களுடைய குடியிருப்பு சார்ந்த சொல்லாகவும் இந்த கோயில் என்கின்ற சொல் இருக்கிறது. அது பிறகு தனிய கோயில் கடவுளுக்கண்டே கடவுள் வாழும் இடம் அல்லது வழிபடும் இடம் என்கின்ற நிலையில் அது பின்னுக்கு வந்தது. ஆனால் தொன்மையான காலத்திலே அது அரசர்களுடைய இருப்பிடத்தோடும் அந்த கோயில் என்ற சொல் சம்பந்தப்பட்டிருக்கிறது. கோயில், கோ என்பது அரசனை குறிக்கும். கோ கூட்டல் இல் கோயில் என்று வரும். கோ என்பது அரசனை குறிக்கும். இப்போது இந்த விடைக்கு வருகிற போது சந்நிதி என்பது அரசன் அல்லது குருமார்கள் அல்லது கடவுள் வாழுகின்ற அல்லது குடியிருக்கின்ற இடம். அப்போ என் நிதி என்பது ஏனா இந்தன்னா நீனா தீனா என்பது என் நிதி எந்த வகையான செல்வம் என்று கேள்வி எழுப்பும். என் நிதி என்பது எல்லா வகையான செல்வம் என்று பொருளும் தரும். என் நிதி என்பது எந்த வகையான செல்வம் என்கின்ற கேள்வியையும் எழுப்பும். என் நிதி என்பது அனைத்து வகையான செல்வமும் என்று பொருளும் தரும். ஒரு கூற்று இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஊரில் இருக்கக்கூடிய செல்வச்சன்னதி முருகன் கோயிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாசகம், என் நிதியும் தருவான் சந்நிதி முருகன் என்கின்ற ஒரு வாசகம் அங்கே இருக்கிறது. என் நிதியும் தருவான் சந்நிதி முருகன் என்ற ஒரு வாசகம் இருக்கிறது. செல்வச்சன்னதி முருகனுக்கு அந்த வரலாறு இருக்கிறது. அதாவது அந்த வாசகம் பயன்படுத்தப்படும், அந்த சொல் ஆற்றல் பயன்படுத்தப்படும். அதாவது வந்து செல்வச்சன்னதி என்பது எல்லோருக்குமே தெரியும். அது தாயகத்திலே, தமிழர் தாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரதானமான முருக வழிபாட்டு

0: சம்பந்தப்படுகின்ற கோயில், சந்நிதி முருகன் கோயில் என்பதுதான் சரி. அங்கே ஆலயம் என்பது பயன்படுத்தப்படுவதில்லை, சந்நிதி கோயில் என்பதை பயன்படுத்துவார்கள். அதே வேளையிலே அந்த அங்கே இருக்கின்ற வழிபாட்டு முறை முற்றிலும் மாறுபட்டது. அங்கே இந்த மந்திரம் சொல்லுகின்றவர்கள் அங்கே வழிபாட்டை நடத்துவதில்லை. அந்த முருகனுக்குரிய செல்வச்சன்னதி, தொண்டவனாரில் இருக்கக்கூடிய செல்வச்சன்னதி முருகனுக்கான வழிபாட்டை அங்கே மந்திரம் சொல்பவர்கள் நடத்துவதில்லை. வாய்கட்டி பூசை செய்கின்ற ஒரு மரபோடு கூடிய வழிபாடு அங்கே நடக்கும். வாய்கட்டி பூசை செய்கின்ற, அதாவது பூசை என்பது வட சொல், வாய்கட்டி வழிபாடு செய்கின்ற ஒரு தீபங்கள் காட்டி வழிபடுகின்றன. வாய்கட்டியவாறு தீபங்களை காட்டி வழிபாடு செய்கின்ற நிலைதான் அந்த சந்நிதி முருகனுக்கான வழிபாட்டு நிலை. எனவே அங்கே மந்திரம் இல்லை, மந்திரம் சொல்வோரும் இல்லை. அங்கே அது பரம்பரை பரம்பரையாக காலங்காலமாக அந்த சந்நிதி என்கின்ற கோயிலின் தோற்ற வரலாற்றோடு சம்பந்தப்பட்டு யார் முதல் முதலிலே அந்த முருகனை அந்த கடலிலே கண்டெடுத்ததாக சொல்லப்படுகின்றதோ அவர்கள், அவர்களுடைய பரம்பரை வழித்தோன்றல்கள் தொடர்ச்சியாக அந்த முருகனுக்கான வழிபாட்டை செய்து வருகின்றார்கள். அது பரம்பரை பரம்பரையாக வழித்தோன்றல் வழியாக அவர்களே அந்த வழிபாட்டை செய்து வருகின்ற நிலையில் தான் இருக்கிறது. எவ்வளவோ செல்வம் சேர்கின்ற நிலையிலும், எவ்வளவோ பொருளாதார வசதியை அந்த கோயில் கொண்டிருக்கின்ற பொழுதிலும் அந்த எளிமையை மாற்றாமல் வைத்திருக்கின்றது அந்த கோயிலுக்கான இன்னொரு அழகு. அந்த கோயிலுக்கான ஒரு எளிமை இருக்கிறது. ஆடம்பரங்கள், மிகப்பெரிய கோலாகலங்கள் எதுவுமே அந்த கோயிலில் காணப்படுவதில்லை. மிக ஒரு எளிமையான தோற்றத்திலே, அந்த வடிவத்திலே, அந்த சூழலும், அந்த கோயிலும், அந்த கோயிலுக்குள் இருக்கக்கூடிய அந்த கடவுள் வழிபாடும் இருக்கும். அந்த சன்னதி கோயிலுக்கு போயிருக்கக்கூடியோருக்கு மட்டும் அது தெரியும். ஒரு மிக எளிமையான இருக்கும் கடல் சார்ந்த பிரதேசம், அந்த சூழலும் மிக அழகாக இருக்கும். மந்திரமில்லாமல் பூசை செய்வதனால் தமிழ் வழிபாட்டுக்கு மிக நெருக்கமானது. மந்திரம் இல்லாமல், மந்திரம் சொல்லாமல் பூசை அந்த வழிபாடு செய்யப்படுவதனால் தமிழ் வழிபாட்டுக்கு மிக நெருக்கமான, தமிழர்கள் மந்திரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. தீப வழிபாட்டு என்பது எங்களுக்கான வழிபாட்டு முறை. அந்த தீப வழிபாட்டோடு சம்பந்தப்படுவதனால் அந்த தமிழ் முறை வழிபாட்டிலே அது ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டு முறையாக இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே நான் நினைக்கிறேன் இப்போது செல்வச்சன்னதி முருகன் திருவிழா காலம் நினைக்கிறேன் இந்த காலம். எனவே அதோடு சம்பந்தப்பட்டதாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றி. கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய கேள்வி தான், அதனால் நீங்களே அந்த விடையை கண்டுபிடித்தது மகிழ்ச்சியானது. சந்நிதி என்பதும் எந்நிதி என்பதும், எந்நிதி என்பதும் சந்நிதி என்பதும் அந்த பதிலாக அமைகிறது. அதற்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நேரம் 2:25 ஒலிக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da. Tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்.
6: 416-700-2222 416-700-2222 J.CA.
7: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு up to $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கமெண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS Sudhakaran 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 103.3.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு இணைந்து கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது நான்கு நான்கு எழுத்துக்களில் வரக்கூடிய சொல். இந்த சொல் நான்கு நான்கு எழுத்துக்களில் வரக்கூடிய சொல்லாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நான்கு எழுத்து என்பது இது ஒன்றுக்கு மேற்பட்டவை அல்லது பலதை குறிக்கின்ற ஒரு சொல். ஒன்றுக்கு மேற்பட்ட நிலையை அல்லது பலதை குறிக்கின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நான்கெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது இது தோழமை என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டுமே நான்கு நான்கெழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்து என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நிலை அல்லது பலதை குறிக்கின்ற ஒரு சொல். ஒன்றுக்கு மேற்பட்ட நிலை அல்லது பலது என்பதை குறிக்கின்ற சொல், பலவற்றை அல்லது பலதை குறிக்கின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நான்கெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது தோழமை என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல்லாக இருக்கும். நட்பு அல்லது தோழமை என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே நான்கு நான்கெழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: மீண்டும் உங்களுக்கான தரவுகளை சொல்லிக்கொண்டிரு பாடலுக்கு சென்றுவரலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே நான்கு நான்கு எழுத்துக்களில் வரும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்து என்பது ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கின்ற சொல், அதாவது பலது அல்லது பலவற்றை அல்லது பலதை குறிக்கின்ற சொல். பலவற்றை அல்லது பலதை குறிக்கின்ற சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட தன்மையிலே அது காணப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட தன்மையிலே பலதாக காணப்படுகின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு தன்மையை குறிக்கின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து இது தோழமை அல்லது நட்பு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். அது இரண்டாம் பக்கத்தில் வருகின்ற நான்கெழுத்தாக இருக்கும். இரண்டுமே நான்கு நான்கெழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். சிலம்பரசன் மற்றும் நிவாஸ் குழுவினர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை நிவாஸ் கே பிரசன்னா. பாடல் வரிகளை மோகன் ராஜன் எழுதியிருக்கின்றார்.

0: அந்த பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளிர்திரைக்காக ஒலித்த பாடல். சிலம்பரசன் குழுநர் அந்த பாடலை பாடியிருந்தார்கள். நேரர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. அழைப்போடு காத்திருக்கின்ற நேரர்களை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: அநேகம் சிநேகம்.
0: அநேகம் சிநேகமா?
1: ஆம்
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: யோகா சொல்லுங்கள்.
2: அநேகம் சிநேகம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
3: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
3: அநேகம் சிநேகம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
4: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. ஆமாம், அநேகம் என்பதும் சிநேகம் என்பதும் சரியானது. அநேகம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்டது. அநேகம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்டது அல்லது பலதை குறிக்கின்ற சொல். சிநேகம் என்பது நட்பு அல்லது தோழமை என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக வரும். அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
5: 101.3 FM. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையும் தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விழுந்து கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இதுவும் இது மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக வரும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, மன்னிக்கவும், இது நான்கு நான்கு எழுத்துக்களை கொண்ட சொற்கள். கொண்டு வரக்கூடியவை நான்கு நான்கு எழுத்துக்களில் வரும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்து என்பது அழகு என்பதோடு சம்பந்தப்படும். முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்து என்பது அழகு என்பதோடு சம்பந்தப்படும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது, இது கூலி என்பதோடு சம்பந்தப்படும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது கூலி என்பதோடு சம்பந்தப்படும். இரண்டுமே நான்கு நான்கெழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்து அழகு என்பதோடு சம்பந்தப்படும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது கூலி என்பதோடு சம்பந்தப்படும். இரண்டுமே நான்கு நான்கெழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். அழைப்பதற்கு 416-593-0055.
8: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
9: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
8: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
9: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம். 905-667-7200. 9-5-6-6-7-7-2.
10: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
11: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
12: இல்லை,
4: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.

0: மீண்டும் உங்களுக்கான தரவுகளை சொல்லிக்கொண்டிரு பாடலுக்கு சென்றுவெல்லாம். இது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாகவும் அமைகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக இது அமைகிறது. முன்னுக்கு வரக்கூடிய மூன்று நான்கு எழுத்து என்பது இது அழகு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். அழகு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நான்கெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது இது கூலி என்பதோடு சம்பந்தப்படும். கூலி என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு நான்கெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே நான்கு நான்கெழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்து அழகு என்பதோடு சம்பந்தப்படும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து இது கூலி என்பதோடு சம்பந்தப்படும். இரண்டுமே நான்கு நான்கெழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். அழைப்பதற்கு 416-593-0055 ஒலிக்கின்ற பாடல் வாகிசன் ராசையா குடுநர் பாடியது.
1: அன்னை தமிழே, உயிரே மெய்யே, உயிர் மெய்யே, என் ஆயுதமே, என் அடையாளமே, என் பெருமையே, தமிழே, தமிழே.

0: நேர்களுக்கு எடுக்கொண்டு செய்ய மார் தமிழகம் காரிலே இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக இது அமைகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதிலாம்?
1: ஊதியம் வருமா?
0: எது ஊழியமா?
1: ஊதியம். ஊதியம்
0: ஊதியம் வந்தா மற்ற பக்கம்
1: சரியில்லை, அடுத்த பக்கம் வனப்பு
0: இல்ல வராது. ஊதியம் வராது, வனப்பும் வராது.
1: அப்படியா? அப்ப பாப்பா. ஓகே,
0: நன்றி அழைப்பில் இருக்கு. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். எழில்வேந்தன்.
0: எழில்வேந்தன் சொல்லுங்கள்.
2: வதனம் வேதனம்.
0: வதனம் வேதனமா?
2: ஆமா.
0: பார்க்கல. நன்றி அழைப்பில் இருக்கு. அடுத்த வணக்கம்.
3: வணக்கம். சுபாலன்.
0: சுபாலன் சொல்லுங்கள்.
3: வேதனம் வதனம்.
0: நன்றி அழைப்பில் இருக்கு. அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம். நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
4: வதனம் வேதனம்.
0: நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்கு. அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம்.
0: தேவமர் சொல்லுங்கள்.
5: வதனம் வேதனம்.
0: நன்றி. ஆமாம், வதனம் என்பதும் வேதனம் என்பதும் சரியான சொற்கள், இரண்டுமே தமிழ் இல்லை. வதனம் வேதனம் இரண்டுமே தமிழ் இல்லை. வதனம் என்பதற்கான இரண்டு அர்த்தங்களுக்கு, வதனம் என்பது அழகை குறிக்கும், வதனம் என்பது முகத்தையும் குறிக்கும். வதனம் என்பது அழகு என்று பொருள் தரும், வதனம் என்பது முகம் என்றும் பொருள் தரும். இரண்டு அர்த்தங்கள் தருகின்ற சொல்லாக அந்த வதனம் இருக்கிறது. ஆனால் வதனம் என்பது தமிழ் சொல் அல்ல, அது வட சொல் சார்ந்த சொல். அதுபோலவே வேதனம் என்பதும் தமிழ் சொல் அல்ல, ஆனால் புழங்கப்படுகின்ற சொல், ஆனால் அது தமிழ் அல்ல. வேதனம் என்பது தமிழ் அல்ல. அதுக்கு பதிலாக நாங்கள் தமிழிலே கூலி என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். கூலி, சம்பளம் என்பதும் தமிழ் அல்ல. கூலி என்பது சிறந்த ஒரு தமிழ் சொல். கூலி என்பது அதாவது உழைப்புக்கான கூலி, உழைப்பு என்பதற்கான கூலி அங்கே வருகிறது. கூலி என்பதற் கூலி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் தான் இந்த வேதனம் என்பது. வேதனை என்று வந்தால் அது வருத்தம் துன்பம் வலி என்று பொருள் தரும். வேதனை என்று வந்தால் வருத்தம் துன்பம் என்று வலி என்று பொருள் தரும் வேதனை. ஆனால் வேதனம் என்று வந்தால் அது சம்பளம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் அல்லது ஊதியம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். ஆனால் அதற்கு ஒரு சிறந்த நல்ல தமிழ் சொல்லாக கூலி என்பது இருக்கிறது. நல்லதொரு சிறந்த தமிழ் சொல்லாக கூலி என்பது இருக்கிறது. எனவே கூலி, கூலிப்பணம் என்று சொல்வார்கள். கூலிப்பணம், கூலிப்பணம் அதாவது உழைப்புக்கான பணம், கூலிப்பணம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த சொல்லை பார்க்கலாம். ஆனால் வேதனமும் வதனமும் தமிழ் அல்ல என்பதை தெரிந்து வைத்திருங்கள். அது புழக்கத்தில் இருக்கிறது, புழங்குகிறோம். ஆனால் தெரிந்து வைத்திருங்கள், வேதனம் என்பதும் வதனம் என்பதும் தமிழ் அல்ல. வேதனம் என்பதற்கான நல்ல சொல் முகம் என்று வரும் அல்லது அழகு என்று வரும். அதை தெரிந்து வைத்திருப்பது நல்லது. எனவே அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்ச்சியிலே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இறுதி வரை தொடர்ச்சியாக கலந்து கொண்ட நேர்களுக்கும், அவ்வப்போது அழைத்து பதில்களை கூறி நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்களுக்கும், நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சியோடு கலந்து கொண்ட உறவுகளுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் புதிய சொற்கள் மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் உரித்தாகட்டும்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
7: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
8: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
9: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.
10: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804

0: ஒன்று.
1: டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 22 செல்சியஸ், காற்று மணத்தி அதற்கு 18 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலவரையான பொழுது பொதுவாக 20 செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். இன்று காலவரையான பொழுதிலே மழைக்கான சாத்தியம் 60% இருக்கும் என்று கூறப்படுகிறது. இன்றைய காலவரையான பொழுதிலே ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்பிருப்பதோடு இன்றைய பகல் பொழுது, புதன்கிழமை பகல் பொழுதை பொறுத்தவரையிலே பகலிலும் கூட மழைக்கான சாத்தியம் 60% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று பகல் பொழுது சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் இணைந்ததாக தென்படும். வியாழக்கிழமை பகல் சூரிய ஒளி நிறைந்ததாக தென்படும். வெள்ளிக்கிழமை பகலும் சூரிய ஒளி நிறைந்ததாக தென்படும். வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்கள் 26 வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை 27 வெப்பநிலையாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரம் 2:54.
2: 25 உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 தொலைக்காட்சி தனது 25 பிறந்த நாளை நோக்கி. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078. தமிழராய் பெருமை கொள்வோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
1: ஒருங்கிண பாடல் VM மகாலிங்கம் மற்றும் வாகிசன் ராசையா ஆகியோர் பாடிய பாடல் மண்டாடி திரைக்காக ஒலிக்கின்றது. பாடலுக்கான இசை GV பிரகாஷ்குமார், பாடல் வரிகள் வாகிசன் ராசையா.
3: நினைவா தலையாகிய அறமேதர் கரிகாலன் படையாம் கடற்பாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

സിഎംആർ തമിഴപ്പം സെയ്തി ചുരുക്കം. யாழ்ப்பாணத்தில் எதிர்வருகின்ற 30ஆம் நாள் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மாநாட்டுக்கு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் தமிழீழ விடுதலை இயக்கமும் பூரண ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கின்றார். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூல வரைவு மற்றும் நீதித்துறை திருத்த சட்டமூல வரைவு என்பன நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவினால் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. உதவித்தொகை நிறுத்தப்பட்ட மாணவர்களின் பட்டியலை தயாரித்து அவர்களுக்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென நீலம் பண்பாட்டு அமைப்பைச் சேர்ந்த இயக்குநர் ப. ரஞ்சித் வலியுறுத்தியிருக்கின்றார். ஒன்டாரியோவில் தரவு மையங்களை அமைக்க தவறினால் கனேடியர்களின் தரவுகள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கைக்கு செல்லும் அபாயம் இருப்பதாக முதல்வர் டக்போர்ட் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் வடகொரியாவும் ஒரு புதிய மற்றும் நேர்மையான உலக ஒழுங்கை உருவாக்கி பணியாற்றி வருவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ மற்றும் மூலோபாய கூட்டாண்மை ஆழமடைந்து வருவதையும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஜூன் மாதம் 2 நாடுகளுக்கிடையே எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தம் தொடர்பான நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹார்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்துகள் மூடப்பட்டே இருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: காசு வேணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லையன்ட்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டு அவவும் இல்லையன்ட்டு. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம். Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-vil, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444. 416-293-3444. Leaf Truck Driving School.
3: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
4: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 வருட கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெருமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவின் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அணையுங்கள் PS சுதாகரன் 416-292-0033 416-292-0033.
5: நேர்கள் கேடுகொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. நேரம் 3:05. ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலை தொடர்பான தகவலை பார்க்கலாம். 3% அதிகரித்திருக்கிறது. நேற்றைய விலையை விட ஜிடிஏ பெரும்பாகத்தில் 1 லிட்டர் எரிபொருளுக்கான விலை 3% அதிகரித்திருக்கிறது. நேற்றைய நாளிலே எரிபொருள் விலை என்பது 170.9% இருந்தது. இன்று ஆகஸ்ட் மாதம் 19 இன்றைய நாள், அதாவது 12 மணிக்கு பிறகான இன்றைய நாளிலே 3% அதிகரித்து 1 லிட்டருக்கான எரிபொருள் விலை என்பது 173.9% அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாள் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை என்பது 1 லிட்டருக்கானது 173.9% காணப்படும்.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
8: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
9: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
9: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: What's happening? So sad.
11: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
12: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
13: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில். மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி. டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905
14: 9495656 Can Smile Dental.

நேரம் 3:09. தொடர்ந்து வருகின்ற காட்டிலையில் 4 மணிவரையான பொழுதில் தாய் நிலம் குறித்த நினைவு பகிர்வுகளை கேட்கலாம். தமிழர் தாயகமும் தமிழ் ஈழ விடுதலைக்கான பயணத்தில் தங்கள் உயிர்களை விதையாக்கிய எங்கள் தாயகத்தின் மாவீரர்கள், களங்களிலே வீரச்சாவை தழுவிய எல்லைப்படை வீரர்கள் மற்றும் துணைப்படை வீரர்கள், 1000 கனவுகள் கண்ணில் நீரை உதிரும் தமிழீழ காவல்துறையிலிருந்து களங்களிலே வீரச்சாவை தழுவிய காவல்துறை வீரர்கள் என மண்ணுக்காய் விதியாகிய மாவீரர்களையும், தமிழ் ஈழ தாயகத்துக்கு உள்ளேயும் தாயகத்துக்கு வெளியேயும் மொழிக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் இனத்தின் உயர்வுக்காகவும் பாடுபட்ட தமிழ் ஈழ நடைமுறை அரசினால் மதிப்பளிக்கப்பட்ட நாட்டுப்பற்றாளர்கள் மற்றும் மாமனிதர்கள் என இவர்களின் வரலாறுகளை நினைவுகளை பகிர்வதோடு சிங்கள தேசத்தினுடைய ஆட்சியாளர்களாலும் சிங்கள தேசத்தினுடைய முப்படைகளாலும் எங்கள் மண்ணிலே இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் மக்கள் சார்ந்த இனப்படுகொலை வரலாறுகளையும், இந்திய இராணுவத்தினுடைய வல்லாதிக்க கால பொழுதிலே எங்கள் மண்ணிலே கொன்றொழிக்கப்பட்ட மக்களின் படுகொலை வரலாறுகளையும் அதன் நினைவுகளையும் பகிரக்கூடிய காற்றிலேயாக இது தமிழ் ஈழதாயகத்தின் நினைவுகளை பகிர்கின்ற காற்றிலே பொழுதாக அமைகிறது. வரலாற்றை மறந்து போகிற ஒரு சமூகம் விடுதலை பெற்றதாக வரலாறு இல்லை என்பதே நியதியாக இருக்கிறது.

தாய் நிலம் குறித்த நினைவு பகிர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றிலையாக இந்த காற்றிலை இணைகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 19 நாள். நேற்றைய நாளோடும் தமிழ் ஈழ விடுதலைக்கான பயணத்தின் வரலாற்றோடும் சம்பந்தப்படுகின்ற ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளலாம். உலகெங்கும் பெண்களை ஒரு போகப் பொருளாகவும் ஆண்களுக்கான அடிமைகளாகவும் பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தமிழ் ஈழ தேசம் அந்த போக்கை முற்றிலுமாக மாற்றியமைத்த வரலாற்றை தன்னகத்தே கொண்ட எழுச்சிமிகு நாளாக நேற்றி நாள் வரலாற்றில் பதிவாகிறது. இது தமிழீழ பெண்களுக்கானது மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கானதும் ஒரு நிமிர்வை தமிழ் ஈழம் என்கின்ற எங்கள் தாயகம் ஏற்படுத்திய ஒரு புரட்சி நாளாக அது அமைகிறது. ஆம், தமிழீழ விடுதலை புலிகளின் மகளிர் படையணி தொடங்கப்பட்டு 41 ஆண்டுகள் தொடுகின்ற நாளாக நேற்றைய நாள் அமைகிறது. முதலாக 1985 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 நாளிலே தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தில் புலிகளின் முதலாவது பெண்களுக்கான பயிற்சி முகாம் அதிகாரப்பூர்வமாக கொடியேற்றி தொடங்கி வைக்கப்பட்ட நாளாக அமைகிறது. 85 ஆகஸ்ட் மாதம் 18 நாளிலே மகளிர் படையணிக்கான முதலாவது பயிற்சி முகாம் அதிகாரப்பூர்வமாக கொடியேற்றி தொடங்கி வைக்கப்பட்டது. மகளிர் படையணி தோற்றங்கொண்டு 5 ஆண்டுகள் நிறைந்த நிலையில் தமிழ் ஈழ தேசிய தலைவர் மேதகுபை பிரபாகரன் அவர்கள் பலாலி பகுதி காப்பரன் தொகுதிகளிலே பெண் போராளிகளுக்கென தனித்த பகுதிகளை ஒதுக்கியிருந்தார். கோழியின் சிறகுக்குள் குஞ்சுகள் இருந்த காலம் முடிந்து போனது, இனி குஞ்சுகளுக்கான காலம் என்பதை தேசிய தலைவர் அவர்கள் வரலாற்றில் எழுதியிருந்தார். வீடுகளும் தோட்டங்களும் தோப்புகளுமாக இருக்கக்கூடிய பலாலி பகுதியில் எந்த மதிலுக்கு பின்னால் எந்த வாழை மரங்களுக்கிடையே எந்த வடலியின் மறைவிலே எப்போது சிறிலங்கா இராணுவத்தினன் வந்து நிற்பான் என்று எவருக்கும் தெரியாது. இரவு பகல் என்றில்லாமல் எப்போதுமே விழிப்பாக இருக்க வேண்டிய இடமாக அது இருந்தது. பலருக்கு இதுவே முதல் களமாகவும் அமைந்தது. இது பெண் போராளிகளின் பகுதியென்று சிறிலங்கா இராணுவத்தால் இனங்காணப்பட்ட இடங்களிலே அவன் ஓயாமல் முன்னேறுவதும் தொடர்ந்து தொந்தரவு தாக்குதல்களை நடத்துவதுமாக அவன் இருந்தான். இத்தகைய தொடர் சம்பவங்களால் சோர்வடையாமல் பெண் போராளிகளுக்கு தெம்பூட்டியது தேசிய தலைவர் அவர்கள் சொல்லிவிடுகின்ற நம்பிக்கையான வார்த்தைகளும் அவர் வழிகாட்டுகின்ற உத்திகளும் தான். 90 ஆண்டு இறுதி பகுதியிலே பாரிய முன்னேற்ற முயற்சி ஒன்றை சிறிலங்கா படையினர் மேற்கொண்டிருந்தார்கள். கேப்டன் அஜித்தாவின் வழிநடத்தலில் பெண் போராளிகள் 4 நேரமாக எதிர்ச்சமராடி முன்னேற்ற முயற்சியை முறியடிப்பு செய்தார்கள். எதிரிகள் பலரை நிரந்தரமாக தமிழ் ஈழ மண்ணை விட்டு அகற்றியதோடு குறிப்பிட்ட வகையிலான சிறிலங்கா இராணுவத்தினின் போர்க்கருவிகளையும் அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள். அதேவேளையில் முதலாக மகளிர் படையினர் ஒரு சிறிலங்கா இராணுவத்தினின் சடலத்தையும் கைப்பற்றியிருந்தார்கள். முதலாக தனித்து போரிட்டு பகைவனின் கருவிகளையும் பகைவனின் சடலத்தையும் எடுத்த பெருமையாக அந்த நடவடிக்கை அமைந்திருந்தது. அந்த சமருக்கு தலைமையேற்று நடத்திய பெருமை கேப்டன் அஜித்தாவுக்கே உரியது. 86 ஆண்டில் மன்னார் காவல் நிலையம் மீதான நடவடிக்கை, தள்ளாடியிலிருந்து முன்னேறி வந்த சிறிலங்கா படையினரை அடம்பனில் இடைமறித்து நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்ட நிகழ்வாக அது அமைந்தது. 87 ஆண்டிலே யாழ் தொலைத்தொடர்பு நிலையம் மீதான நடவடிக்கை, மயிலந்தனை சிறுதளம் மீதான நடவடிக்கை என்று ஆண் போராளிகளின் வழிநடத்தலில் களங்கள் ஆடி சிறிது சிறிதாக போர் ஆற்றலை வளர்த்து கொண்டிருந்த பெண் போராளிகளுக்கு இந்திய இராணுவ காலம் திறந்த பல்கலைக்கழகமாக மாறியது.
கல்லுண்டாய், வட்டுக்கோட்டை, சித்தன்கீணி, சங்கானை, சண்டிலிப்பாய், தொட்டிலடி, பொன்னாலை, மாசியப்பிட்டி, கோப்பாய், நீர்வேலி போன்ற இடங்களில் இந்திய இராணுவத்தினரின் ஏராளமான தாக்குதல்களை எதிர்கொண்டு பதிலடி கொடுக்கும் வாய்ப்புகள் பெண் போராளிகளுக்கு கிடைத்தது. குறிப்பிட்ட அந்த போர் சூழலை நன்கறிந்த போர் அனுபவமுள்ள ஆண் போராளிகளோடு 4-5 பேர் கொண்ட சிறு சிறு குழுக்களாக பிரிந்து சமராடிய நாட்களாக பெண் போராளிகளுக்கு அது அமைந்தது. முன்னேறி வந்த இந்திய இராணுவம் கல்லுண்டாய் வெளியிலே தள்ளம் அமைத்து நிலை கொண்டது. லெப்டினன்ட் ஜொனியின் தலைமையில் பெண் போராளிகளும் அந்த எதிர் நடவடிக்கைக்காக புறப்பட்டார்கள். குறிப்பிட்ட அந்த தளத்தை தாக்கி அழிப்பது நடவடிக்கையாக இருந்தது. 2 இரவுகள் முயன்று 3-ம் நாள் இரவு பலத்த எதிர்ப்புகளின் நடுவே அந்த தளத்தை போராளிகள் நெருங்கியிருந்தார்கள். என்று உணர்வுகள், காப்புகள் எதுவுமற்ற வயல்வெளிகளிலே எங்கள் போராளிகள் வரம்புகளை விட்டு தலையை உயர்த்தியவர்களின் நெற்றிகளிலே விழுந்தது சூடு. கடும் மோதலின் பின் தளத்தை தகர்த்து எதிரிகளின் கருவிகளை அள்ளி எடுத்தார்கள் தமிழீழ போராளிகள். ஒருவரை மற்றவர்கள் பார்த்து புன்னகைத்துக் கொண்டார்கள். 3 நாட்களாக சேற்று வயலில் கிடந்ததனால் உடல் முழுவதும் சீறு. பெண் போராளிகளிடம் வந்த லெப்டினன்ட் ஜொனி, பிள்ளைகள் போய் குளித்துவிட்டு கொஞ்சம் ஓய்வெடுங்கோ, அடுத்த ஒரு நடவடிக்கைக்கு போக வேண்டும் என்று சொன்னார். சொல்லி முடிப்பதற்குள் வந்தது அந்த தொலைத்தொடர்பு வாயிலான செய்தி. சங்கானை பகுதியில் ஆமி முன்னேறுகிறான் என்கின்ற தகவல் கிடைத்தது. எனவே இப்போது அந்த பகுதிக்கு விரைந்து முன்னேற வேண்டிய நிலை ஏற்கனவே களைத்து போயிருந்த இந்த போராளிகள் குழுவுக்கு ஏற்பட்டது. ஆம், இராணுவத்தோடு மட்டுமல்ல இயற்கையோடும் போராளிகள் போராட வேண்டியிருந்தது. பலாலி பகுதியிலே நிலை கொண்டிருந்த பெண் போராளிகளில் ஒரு பகுதியினர் கொக்காவிலில் உள்ள சிறிலங்கா படைத்தளத்தை தகர்க்க வென்று வன்னிக்கு வந்து சேர்ந்தார்கள். பெண் போராளிகளுக்குரிய இலக்குகள் தலைவர் அவர்களால் தனித்து பிரிக்கப்பட்டது. சண்டை தொடங்கியது. தமக்கு ஒதுக்கப்பட்டிருந்த பகைவர்களின் காப்பரன்களை மின்னல் வேகத்திலே அழித்து உள் நுழைந்தார்கள் பெண் போராளிகள். நான் ஆமி என்ற பொயிண்டில நிற்கிறன் என்கின்ற செய்தி வானலை வழியே மேஜர் சஞ்சிகாவின் குரலிலே ஒலித்தது. அடுத்தடுத்த காப்பரன்களை கைப்பற்ற வேண்டிய ஆண் போராளிகளின் அணிக்கு பொறுப்பாக போன தளபதியால் அது நம்ப முடியாத செய்தியாக இருந்தது. ஆனால் சஞ்சிகா இப்படி செய்யக்கூடியவர் தான் என்பதும் அவருக்கு தெரிந்தே இருந்தது. உண்மையில் மேஜர் சஞ்சிகாவின் அணி உள் நிற்பதை உறுதி செய்த தளபதி பக்க காப்பரன்கள் பிடிபடாத நிலையில் ஒரு அணி தனித்து நிற்பதன் ஆபத்தை உணர்ந்து அந்த நடவடிக்கையை வேகப்படுத்தினார். களங்களில் சஞ்சிகா ஒரு புயலாகவே நின்றிருந்தாள். அந்நிய இராணுவங்களாலும் சமூக விரோதிகளாலும் சூழப்பட்டிருக்கும் இடமொன்றில் ஒரு பெண் இரகசிய இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் மிகவும் சிரமமான ஒன்றாகவே இருந்தது. ஈழத்தின் தென்பகுதியின் இந்த நிலையை புரிந்து கொண்ட மகளிர் பிரிவினர் தம்மை யாரென இனங்காட்டிக் கொள்ளாமல் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியில்தான் லெப்டினன்ட் அனிதாவும் தன்னை வெளிப்படுத்தாமல் தாயகத்துக்கான பணிகளிலே தென்பகுதியிலே, அதாவது தமிழீழத்தின் தென்பகுதியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். அனிதாவின் அப்போதைய வேலை மட்டக்களப்பு மாவட்டம் எங்கும் விரிவாக்கப்பட்டது. இருவேறு பண்பாடுகளை கொண்ட தமிழ் இஸ்லாமிய சமூகத்தினிடையே பொதுவான அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் விவசாயிகள், தொழிலாளர்கள், வணிகர்கள் எளிமையான வாழ்வை புரிந்து கொண்டு அவர்களுக்குள் ஒருவராக நிதானத்தோடும் கவனத்தோடும் செயலாற்ற தொடங்கினார்கள் பெண் போராளிகள். இந்திய இராணுவ வருகையின் பின் அனிதாவின் செயல்பாடுகள்
அம்பாறைக்கும் தேவைப்பட்டது. வேலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டன. எடுத்த பணியை முடிப்பதற்காக பல தடவைகள் பல படைத்தளங்களை கடந்து அம்பாறைக்கும் மட்டக்களப்புக்குமாக அவர்கள் போய் வர வேண்டியும் இருந்தது. தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் பகைத்தளங்களை கடந்து போய் வருகின்ற அனிதா 88ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 28ஆம் நாள் துரோகிகளால் காட்டிக் கொடுக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்படும் வழியிலேயே சயனட் வில்லையை அருந்தி தன்னை அழித்துக் கொண்டாள். ஈழத்தின் தெற்கில் உதிர்ந்த முதலாவது மண்ணுக்கான வித்தாக லெப்ட் அனிதா விதையாகி போயிருந்தாள்.

92 ஆண்டு 3 மாதம் 3 நாள் தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தின் மகளிர் படையணியின் தரைப்படையிலிருந்து 30 பெண் போராளிகள் கடல் சார்ந்த போர் அணிக்காக கடற்புலிகள் அணியிலே இணைந்திருந்தார்கள். தலைவர் அவர்கள் கடற்புலிகளுக்குரிய பயிற்சி திட்டங்களை வரையறுக்கும் போது நீச்சல் போட்டியொன்று வைத்தார். ஆண்கள் 3 கடல் மைல்களையும் பெண்கள் 2 கடல் மைல்களையும் அடிப்படையில் முடித்திருக்க வேண்டும். ஆனால் நீச்சலுக்கான விருதை பெறுவதாயின் ஆண்கள் 5 கடல் மைல்களையும் பெண்கள் 3 கடல் மைல்களையும் நீந்தி முடிக்க வேண்டும். பெண்கள் 5 கடல் மைல்களை நீந்தி முடித்தார்கள். தலைவர் அவரிடமிருந்து சிறப்பு பரிசுகளையும் அதற்காக பெற்றிருந்தார்கள். 95 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சிறிலங்கா கடற்படையின் முன்னாள் மாலுமிகள் உட்பட 128 பயணிகளை சுமந்து வந்த ஐரிஸ் மோனா என்கின்ற கப்பல் கடற்புலிகளின் மகளிர் படையணியால் வழிமறிக்கப்பட்டு முல்லைத்தீவு கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டது. கடற்புலிகளின் இலக்கு ஐரிஸ் மோனா என்கின்ற அந்த கப்பல் அல்ல. இது இறாலை வைத்து சுறாவை பிடிப்பதற்கான ஒரு வலையாக அந்த ஐரிஸ் மோனாவை போராளிகள் பயன்படுத்தியிருந்தார்கள். குறிப்பிட்ட அந்த ஐரிஸ் மோனா என்கின்ற இறாலை தேடி சுறாவாக வரக்கூடிய சுப்படோரா படகுகளை போராளிகள் எதிர்பார்த்து இருந்தார்கள். போராளிகள் திட்டம் போட்டது போலவே அந்த இறால் என்கின்ற ஐரிஸ் மோனாவை தேடி சிங்கள கடற்படையின் 2 சுப்படோரா படகுகள் தேடி வந்தது. அவை இரண்டும் தமிழ் ஈழத்தின் கடல்சார் படையணிகளால், அதாவது கடற்புலிகளின் போராளிகளால் மூழ்கடிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் நவீன ரேடர் கருவிகளும் நவீன பீரங்கிகளும் தமிழ் ஈழத்தின் சார்பாக கைப்பற்றப்பட்டது. குறிப்பிட்ட அந்த 2 சுப்பர்டோரா படகுகளிலும் வந்த 20 சிங்கள இராணுவத்தினரை காணவில்லை என்று சிறிலங்காவின் பாதுகாப்பு வட்டாரம் அறிவித்திருந்தது. இத்தனைக்கும் ஏதுவான அந்த இறால் ஐரிஸ் மோனா என்கின்ற இறாலை கடற்புலிகளின் மகளிர் படையணியினர் தமது தூண்டிலில் தக்க வைத்திருந்தது கடற்சமரிலே முத்திரை பதித்த செயலாக இருந்தது. காடுகள் பெருங்காடுகள் வழியே இவர்கள் சிறுத்தைகள் போல் ஓசையின்றி நகர்ந்தார்கள். ஒட்ட வெட்டிய முடி, பார்வையில் கூர்மை, பலமான உடல் அமைப்பு, பார்த்தாலே தெரியும் இவர்கள் தமிழ் ஈழத்தினுடைய சிறப்பு படையினர் என்று. இந்த படையணியின் முன்னால் நகர்ந்த மேஜர் மாதங்கிக்கு வெளிப்புறத்தில் நடக்கின்ற பெருஞ்சண்டையின் ஓசைகள் கேட்டுக்கொண்டிருந்தது. மணலாற்றிலுள்ள 5 படைத்தளங்கள் ஒரே நேரத்தில் தமிழ் ஈழத்தினுடைய விடுதலை போராளிகளால் தாக்கப்பட்டு கொண்டிருந்தது.

இந்த நடவடிக்கை குறித்து தகவல் அறிந்திருந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் மிக விழிப்போடு இருந்ததனால் வெளிப்புற காப்பரணிலேயே கடும் மோதல் வெடித்திருந்தது. மேஜர் மாதங்கியின் அணியோ தளத்துக்குள் ஊடுருவி ஸ்ரீலங்கா படைகளுக்கு சொந்தமான ஆட்லரி ஏவுதளத்தை குறிவைத்து நகர்ந்து கொண்டிருக்கும் போதும் வழியிலேயே சமரை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இடைவழியில் இவர்களை கண்டுவிட்ட ஸ்ரீலங்கா இராணுவம் கூட இவர்கள் மீதான கடுமையான நடவடிக்கையை செய்திருந்தது. முடிந்தவரை சண்டைகளை தவிர்க்க வேண்டிய நிலை இருந்தாலும் முடியாமல் போனபோது மோத வேண்டிய நிலையும் போராளிகளுக்கு ஏற்பட்டது.

போராளிகளின் முன்னேற்றமும் போராளிகளின் நடவடிக்கையும் குறித்து ஏற்கனவே சிறிலங்கா படைகள் தகவலை அறிந்திருந்ததனால் சிறிலங்கா படைகளுக்கு சொந்தமான ஆட்லரி தடத்தினை எமது போராளிகள் நெருங்கிய போது புற்றீசல் போல படையினர் வந்து கொண்டே இருந்தார்கள். தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய ரவைகள் முடியும் வரை போராளிகள் சண்டைகளை தொடர்ந்தார்கள். ரவைகள் முடிந்த பின்பும் சண்டைகள் தொடர்ந்தது. சுடுகலன்களும் கைகளாலும் கால்களாலும் சிங்கள இராணுவத்தினரை அடித்து வீழ்த்தியவாறும் இழுத்து வீழ்த்தியவாறும் மரங்களோடு மோதியவாறும் நிலைமைகளை தொடர்ந்தும் தங்கள் கட்டுப்பாட்டிலேயே போராளிகள் வைத்திருந்தார்கள். இலக்கை நோக்கி சென்றது போலவே குறிப்பிட்ட அந்த ஆட்லரி பீரங்கைகளையும் இவர்கள் தகர்த்திருந்தார்கள். ஆனாலும் இந்த நடவடிக்கை குறித்து ஏற்கனவே சிறிலங்கா படைகள் தகவல் அறிந்திருந்ததால் பெருமதிமிக்க 175 வீராங்கனைகளின் உயிர்கள் எங்கள் மண்ணுக்கான வித்துக்களாக மாறிப்போயிருந்தன. பல நூறு இரவுகள் தூக்கமற்ற இரவுகளாக இந்த முகாம் மீதான நடவடிக்கைக்காக பல வேவு புலிகள் வேவுகளை பார்த்தார்கள். பல நூறு இரவுகள் இதற்கான வேவு பணிகள் நிகழ்ந்திருந்தது. சிறிலங்கா படைத்தரப்பில் நிலைமைகள் மாறுகிற போது மீண்டும் மீண்டும் அந்த தளம் மீதான வேவு தகவல்கள் பெறப்பட்டன. மழைக்காலங்களில் நிறைந்தவாறும் நீர் நிறைந்த பதுங்கு குழிகளோடும் கழிந்த நாட்கள் பல. வெயில் காலங்களில் நாவரண்டு மர இலைகளில் வழிகின்ற பனி நீரையும் விடாமல் சேகரித்து குடித்த நாட்களும் அதிலே அடங்கும். சிறிலங்கா படையினர் நகரும் திசைகளிலெல்லாம் பதுங்கு குழிகளை அமைத்தவாறே எங்கள் போராளிகளும் நகர்ந்திருந்தார்கள். நீண்ட தொலைதூர சுமை தாங்கிய நடைப்பயணங்கள் ஏராளம். ஓயாத சண்டைகளால் உண்டான உடல் களைப்பு எல்லாவற்றையும் கடந்து ஓயாத விழிப்புடன் 2 மாலதி படையணை அந்த சண்டைக்களங்களில் போரிட்டிருந்தது. ஜேசுக்குரு எதிர் நடவடிக்கை களத்திலும் நெடுங்கேணியில் தொடங்கி புளியங்குளம் புதூர் மன்னகுளம் மாங்குளம் வன்னிவிளாங்குளம் என்று போய் கடைசியிலே அம்பகாமம் வரை களம் நீண்டு அகன்றது. போர் அனுபவம் மிக்க பழையவர்கள் போர்க்களத்தில் வைத்தே புதிய போராளிகளுக்கு சண்டைகளை பழக்கிய களமாகவும் அது அமைந்தது. மறுபடி சிறிலங்கா படைகளின் பதுங்கி தாக்கும் அணிகள் ஊடுருவ முயன்று கொண்டே இருக்கின்ற களமாகவும் அது இருந்தது. இரவு பகல் என்று இல்லாமல் எந்த நேரமும் விழிப்புடன் இருக்கின்ற களமாகவும் அது இருந்தது. 24 மணி நேரமும் லெப் மாலதி படையணி போராளிகளின் சுடுகுழல்கள் கனன்று கொண்டே இருந்த நாட்கள் அவை. தொன்னூற்றி 98 ஆண்டின் ஜூன் மாதம் ஏற்கனவே 2 தடவைகள் சிறிலங்கா படைகளை குறிப்பிட்ட இந்த படையணி எதிர்கொண்டு இருந்தது. இன்று 3 முறையாக சிங்கள இராணுவம் முன்னேறிய போது அந்த முன்னகர்வை தடுப்பதற்காக காப்பரன்களிலிருந்து குறிப்பிட்டளவு தூரம் முன்னே அவதானிப்பு நிலையில் நின்ற 2 லெப் இன்குறிஞ்சி சிறிலங்கா படைகளின் நகர்வினை கண்டுவிட்டு சமரை தொடங்கியிருந்தாள். அவரை தொடர்ந்து காப்பரனில் நின்ற தர்சினி மேஜர் வாணி போன்றவர்களும் அந்த சமரை தொடங்கியிருந்தார்கள். இவர்கள் பின்னே வரும்படி கத்தியதையும் கருத்தில் எடுக்காமல் அவதானிப்பு நிலையை விட்டு வெளியேறாமல் தனியாக நின்று தமது ரவைகள் முடியும் வரை நடவடிக்கைகளை செய்துவிட்டு நெஞ்சில் பட்ட காயத்தோடு எழுந்து ஓடி வந்து காப்பரனில் விழுந்தவர் அந்த காப்பரனுக்குள்ளேயே விழிமூடி போன நிகழ்வாகவும் அது அமைந்தது.
பயம் என்பது சிறிது மற்ற அந்த புதிய போராளியின் துணிச்சல். இரண்டாம் லெப்டினன்ட் மாலதி படையணியின் அன்றைய நாளை வெறுமையற்றதாக்கியிருந்தது. அதே வேளையில் பெருமதியான நாளாகவும் போர்க்களத்தில் அது பதிவாகியிருந்தது. உலக வரலாற்றின் நோர்மண்டி தரையிறக்கம் என்று சொல்லக்கூடிய வரலாற்றின் மிக முக்கியமான போர்க்களமாக 2000 ஆண்டு 3ஆம் மாதம் 26ஆம் நாள் அன்று தமிழ் ஈழத்தின் படையணிகளால் அந்த தரையிறக்கம் குடாரப்பு பகுதியிலே நிகழ்த்தப்பட்டது. இது 2000ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 26ஆம் நாளிலே நிகழ்ந்தது. தரை இறங்கிய வேகத்திலேயே தொண்டமானாற்றிலிருந்து ஆனிறவை நோக்கி நீண்டு கிடக்கின்ற கடல் நீரேரியை கடந்து பழைக்கும் முகமாலைக்கும் இடையிலான யாழ் நெடுஞ்சாலையை ஊடறுத்து நிலை கொண்டன மகளிர் படையணிகள். நீரேரியின் கரையிலிருந்து நெடுஞ்சாலையை நெருங்குவதற்கு சற்று முன்பு வரை ஆனிறவை பார்த்தபடி 2ஆம் லெப்டினன்ட் மாலதி படையணியும் அவர்களைத் தொடர்ந்து நெடுஞ்சாலையை வெட்டி கடந்து கிளாலி நோக்கி பார்த்தபடியும் மறுபடி வெட்டி கடந்து சாவகச்சேரி நோக்கி பார்த்தபடியுமாக மேஜர் சோதியா படையணியும் தொடர்ந்து சாவகச்சேரியை பார்த்தபடியே சால் சந்தினி படையணியும் சிறப்பு எல்லைப்படை வீரர்களும் மாலதி படையணியின் பிறிதொரு அணியும் நிலை கொண்டிருந்தன. தொடங்கியது அந்த வரலாற்றின் போர்க்களம். சிங்கள படைகளின் கைகளில் இருந்த காப்பரன்களை எல்லாம் போராளிகள் கைப்பற்றியபடியே போக சில சந்தர்ப்பங்களில் மாறி மாறி போராளிகள் கைப்பற்றுவதும் பிறகு சிங்கள இராணுவம் கைப்பற்றுவதுமாக நிலைகள் மாறிக்கொண்டும் இருந்தது. 14 தடவைகளுக்கு மேல் சிங்கள படைகளிடமும் போராளிகளிடமும் சில காப்பரன்கள் கைமாறிக்கொண்டிருந்தன. குட்டிசிறி மோட்டார் மகளிர் படையணி போராளிகள் எரிகணை செலுத்திகளை துல்லியமாக செலுத்தினார்கள். முன் அரங்க காப்பரனில் நின்று சமராடியபடியே ஆதரவு சூடுகளை கேட்கின்ற போராளிகளின் சொல்கின்ற அந்த ஆள்கூறுகளுக்கு அமைவாக எரிகணைகளை பெண் போராளிகள் செலுத்திக் கொண்டிருந்தார்கள்.

தங்களை நோக்கி ஏவப்படுகின்ற எங்கள் போராளிகளின் எரிகணைகள் இருந்த அந்த தளங்களை நோக்கி சிங்கள படைகள் முன்னேற முயன்ற போது தமிழ் ஈழத்தின் பீரங்கி போர்க்கருவிகளை பாதுகாப்பதற்காக தங்கள் கைகளில் இருந்த சுடுகலன்களை சிவக்க வைத்து அந்த போர்க்களத்தை தீச்சுவாலை களமாக பெண் போராளிகள் மாற்றியிருந்தார்கள். மூன்றாம் நாளின் முடிவில் இழப்புகளுக்கு ஈடுகொடுக்க முடியாத சிங்கள இராணுவம் அந்த முற்றுகை வளையத்தை விலக்கிக் கொண்டு தப்பியோட தொடங்கியது. பகைவர்கள் உள் நுழைந்த பாதைகள் எல்லாவற்றையும் எஞ்சிய போராளிகளும் எல்லைப்படை வீரர்களும் இணைந்து மூடிவிட உள்ளே நிற்கின்ற சிறிலங்கா இராணுவத்திற்கு முன்புறமும் தமிழீழ போராளிகளின் நடவடிக்கைகள் உக்கிரமாக அமைய திரும்புகின்ற திசைகளிலிருந்தெல்லாம் சிறிலங்கா இராணுவம் கடுமையான எதிர்வினைகளை சந்திக்க வேண்டிய களமாக அது இருந்தது. தப்பி ஓட நினைத்த சிங்கள படைகளின் உயிர்களும் பல இடங்களிலே பறிபோன உயிர்களாகவே மாறிப்போயிருந்தன.

1985 ஆண்டு 8 மாதம் 18 நாள் நான் வருவேன். தமிழ்நாட்டில் உள்ள திண்டுக்கல்லில் உள்ள சிறுமலை காட்டில் மகளிர் படையணியின் முதலாவது பாசறை உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. படையணிக்கான தொடக்கம் அதுவாக இருந்தாலும் பெண் போராளிகளை அரசியல் மயப்படுத்தலும் போராட்டத்தில் பெண்கள் உள்வாங்கப்பட்டதும் இதற்கு முந்தைய ஆண்டுகளிலேயே தொடங்கிவிட்டதென்பதும் குறிப்பிடத்தக்கது.

தமிழ் ஈழத்தினுடைய மகளிர் படையணியின் செயல்பாடுகளில் சில குறிப்பிட்ட களங்கள் சார்ந்த பதிவுகளை இங்கே உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். வெறுமனே களமுனை செயல்பாடுகளில் மட்டுமில்லாமல் தமிழ் ஈழத்தினுடைய அனைத்து படையணிகளிலும் பெண் போராளிகளின் பங்களிப்பு என்பதும் அவர்களுடைய முன்னிலை என்பதும் மிக உயர்ந்த இடத்திலேயே வரலாற்று பதிவாகி இருக்கிறது. தமிழ் ஈழ பெண்கள் சமூகத்தின் மத்தியிலே ஒரு பெரிய புரட்சி ஒன்று தொடங்கப்பட்ட நாளாக ஆகஸ்ட் மாதம் 18 நாள் அமைகிறது. தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தின் மகளிர் அமைப்பு குறித்து தேசிய தலைவர் அவர்கள் தெரிவிக்கின்ற போது

எமது சமூகத்தின் சனத்தொகையில் பெரும்பான்மை இடத்தை வகிக்கும் பெண்கள் தொடர்ந்தும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்ததனால் எமது விடுதலைப் போராட்டத்தை ஒரு தேசிய போராட்டமாக முன்னெடுப்பது கடினமாக இருந்தது. இதனை உணர்ந்துதான் எமது இயக்கம் பெண் விடுதலையை முதன்மைப்படுத்தியது. பெண்களை அரசியல் மயப்படுத்தி போராட்டத்துக்கு அவர்களை அணி திரட்டியது. இந்த வகையில் நாம் தமிழ் ஈழச் சமூகம் மத்தியிலே ஒரு பெரிய புரட்சியை நிகழ்த்தியிருக்கின்றோம். தமிழ் மக்களுடைய வரலாற்றிலேயே நடைபெறாத ஒரு புரட்சியாக தமிழ் ஈழத்தில் இது நிகழ்ந்திருக்கிறது. காலங்காலமாக அடுக்களையில் அடங்கி போயிருந்த தமிழீழ பெண்கள் இனம் இன்று கருவிகளை ஏந்தி நிற்கின்றது. சீருடை தரித்து அது நிமிர்வு கொண்டு எழுந்து நிற்கின்றது. காலங்காலமாக தூங்கி கிடந்த பெண்ணினம் இன்று விழிப்படைந்து எமது போராட்டத்தின் ஒரு புரட்சிகர சக்தியாக எழுச்சி கொண்டு நிற்கிறது. வீரத்திலும் தியாகத்திலும் விடுதலை உணர்விலும் ஆண்களுக்கு எந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்லர் என்பதை எமது பெண் போராளிகள் தமது வீர சாதனைகள் மூலம் நிரூபித்து காட்டியுள்ளார்கள் என்று தேசிய தலைவர் அவர்கள் இவர்களுக்கான வாழ்த்துச் செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார்.

2009 ஆண்டுக்கு முன்பு தமிழ் ஈழ நடைமுறை அரசில் தாயக தெருக்களிலே விளையாடிக் கொண்டிருக்கும் ஒரு தொகுதி குழந்தைகள் மத்தியிலே அவர்களது தாய்மார்கள் குறித்து வினாவியிருந்தால் அநேகமாக கிடைக்கின்ற பதில் அம்மா சண்டைக்கு போயிட்டா என்றுதான் வந்திருக்கும். ஆம், 2009 ஆண்டுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் தமிழீழ நடைமுறை அரசில் தாயக தெருக்களிலே விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளின் பதிலாக அது அமைந்திருக்கும். இந்த ஒற்றை வாக்கியத்தில் அடங்கி இருக்கிறது தமிழ் ஈழத்தினுடைய பெண் விடுதலை குறித்த தேசிய தலைவரின் சிந்தனை புரட்சி. இதன் வழியே தமிழ் ஈழத்தில் பெண்ணானவள் தன்னை மட்டும் விடுவிக்கவில்லை, சமூகத்தையும் இனத்தையும் விடுவிக்கின்ற ஒரு வடிவத்தை அவள் எடுத்திருந்தாள். பெண் விடுதலையை அதன் சரியான அர்த்தத்தில் உள்வாங்கி ஒரு காலத்தின் அதன் முழு பரிமாணத்தை வெளிப்படுத்தியவர்கள் மட்டுமல்ல, அதன் குறியீடாகவே வாழ்ந்தவர்கள் தமிழீழ பெண்கள். வெற்றி என்பதற்கும் வீழ்ச்சி என்பதற்கும் அப்பால் உலகளாவிய அளவிலே பெண்ணிய தளத்தில் தமது பெரும் பங்களிப்பை தமிழ் ஈழ பெண்கள் நல்கியிருக்கின்றார்கள். ஆகஸ்ட் மாதம் 18 85 ஆண்டில் அந்த புரட்சிகர மாற்றத்தை எங்கள் மண்ணிலே அவர்கள் ஆரம்பித்தார்கள். இத்தகைய புரட்சிகர மாற்றத்தின் வடிவத்தில் தான் அங்கியற்கண்ணிகளாலும் நிறைந்து போன தேசமாக எங்கள் தேசம் எழுச்சி கண்டது.

சாதாரணமாக இரவு நேரங்களிலே வெளிக்கு போவதற்கு தாயின் துணையை தேடக்கூடிய ஒரு பெண், இரவு நேரங்களிலே சாப்பிட்ட சாப்பாட்டு கோப்பையை கழுவுவதற்காக வெளியிலே போவதற்கும் முற்றத்துக்கு போவதற்கும் அம்மாவை அழைக்கக்கூடிய ஒரு பெண், அந்நியர் வந்து எங்கள் தேசத்திலே புகுந்தபோது அவள் நெடுகளும் ஓடிக்கொண்டிருப்பதே வாழ்க்கை இல்லை என்பதை தீர்மானித்து தானும் தான் சார்ந்த மக்களும் தொடர்ந்தும் இடங்களை விட்டு ஓடிக்கொண்டே இருப்பதே எங்கள் தலைவிதி அல்ல என்பதை தீர்மானிப்பதற்காக அவள் போராளியாக மாறிய போது, அவள் இரவை மட்டுமல்ல, அந்த இரவுகளை தரையில் மட்டுமல்ல கடல்களிலும் அவள் பயமின்றி சந்தித்த பெண் எழுச்சியாக வடிவம் மாறியிருந்தாள். அங்கையர் கண்ணிகள் எங்கள் தேசத்திலே நிறைந்திருந்தார்கள். இரவு நேர கடல் என்பது அனுபவம் இல்லாதோருக்கு அச்சம் ஊட்டக்கூடிய ஒன்றாகவே எப்போதும் இருக்கும். அத்தோடு இடி மின்னலோடு கூடிய கடல் கொந்தளிப்பான நாளில் கடற்கரையில் நிற்பதுவே பலருக்கும் அச்சமாக இருக்கும். அப்படியான ஒரு நாளில் பல கடல் மைல்களை தூரத்திலிருந்த இலக்கை தாக்குவதற்காக பல கடல் மைல்களை நீந்தி கடந்து ஒரு மனித வலுவுக்கு

தமிழர்களாலேயே அது நிரப்பப்பட்டிருக்கின்றது. அந்த உச்ச சாதனையின் சொந்தக்காரிகளில் ஒருவர் ஒருவியாக அங்கேற்கண்ணி திகழ்கின்றாள். பொதுவாக மனித பாலினங்களில் ஆண்களை விட பெண்களே வலிமையானவர்கள். ஆணாதிக்க உலகிலே பெண்களை ஒரு பக்கம் புனிதமாகவும் மறுபக்கம் போக பொருளாகவும் மாற்றி பெண்களை பெண்மையாக்கியதன் வரலாறு எங்கள் தேசத்திலே முறியடிக்கப்பட்டது. தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தில் தேசிய தலைவர் அவர்கள் பெண்களின் வலிமையை மீண்டும் மீட்டெடுத்தார். அவர்களை அவர்களாகவே வாழ வைத்தார். விளைவு, அங்கியற்கண்ணிகளால் எங்கள் தாயகம் நிரம்பி வழிந்தது. வெற்றிக்கும் வீழ்ச்சிகளுக்கும் அப்பால் நவீன உலக பெண்கள் வரலாற்றில் பெண் விடுதலையின் கதவுகளை அடித்து தகர்த்து எறிந்து துறந்தவர்கள் அங்கியற்கண்ணிகளே. இது தமிழ் இனத்தின் பெருமிதம். இது தமிழ் இனத்தினுடைய கர்வமும் கூட. ஆகஸ்ட் மாதம் 18 1985 அந்த புரட்சிகர எழுச்சியை எங்கள் தாயகம் தொடங்கி வைத்தது. அதுவரை அடுப்படிக்கும் ஆண்களின் போகத்துக்குமான பொருளாக கவிதைகளிலே புனையப்பட்ட அந்த பேர்கள் ஒரு புரட்சிகரமான மாற்றத்துக்காக தங்களை உருவாக்கிக் கொண்ட நாளாக அது இருந்தது. தமிழ் ஈழ விடுதலை என்பது வெறுமனே மண் மீட்புக்கான போராட்டம் மட்டுமல்ல, அது பெண் அடிமைத்தனங்களிலிருந்தும் சாதிய அடிமைகளிலிருந்தும் எங்கள் தாயகத்தை முழுமையாக விடுவிக்கின்ற ஒரு நீண்ட தூர பார்வை கொண்ட ஒரு போராட்டம். சாதிய அடுக்குகளிலிருந்தும் பெண் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை கிடைக்காத ஒரு சமூகம் மண்ணை முழுமையாக மீட்ட போதிலும் அது முழுமையான சுதந்திரமாக மாறிப்போக முடியாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த அடிமை தளைகளை உடைத்தெறியாமல் முழுமையான விடுதலை சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த தேசிய தலைவர் அவர்கள்தான் எங்கள் தேசத்திலே பெண்களுக்கான புரட்சிகரமான மாற்றத்தையும் விடுதலையையும் வலியுறுத்தி அவர்களை அவர்களாக உருவாக்கியிருந்தார். போர்க்களங்களில் மட்டுமல்லாமல் அரசியல் வெளிகளிலும் நீதி நிர்வாக பிரிவிலும் நிதி மேலாண்மையிலும் சட்ட பிரிவிலும் பொருண்மைய வள சிந்தனைகளிலும் அதையும் தாண்டி தமிழ் ஈழத்தினுடைய அனைத்து படை கட்டமைப்புகளிலும் தமிழ் ஈழத்தின் பெண்கள் பெரும் வளர்ச்சி கொண்ட ஒரு அணியாக திகழ்ந்தார்கள். அது ஒரு பொற்காலம் ஆக இருந்த காலமாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் தந்த அந்த நிமிர்வு என்பது என்றைக்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கான முன்மாதிரியாகவே அமைகிறது.

நேரம் 4:01. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம். தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள அனைத்து தேசிய அடையாள அட்டைகளுக்கும் பதிலாக அடுத்த சில ஆண்டுகளில் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு திட்டம் இட்டிருப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மாகாணத்தின் மக்கள் தேவைகளை திறம்பட நிறைவேற்றுவதற்கு மாகாண நிர்வாகத்தின் ஒவ்வொரு அங்கமும் ஒரே திசையில் ஒரே நோக்கத்துடன் செயல்பட வேண்டுமென்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக தயாரிக்கப்படுகின்ற மாஸ்டர் பிளான் எனும் முழுமை திட்டங்கள் அனைத்திலும் GIS எனப்படும் புவியியல் தகவல் அமைப்பு வசதி இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கியூபெக்கில் உள்ள சீனாவுக்கு சொந்தமான லேசர் நிறுவனத்தின் நிர்வாகி நியமனத்தை தடுத்ததைத் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தின் மீது அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது.

El லஸ்கர் ஏ தொய்யா அமைப்பின் நிறுவனர் ஹபீஸ் ஜயித் காஷ்மீரில் சண்டையிடுவதற்காக 10,000 மேற்பட்ட இளைஞர்களை அனுப்பியதாக பாகிஸ்தானின் முக்கியமான மதகுரு ஒருவர் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்ப
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இடோபிகோ
3: 416-746-2742.
4: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
7: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
8: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம். காற்றிலே 5 மணி வரையான காற்றிலையில் நீங்கள் உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-593-0055 அழைப்போடு இருக்கின்ற நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
0: வணக்கம் கண்ணன்.
1: நான் கேட்கும் பாடல் வந்து நீரடிச்சு நீச்சல் அதுல இருந்து நீரடிச்சு நீரண்டும் பிரகாதம்மா அந்த பாடலை கேட்போம். நீரடிச்சு நீச்சல் நம்பலகாலம்மா அந்த பாடலை கேட்டோம். வந்து அதுக்கு முன் வந்து தமிழ் விடிவுக்காக தன் உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவம் இந்திய இராணுவத்தினராலும் இன படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்குமாக எனது ஈக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நீரடிச்சு நீச்சல் அந்த பாடலை கேட்டோம்.
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது
1: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
3: உங்கள் திருவிழி பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்கின்ற அடுத்த நேரே சந்திக்கலாம். இந்த வேளையில் அழைப்பிலே வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் வித்யாக வைக்கிறேன்.
3: வணக்கம் வித்யா, நலம் தர நீங்கள்?
4: ஓம் ஓம், நான் நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் உங்கள் திருவாக்க போறீங்க?
4: நிலவில் புதிய கவிதை என்ற பாடல் என்று கேட்க விரும்புகிறேன்.
3: ஒலிக்கிறது உங்களுக்கான தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: The Brick Outlet. உங்களுக்கு பிடித்த டாப் பிராண்ட் பொருட்களின் கொள்வனவில் பணத்தை சேமிக்க விரும்புகின்றீர்களா? நம்பிக்கையோடு பிரிக் அவுட்லெட்டுக்கு வாருங்கள். தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் மற்றும் பல பொருட்கள் 60% வரையிலான கழிவில். சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். மேலும் இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு ஒன்றை மேலும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில். The Brick Outlet. 416-751-2150 416-751-2150
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்கான நிகழ்ச்சிகளே, உங்கள் தெருவிலே பாடல்கள் ஒலிக்கும் நேரம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் சிவானந்தன் கதைக்கின்றேன்.
4: வணக்கம் சிவானந்தன். என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்க?
5: மனதில் உறுதி வேண்டும் என்ற பாட்டை கேட்கின்றேன்.
4: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.
5: நன்றி உங்களுக்கு. நன்றி உங்களுக்கு.
4: நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
7: நேர்களுக்கு எடுக்கொண்டிருப்பது உங்கள் திருவிலைய பாடல்கள். நேரம் 4:30 நிகழ்ச்சியோடு கலந்து கொள்கின்ற அடுத்த நேயர் யார் என்று பேசலாம்? வணக்கம். வணக்கம் சிவபாலன். நலம்
8: தானே?
7: நலமாக இருக்கணும். சொல்லுங்கள், என்ன பாடல் உங்கள் திருவா கேட்க போறீங்க?
8: மாவீரர்களுக்கும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் என்னுடைய ஆவணக்கம். விரும்பும் பாடல் மெலவிட்ட உலகத்திற்காக பலர்ந்தானே அந்த பாடல்
7: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து உண்மைக்கு
8: மிக நன்றி. வணக்கம்.
7: நன்றி. வணக்கம். ஒலிக்கிற பாடல் இளையராஜாவின் இசையிலே மனோ பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு up to $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காபரோவில் மார்க்கமெண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS Sudhakaran 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
7: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 பைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
9: உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். இந்த வழியிலே அழைப்பில் வணக்கம். வணக்கம் சிவானந்தன், சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்கள்? திரும்ப சொல்லுங்கள்.
10: ஆண்டாண்டு காலமாதான்
9: சரி ஒலிக்கிறது உங்களுக்கான பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மணிலா சுபதீந்த வெட்டிங் வருதுல்லே.
2: ஓமண்ணா அண்ணியும் வரணும்ன்றப்ப
1: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
2: வேற எங்க, அக்ஷய ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்ல இருக்கு.
3: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. விடுமுறை குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
8: SC4K Coding and Robotics. 4 வயது முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாட நெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. Grade 10 முதல் Grade 12 வரையான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாட நெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374.
0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
9: உங்கள் தெருவிலே பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
10: வணக்கம். தேவகுமார்.
9: தேவகுமார் சொல்லுங்கள், நலம் தானே?
10: நலமா இருக்கிறேன்.
9: சொல்லுங்கள், என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்க?
10: எனக்கு படையாண்ட மாவீர அந்த படத்துல இருந்து புலிக்கொடி அந்த பாடல தாங்க. கும்பல் மது மாவீரர்களுக்கும் இனப்பாட கொலை செய்யப்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் ஆகவன கத்து தெரிவித்து அந்த பாடல்
9: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
10: நன்றி. நன்றி.
9: நன்றி. வணக்கம். பாடலுக்கான இசை சாம் சியஸ், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் படையாண்ட மாவீரா.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-24

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: துறந்தபுரம்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 19°C, காற்று மணத்தியாத்திற்கு 22 km வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலவரையான பொழுது பொதுவாக 20 பாகையாக இருக்கும். மழைக்கான சாத்தியம் 60% இருக்கும் என்றே கூறப்படுகிறது. புதன்கிழமை இன்று பகல் பொழுதை பொறுத்தவரையிலே பொதுவான வெப்பநிலை 25 பாகையாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் அடைந்ததாக தென்படும். இன்று இரவின் வெப்பநிலை 14 பாகையாக இருக்கும். வியாழக்கிழமை பகல் 26 பாகையும் வெள்ளிக்கிழமை பகல் 27 பாகையும் வெப்பநிலையாக இருக்கும். வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்கள் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக காணப்படும்.
2: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்றுத் தருகிறார் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. குறைந்த வருமானமா? எப்ரைசலில் சிக்கலா? கவலையை விடுங்கள். அலையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. பிரதான வங்கிகளூடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம். 416-274-4345.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம். காற்றலை ஒலிக்கின்ற இந்த பாடலோடு நானும் இன்றைய காற்றலையிலிருந்து விடைபெறுகின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இன்னொரு புதிய நாளில் புதிய காற்றலை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பும் நன்றியும் பகிர்ந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் அருண்குமார். தொடர்ந்து நிகழ்ச்சிகளிலே ராம் பிரசன் இணைந்திருப்பார். மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நன்றி அருண்குமார். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். FM 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து காற்றலையில் நேர்கள் அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். இன்று ஆகஸ்ட் மாதம் 19 2026 புதன்கிழமை.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். முறையற்ற வகையில் பெறப்பட்ட நிதியை பயன்படுத்தி மாத்திரையில் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் பிணைத் தொகையை பறிமுதல் செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பறக்கும் ரயில் சேவையை தமிழக அரசிடம் ஒப்படைக்க தெற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரவிருந்த கனேடிய பொருட்கள் மீதான 50% புதிய வரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் குண்டுவீச்சுகளினால் இடம்பெயர்ந்த 850,000 அதிகமான லெபனான் மக்கள் மீண்டும் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகமையகம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையே கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இரண்டு நாடுகளிலும் தண்டனை பெற்ற குடிமக்கள் தமது எஞ்சிய தண்டனை காலத்தை சொந்த நாட்டில் அனுபவிக்கவும் அவர்களின் சமூக மறுவாழ்வு மற்றும் மீளிணைப்புக்கு ஆதரவளிக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவினால் இதற்கான முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1995 ஐந்தாம் இலக்க குற்றவாளிகள் இடமாற்ற சட்டத்தின் கீழ் இலங்கையில் தண்டனை விதிக்கப்பட்ட வெளிநாட்டினர் தமது சொந்த நாடுகளுக்கு சென்று தண்டனையை அனுபவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று வெளிநாடுகளில் தண்டனை பெற்ற இலங்கை குடிமக்களும் எஞ்சிய தண்டனை காலத்தை இலங்கையில் அனுபவிப்பதற்கு இந்த சட்டம் இடமளிக்கின்றது. போலந்துடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த புதிய ஒப்பந்தமானது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கைதிகள் இடமாற்றங்களை முறை சார்ந்த சட்ட கட்டமைப்பின் கீழ் கொண்டுவர உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முறையற்ற வகையில் பெறப்பட்ட நிதியை பயன்படுத்தி மாத்திரையில் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் பிணைத் தொகையை பறிமுதல் செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. காவல்துறை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு மாத்திரை பிரதான நீதிபதி சதுர திசாநாயக்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் வழக்கில் மூன்றாவது பிரதிவாதியான பசில் ராஜபக்ச நீதிமன்றம் ஏற்கத்தக்க மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்காமல் தொடர்ந்து முன்னிலையாகாமல் இருந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது பிணைக்கு பிணையாளர்களாக கையொப்பமிட்ட மூவருக்கும் அபராதம் விதித்த நீதிபதி அதனை செலுத்த தவறினால் சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டிருக்கின்றார். பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட திறந்த பிடியாணை எதிர்வரும் அக்டோபர் 27 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் முதலாவது மற்றும் இரண்டாவது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையான அதே வேளையில் அரசு தரப்பில் FCID அதிகாரிகளும் பிரதிவாதிகள் தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா உட்பட்ட சட்டத்தரணிகள் குழுவும் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் வரும் 2027 மார்ச் மாதத்துடன் நிறைவடையும் நிலையில் 2028 பிறகு இலங்கை மீண்டும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிலையில் 2028 பிறகு கடன்களை மறு செலுத்துகை செய்ய இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கின்றது. எனினும் இந்த வருட முடிவில் மத்திய வங்கி 8 பில்லியன் டாலர்கள் கையிருப்பை மட்டுமே எதிர்பார்க்கின்றது. இதன் காரணமாக மேலும் 6 பில்லியன் டாலர்களை தேட வேண்டிய நிலை ஏற்படும். எனவே அந்த 6 பில்லியன் டாலர்களை திரட்டுவதற்கான முறையான வேலை திட்டம் ஒன்றை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நியூசிலாந்து தேசத்தில் வசித்து வரும் ஜேம்ஸ் பத்மநாதன் பிரேம்குமார் தலைமையில் நியூசிலாந்து நாட்டில் இருந்து சென்ற மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரின் இலவச மருத்துவ முகாம் விடலத்தீவு புனித அடைக்கலம் மாதா தேவாலய வளாகத்தில் இடம்பெற்றது. குறித்த மருத்துவ முகாமில் நீரிழிவு நோய், தைராய்டு தொடர்பாக ஏற்படுகின்ற பிரச்சினைகள், பியூட்டோரி சுரப்பி தொடர்பான சிகிச்சை முறைகள் மற்றும் சுவாச பிரச்சனைகள், இரத்த அழுத்தம் உட்பட்ட நோய்களுக்கான மருத்துவ நடவடிக்கைகள் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் கண் பரிசோதனை செய்யப்பட்டு இலவச மூக்கு கண்ணாடி கண் நோயாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த மருத்துவ முகாமில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்யக்கோரி எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கின்றனர். இலங்கை அரசினால் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி விசைப்படகு முந்தைய ஆட்சியில் வழங்கிய நிவாரணத் தொகை போல இந்த ஆட்சியிலும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும், 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் உட்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். மேலும் எதிர்வரும் 1ஆம் தேதியில் இருந்து தங்கச்சி மடத்தில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை பறக்கும் ரயில் சேவையை தமிழக அரசிடம் ஒப்படைக்க தெற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்திருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் திட்டத்தின் சொத்துக்கள், இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளை தமிழக அரசிடம் ஒப்படைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் தனது ஒப்புதலை வழங்கியிருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. இதற்கான ஒப்பந்தத்தில் தெற்கு ரயில்வே, தமிழக அரசு மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனங்கள் கையெழுத்திட்டிருக்கின்றன. இதையடுத்து தமிழக அரசு இந்த சேவையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்காக சரியான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: இன்று முதல் அமலுக்கு வரவிருந்த கனேடிய பொருட்கள் மீதான 50% புதிய வரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். நேற்றிரவு ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப், கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இடம்பெற்று வரும் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த புதிய வரிகளை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை 2 நாடுகளுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் இன்னும் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். வரிகள் அமலுக்கு வருவதற்கு முன்னதாக 2 நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு டொனால்டு ட்ரம்ப் முதலில் August 19ஆம் தேதியை நிர்ணயிப்பதாக தெரிவித்திருந்தார். சிமெண்ட் மற்றும் ஹாக்கி மட்டைகள் உட்பட 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கனடிய பொருட்கள் மீது இந்த வரிகள் விதிக்கப்பட இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின்சார வாகன விற்பனை தொடர்பான சர்ச்சைக்குரிய கட்டாய விதியை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் அந்த கொள்கைக்கு மாற்றாக அமையவுள்ள கடுமையான உமிழ்வு தரநிலைகளை அது இன்னமும் முடிவு செய்யவில்லை. இந்த ஆண்டில் விற்பனையாகும் அனைத்து வாகனங்களிலும் 20% மின்சார வாகனங்களாக இருக்க வேண்டுமென்று 2023ஆம் ஆண்டில் அமல்படுத்தப்பட்ட கட்டாய விதியை ரத்து செய்யப்போவதாக August 15ஆம் தேதி வெளியிட்ட ஒழுங்குமுறை தாக்க பகுப்பாய்வு அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த இலக்கு 2035ஆம் ஆண்டுக்குள் 100% உயர்த்தப்படவிருந்தது. எனினும் மின்சார வாகன விற்பனைக்கான கட்டாய விதியை ரத்து செய்யும் மத்திய அரசின் இந்த முடிவு வாகனத்துறை மற்றும் பல மாகாணங்களின் அழுத்தத்தை தொடர்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் கடுமையாக இருப்பதை பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் வரும் மாதங்களில் மின்சார வாகனங்களுக்கான தேசிய மின்னேற்ற உட்கட்டமைப்பு உத்தியை அறிமுகப்படுத்தவும் வாகன தொழில்துறை மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளோடு கலந்தாலோசனைகளை மேற்கொள்ளவும் கனேடிய அரசு திட்டமிட்டிருப்பதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜூலி ட்ரப்சின் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
0: இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் குண்டுவீச்சுகளினால் இடம்பெயர்ந்த 850,000 அதிகமான லெபனான் மக்கள் மீண்டும் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இருப்பினும் அங்கு நிலவும் நெருக்கடிகள் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை எனவும் அது எச்சரித்திருக்கின்றது. தற்காலிக முகாம்களில் வசிக்கும் 22,000 பேர் உட்பட சுமார் 360,000 பேர் இன்னமும் இடம்பெயர்ந்த நிலையிலேயே உள்ளனர். ஏனையோர் உறவினர்களின் வீடுகளிலோ அல்லது நெரிசலான வாடகை குடியிருப்புகளிலோ வசித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் அறிக்கை குறிப்பிடுகின்றது. போர் நிறுத்த ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் மீண்டும் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் புதிய இடப்பெயர்வுகளை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் லெபனானில் பாதுகாப்பற்ற சூழல் தொடர்ந்து நிலவுவதோடு மக்களின் மனிதாபிமான தேவைகளும் அதிகரித்துள்ளன. நடமாட கட்டுப்பாடுகள், ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் வெடிக்காத வெடிபொருட்களின் அச்சுறுத்தல் என்பன தெற்கு லெபனான் மற்றும் பெக்கா பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பெரும் ஆபத்தாக உருவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதலின் உச்சக்கட்டத்தில் 1,000,000+ அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காசா நகருக்கு மேற்கே உள்ள துறைமுக பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் குழந்தை உட்பட குறைந்தபட்சம் 5 பேர் கொல்லப்பட்டதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. தாக்குதலின் தீவிரத்தின் காரணமாக காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்கள் சிலர் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டதாகவும் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் நகரின் அல்ஷிஃபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முறையற்ற வகையில் பெறப்பட்ட நிதியை பயன்படுத்தி மாத்தறையில் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் பிணைத்தொகையை பறிமுதல் செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சென்னை பறக்கும் ரயில் சேவையை தமிழக அரசிடம் ஒப்படைப்பதற்கு தெற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரவிருந்த கனேடிய பொருட்கள் மீதான 50% புதிய வரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் குண்டுவீச்சுகளினால் இடம்பெயர்ந்த 850,000+ அதிகமான லெபனான் மக்கள் மீண்டும் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகமையம் தெரிவித்திருக்கின்றது. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலையண்டு ஒரே பிஸி போல.
1: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம் வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: நேர்கள் தொடர்ந்து காற்றலையில் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேரம் அதிகாலை 5:21.

0: நேர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkindirgala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155.
6: அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்கார்பரோ மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்டன் ஓப் டென்டல் Airport and Queen Street East 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
0: 5:39 CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். லேசான மழை தூரல்களை தொடர்ந்து பெரும்பாகத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது வெப்பநிலை 19°C. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 12 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 26°C, குறைந்த வெப்பநிலை 17°C. நாளைய தினம் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அதிகுடிய வெப்பநிலை 23°C, குறைந்த வெப்பநிலை 15°C.
7: உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

அவன் ஒரு உறுதியான இளைஞன், நிறைய சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறி அவனுள் இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் அப்பா சாதாரணமான நெசவாளி. ஒரு சராசரி அப்பாவின் மனநிலையில் ஆணிகளை நெய்யும் தன்னுடைய தொழிலில் தன் மகனையும் சிக்க வைக்க அவர் தீர்மானித்தார். அவனும் சிக்கிக் கொண்டான். ஆனால் அவன் கைகள் ஆடைகளை நெசவு செய்த போதும் மனமோ கனவுகளை நெசவு செய்தது. என்றாவது எப்படியாவது எதையாவது சாதிக்கப் போவதாக கற்பனையாக திசை தெரியாது பேசி தெரியும் வெற்று இளைஞனாக அவன் இல்லை. அவனது எண்ணம் தெளிவாக இருந்தது. தீர்க்கமான திட்டம் தயாராக இருந்தது. கடல் மார்க்கமாக இந்தியாவை அடைய வேண்டும் என்ற கற்பனை கடலை விட பெரிதாக அவன் வசம் இருந்தது. ஆம், அவனது பூமியில் இருந்து கிழக்கு திசையில் இருக்கும் இந்தியாவுக்கு தரை மார்க்கம் தவிர கடல் மார்க்கம் கண்டுபிடிக்கும் வெறி கப்பல் கப்பலாக அவனிடம் குவிந்திருந்தது. அந்த இளைஞன்தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். உலகம் கடலுக்குள் மீனையும் முத்தையும் தேடிய போது புதிய நாட்டையே தேடும் எண்ணம் அந்த இளைஞனுக்கு இருந்தது. உதவத்தான் ஒருவரும் இல்லை, அவனோ அசுரமில்லை. பல நாட்டு அரசர்களை நாடி உதவி கேட்டும் கப்பலும் கப்பல் கப்பலாக உணவும் இதர பொருளும் கப்பலை செலுத்தும் மனிதர்களையும் கொடுக்க எந்த அரசும் துணியவில்லை. அந்த தோல்விக்கு அவனது மனமோ பணியவில்லை. 10 வருட காலம் தொடர்ந்து போராடிய பின்னர் ஸ்பெயின் நாட்டு அரசி இசபெல்லாவுக்கு கொலம்பஸ் மீது நம்பிக்கை பிறந்தது. 3 கப்பல்களையும் பயணத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் இசபெல்லா தந்து உதவினாள். அடுத்த பிரச்சனை ஆரம்பமாயிற்று. கப்பலை செலுத்த கடல் பயணம் மேற்கொள்ள தேர்ந்த மாலுமிகள் வேண்டுமே. கொலம்பஸுக்கு உதவ எந்த தேர்ந்த மாலுமியும் தயாராக இல்லை. முன்பின் தெரியாத கடல் வழி பயணத்துக்கு உயிரை பயணம் வைக்க ஒருவரும் தயாராக இல்லை. ஆனாலும் கொலம்பஸ் நம்பிக்கையை விடவில்லை. சிறை கைதிகளை, மரணத்தின் விளிம்பில் நின்ற குற்றவாளிகளை, கொள்ளைக்காரர்களை அழைத்து போக விரும்பினார். எதிர்பார்த்த மரணம் அல்லது எதிர்பாராத பயணம் என்பதில் மரணத்தை விட பயணம் பரவாயில்லை என்று முடிவு செய்த 87 தண்டனையாளர்களை உடன் அழைத்துக் கொண்டு கொலம்பஸின் கப்பல் பயணித்தது. தண்டனை பெற்றவர்களை அழைத்து போவது எத்தனை கொடிய தண்டனை! கொலம்பஸ் அசரவில்லை. காற்றையும் கடலையும் கிழித்துக் கொண்டு அவனது கனவுகளின் நினைவாக கப்பல் கரையில் இருந்து மறைந்தது. அடுத்த குழப்பம் ஆரம்பமானது. கிழக்கே இருக்கும் இந்தியாவை அடைய புறப்பட்ட பயணம் தவறாக மேற்கே நோக்கி நிகழ்ந்துவிட்டது. அந்த தவறுதான் ஒரு புதிய சரித்திரத்தை படைத்தது. வீரர்களையும் தீரர்களையும் கடவுள் கை விடுவதில்லை என்பது உண்மையாயிற்று. நம்பிக்கை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது நிரூபணமாயிற்று. மேற்கு நோக்கிய தவறான பயணம்தான் அமெரிக்காவை கண்டுபிடிக்க காரணமாயிற்று. ஏழை நெசவாளியின் கனவு அமெரிக்கா அவன் வசம் பட்டது. அடடா, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த மாதிரி இனி கண்டுபிடிக்க பூமியில் என்ன இருக்கிறது? 5 கண்டங்களையும் அதன் உள் உறங்கும் எண்ணெய், நிலக்கரி, வைரம் உட்பட அனைத்தையும் அமெரிக்காவின் சேட்டலைட்டுகள் கண்டுபிடித்துவிட்ட பிறகு நாங்கள் கண்டுபிடிக்க இனி என்ன இருக்கிறது என்று யோசிக்கிறீர்களா? கொலம்பஸை போல நீங்கள் அமெரிக்காவை கண்டுபிடியுங்கள் என்று சொல்வது நோக்கமல்ல. உங்களுக்குள்ளே இருக்கின்ற கொலம்பஸ் இருக்கிறாரே, அவரை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறி உங்களுக்குள் ஒளிந்திருக்கும், மறைந்திருக்கும். அந்த கொலம்பஸை நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும். இனி கொலம்பஸ் மாதிரி அமெரிக்காவை கண்டுபிடிக்க வேண்டாம், கொலம்பஸை கண்டுபிடியுங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 416-9999.

0: இன்று ஆகஸ்ட் மாதம் 19th 2026 புதன்கிழமை. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் சிஎம்ஆர் டிவிஐ நேயர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம்.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: காசு வேணும்னு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடகு மாடம்.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. தொடர்ந்து காற்றலையில் கேட்க இருப்பது புத்தம் புது காலை. நேரம் காலை 6:01.

0: இன்று ஆகஸ்ட் மாதம் 19 2026 புதன்கிழமை காலை ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மறந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது முதல் 9 CMR காற்றலையில் நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள மற்றும் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய 25 பேரின் சொத்துக்கள் குறித்து பரந்தளவிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பொருளாதாரம் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்து இருகட்ட போர்கள் நிறைவடைந்த நிலையில் 2028 இலக்காக கொண்டு மீண்டும் ஒரு பொருளாதார போர் வர இருப்பதாகவும் அதிலிருந்து தப்பிக்க தவறினால் இலங்கைக்கு பெரிய ஆபத்து காத்திருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் முகாம் நிறுவப்படுவதாக பகிரப்பட்ட விடயங்கள் முற்றிலும் பொய்யானவை என்றும் அவ்வாறான வதந்திகளை பரப்பியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நளிந்த ஜேதிசத் உறுதியளித்திருக்கின்றார். வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட்ஜெட் ஏர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான தனது நேரடி விமான சேவையை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இதற்கான முதலாவது விமானம் நேற்று பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் ஹட்டன் நேஷனல் வங்கி ஆகியன இணைந்து உலக உணவு தினம் 2026 இளையோர்களுக்கான புதுமை படைப்பாற்றல் சவால் என்ற தேசிய போட்டியை இலங்கையில் அறிமுகப்படுத்தியுள்ளன. திருத்தப்பட்ட மேகதாது அணை திட்ட அறிக்கையை மத்திய நீர் ஆணையகத்திடம் கர்நாடக அரசு சமர்ப்பித்துள்ளது. தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்றிரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு பயணம் மேற்கொள்கின்றார். ஆவின்பால் கொள்முதல் விலையை 38 ரூபாயில் இருந்து 41 ரூபாயாக உயர்த்தி 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவித்திருக்கின்றார். ஒட்டவாவில் 9 குழந்தைகளின் திடீர் மரணங்கள் தொடர்பான விசாரணையில் கண்ணியக்குறைவான நடத்தையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒட்டவா காவல்துறை அதிகாரி ஹெலன் கிரஸ் காவல்துறை தீர்ப்பாயத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 2 பதவி நீக்கம் செய்யப்படுகின்றார். பிராங்க்ஸ் டொனாக்கின் பாலியல் வன்கொடுமை குற்றத் தீர்ப்பில் கடந்த மாத தீர்ப்புக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பு மேன்முறையீடு செய்திருக்கின்றது. அல்பர்டாவில் உள்ள ஆல்ஸ் என்ற சிறிய நகரத்தில் முன்மொழியப்பட்ட பெரிய செயற்கை நுண்ணறிவு தரவு மைய வளாகத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்காக இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான ஸ்னாப் ரியல் எஸ்டேட் கார்ப்பரேஷனின் விண்ணப்பத்தை அல்பர்டா பயன்பாட்டு ஆணையகம் நிராகரித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஈரானுடனான அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் நிறுத்தி வைப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இந்திய வம்சாவளியும் கல்வியாளரும் முன்னாள் உயர்நிலை பள்ளி முதல்வருமான பியா தாண்டியா புளோரிடாவின் 22 தொகுதிக்கான ஜனநாயக கட்சியின் முதன்மை தேர்தலில் வெற்றி பெற்று நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார். இந்தியாவில் நடைமுறையில் உள்ளதைப் போன்று அமெரிக்காவிலும் வாக்காளர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போரில் நேரடி ராணுவ ஈடுபாட்டை குறைப்பதற்கான உந்துதலையும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோமூஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்தும் முயற்சிகளையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இணைத்துள்ளார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: நேரம் காலை 6:05 CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோ பெரும்பாகத்தின் சில பகுதிகளில் லேசான மழை தூறல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது வெப்பநிலை 18°C. வடமேற்கு திசை நோக்கி காற்று 11 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 26°C, குறைந்த வெப்பநிலை 17°C.

0: நேரம் காலை 6:10 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது காலை நேர ஒலிபரப்பு. 19 காலை தற்போதைய சாலை நிலவர தகவல்களை அறிந்து கொள்ளிருக்கின்றோம்.
1: Good morning and happy Wednesday. As you're just heading out, it's already a busy go out there, but this is strictly due to road work. If you're out on the 401 eastbound, you'll find some delays through the Hurontario Ontario area, and southbound Hurontario Ontario ramp to the west 401 is closed due to construction. East 401 not spotting anything major through the Scarborough area, but westbound starting to fill through Kennedy. The DVP so far so good, and so far so good on the Gardner as well. If you're on the Allen Road, expect heavy volume just approaching Eglinton southbound. Plan your winter getaway with Porter Air Lines this year and enjoy nonstop flights from Pearson to Mexico, the Caribbean, and Costa Rica. Book at flyporter.com and actually enjoy economy. With the latest traffic, I'm Samantha Diaz.
2: Vanakkam, this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம். 416-903-9999.
5: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட எ ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: கர்ணா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது அந்த பாடல்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
4: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். 6:22 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேடுகொண்டுகின்றீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்தின் சில பகுதிகளில் லேசான மழையை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது வெப்பநிலை 18°C, காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 11 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 26°C, குறைந்த வெப்பநிலை 17°C.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புத்தம்புது காலை 6:26. 7 மணிக்கு நீங்கள் இலங்கை இந்திய செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றதை தெரியுதான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி எப்படி ஆய் பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.
2: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3. CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம், ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
3: வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள மற்றும் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய 25 பேரின் சொத்துக்கள் குறித்து பரந்தளவிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பொருளாதாரம் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்து இருகட்ட போர்கள் நிறைவடைந்த நிலையில் 2028 ஆண்டை இலக்காக கொண்டு மீண்டும் ஒரு பொருளாதார போர் வர இருப்பதாகவும், அதிலிருந்து தப்பிக்க தவறினால் இலங்கைக்கு பெரிய ஆபத்து காத்திருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் முகாம் நிறுவப்படுவதாக பகிரப்பட்ட விடயங்கள் முற்றிலும் பொய்யானவை என்றும், அவ்வாறான வதந்திகளை பரப்பியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜேதிசத் உறுதியளித்திருக்கின்றார். வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட்ஜெட் ஏர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான தனது நேரடி விமான சேவையை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இதற்கான முதலாவது விமானம் நேற்று பண்டார்நாய்க்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் ஹட்டன் நேஷனல் வங்கி ஆகியன இணைந்து உலக உணவு தினம் 2026 இளையோர்களுக்கான புதுமை படைப்பாற்றல் சவால் என்ற தேசிய போட்டியை இலங்கையில் அறிமுகப்படுத்தியுள்ளன. திருத்தப்பட்ட மேகதாது அணை திட்ட அறிக்கையை மத்திய நீர் ஆணையகத்திடம் கர்நாடக அரசு சமர்ப்பித்துள்ளது. தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்றிரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு பயணம் மேற்கொள்கின்றார். ஆவின்பால் கொள்முதல் விலையை 38 ரூபாவில் இருந்து 41 ரூபாவாக உயர்த்தி 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவித்திருக்கின்றார். ஒட்டோவாவில் 9 குழந்தைகளின் திடீர் மரணங்கள் தொடர்பான விசாரணையில் கண்ணியக்குறைவான நடத்தையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒட்டோவா காவல்துறை அதிகாரி ஹெலன் கிரஸ் காவல்துறை தீர்ப்பாயத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பதவி நீக்கம் செய்யப்படுகின்றார். பிராங்க் ஸ்டோனாக்கின் பாலியல் வன்கொடுமை குற்றத் தீர்ப்பில் கடந்த மாத தீர்ப்புக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பு மேன்முறையீடு செய்திருக்கின்றது. அல்பர்டாவில் உள்ள ஆல்ஸ் என்ற சிறிய நகரத்தில் முன்மொழியப்பட்ட பெரிய செயற்கை நுண்ணறிவு தரவு மைய வளாகத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்காக இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான ஸ்னாப் ரியல் எஸ்டேட் கார்ப்பரேஷனின் விண்ணப்பத்தை அல்பர்டா பயன்பாட்டு ஆணையகம் நிராகரித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஈரானுடனான அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் நிறுத்தி வைப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இந்திய வம்சாவளியும் கல்வியாளரும் முன்னாள் உயர்நிலை பள்ளி முதல்வருமான பியா தாண்டியா புளோரிடாவின் 22வது தொகுதிக்கான ஜனநாயக கட்சியின் முதன்மை தேர்தலில் வெற்றி பெற்று நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார். இந்தியாவில் நடைமுறையில் உள்ளதைப் போன்று அமெரிக்காவிலும் வாக்காளர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போரில் நேரடி ராணுவ ஈடுபாட்டை குறைப்பதற்கான உந்துதலையும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோமூஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்தும் முயற்சிகளையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இணைத்துள்ளார்.
2: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம், ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
5: வொர்க்கிங் ஃபார் யூ.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புத்தம்புது காலை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவுக்கு இன்றைய தினத்திலிருந்து அமல்படுத்த இருந்த 50% வரியை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். கனடா மீது விதிக்கப்பட இருந்த 50% புதிய வரியை 3 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கனடாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை எட்டியிருப்பதாகவும் இறுதி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டதும் அது உறுதி செய்யப்படும் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் மாக்கானியும் 2 நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். இருப்பினும் இன்னும் முக்கியமான பணிகள் முடிக்கப்பட வேண்டி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் கீஸ்டோன் எக்ஸல் எண்ணெய் குழாய் திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய வழிவகை பிறந்திருக்கிறது என்ற தகவலையும் டிரம்ப் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த திட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் அனுமதி வழங்காமல் இருந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இதிலும் மாற்றங்கள் வந்திருக்கக்கூடும் என்ற தகவல் வெளிவருகிறது. புதிய 50% வரி அமுல்படுத்தப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு டிரம்ப்பும் காணியும் தொலைபேசியில் பேசியமை குறிப்பிடத்தக்கது. இதனுடைய அங்கமாகத்தான் இப்பொழுது இந்த 3 நாள் வரி ஒத்திவைப்பு இடம்பெற்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. மேலதிக தகவல்கள் இன்னும் சில மணி நேரங்களுக்குள் வெளியிடப்படலாம் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3
1: அச்சுவேலி மக்களொன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மார்னிங் சைட் பார்க் லாட் 2 நடைபெறும். 416-543-5068 கரம்பொன் கிழக்கு மக்களொன்றிய கனடாக்களியின் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் இலக்கம் 11:20 லெஸ்லி ஸ்ட்ரீட்டில் உள்ள சனிப்ரூக் பார்க் பிக்னிக் ஏரியாவில் நடைபெறும். 905-286-9026 கோப்பாய் அபிவிருத்தி சங்கத்தின் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில் உள்ள மார்னிங் சைட் பார்க் ஏரியா 2 நடைபெறும். 647-680-8408 கனடா வட்டக்கச்சி மக்களொன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இலக்கம் 2 ரொசல் ரோடில் அமைந்திருக்கின்ற ஆடம்ஸ் பார்க் பிக்னிக் சைட் 3 நடைபெறும். 416-509-1683
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.
2: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543 வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
4: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5% இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று உலக புகைப்பட தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 தேதி இந்த உலக புகைப்பட தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாடு வரலாற்றை நினைவு கூற வேண்டும். 1839 ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் டெகோரி உருவாக்கிய டெகோரி டைப் என்ற புகைப்பட முறைக்கான உரிமையை பிரெஞ்சு அரசு 1839 ஆண்டு ஆகஸ்ட் 19 தேதி உலகுக்கு அறிவித்திருந்தது. இதன் நினைவாகவே இந்த ஆகஸ்ட் 19 உலக புகைப்பட தினமாக கொண்டாடப்படுகின்றது. அன்று தொடங்கிய இந்த புகைப்பட பயணம் இன்று ஸ்மார்ட் போன் கேமரா வரை உலகில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. ஒரு புகைப்படம் என்பது ஒரு படமாக மட்டுமல்லாமல் அது ஒரு தருணத்தின் நினைவாகவும் இருக்கின்றது. அத்தோடு உணர்வின் பதிவாக கூட சில நேரங்களில் இருக்கின்றது. இதே நேரத்தில் ஒரு வரலாற்றினுடைய சாட்சியாகவும் இந்த புகைப்படம் மாறிய தருணங்கள் இருக்கின்றன. நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த ஒரு புகைப்படத்தை இன்று பார்க்கின்ற பொழுது அந்த புகைப்படத்தில் இருக்கும் மனிதர்களையும் இடங்களையும் மட்டுமல்ல அந்த காலத்தையே மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இதற்கு அடித்தளமாக இருப்பது இந்த புகைப்படம். இந்த உலக புகைப்பட தினத்தில் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற புகைப்பட கலைஞர்களுக்கும் புகைப்பட ஆர்வலர்களுக்கும் இனிய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். ஒரு புகைப்படம் என்பது 1000 வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நினைவு பொக்கிஷம். சில புகைப்படங்கள் ஒரு தலைமுறையின் கதையையே சொல்லக்கூடியவையாகவும் இருக்கின்றன. இன்றைய நாளில் உங்கள் மனதுக்கு மிகவும் நெருக்கமான புகைப்படம் எது என்பதனை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதை மனதில் நினைத்துக் கொண்டு இந்த பாடலையும் கேட்போம்.

0: லேசான மலைத்தூரர்களை டொரண்டோ பெரும்பாகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போதைய சாலை நிலவர தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: Good morning. It's a collision enclosure free drive as you're heading out, not spotting any major issues through the GTA, but you will encounter slowdowns eastbound on the 401 from Pearson to the 400 and westbound from the 404 to Young. Picks up slows again from the Allen Road towards the 409, south 400 filling in Finch to the 401 and south DVP busy now 401 to Eglinton. XYZ Storage is back to school ready. Save up to 80% off your first 3 months. Make room for dorm gear, textbooks and more. Book today at xyzstorage.ca. With the latest traffic, I'm Samantha Diaz.
2: அலைகளின்

0: தூர்தர்ஷன் 3 www.cmr.fm துள்ளும் தமிழ்.
1: CMR தமிழ் FM. இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
2: புதிய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாத்தல் சட்டமூல வரைவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. தற்போதைய 1979 ஆண்டின் 48 இலக்கு பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதன் தேவை கருதி இது தொடர்பான ஆரம்ப வரைவொன்றை தயாரிப்பதற்காக தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. குறித்த தொழில்நுட்ப நிபுணர் குழுவினரால் தயாரிக்கப்பட்ட ஆரம்ப வரைவின் அடிப்படையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலம் என்ற பெயரில் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்காக முன்னதாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் கொள்கை ரீதியிலான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதற்கமைய சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்ட சட்டமூல வரைவுக்கு

0: சட்டமா அதிபரின் ஆலோசனையும் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. குறித்த சட்டமூல வரைவை அரசாங்கத்தின் வர்த்தமானியில் வெளியிட்டு அதனை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அங்கீகரித்திற்காக சமர்ப்பிப்பதற்காக நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் திட்டத்திற்கான ஒப்பந்தங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இலங்கை அரசாங்கமும் கையொப்பமிட்டிருக்கின்றன. கொழும்பில் உள்ள திரைசேரியில் நடைபெற்ற நிகழ்வில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெருமாவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சார்பில் அதன் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஷனா கவுலினும் கடன் ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டிருக்கின்றனர். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற தகவலின்படி டிட்வா சூறாவளிக்கு பிந்திய புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார ஆதரவு திட்டம் 2026 முதல் 2030 வரையிலான காலப்பகுதியில் செயல்படுத்தப்படவுள்ளது. இந்த திட்டம் சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை மீள கட்டி எழுப்புதல், மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுதல் மற்றும் எதிர்கால காலநிலை பேரிடர்களுக்கு எதிரான மீள்திறனை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழ் சூறாவளியினால் சேதமடைந்த வீதிகளை புனரமைத்தல், நீர்ப்பாசன அமைப்புகளை மீட்டெடுத்தல், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விவசாய வாழ்வாதார உதவிகளை வழங்குதல் மற்றும் வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான மானிய உதவிகளை வழங்குதல் ஆகிய பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முதன்மை அமைப்பாக செயற்பட உள்ளதுடன் இதன் பணிகள் 3 பிரதான பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டு முன்னெடுக்கப்படுகின்றன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுப் பணிகளில் இதுவரை 565 எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைவாகவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜேதிச, திங்கட்கிழமை மட்டும் மேலும் 8 எண்புக்கூடுகளும் ஒரு எண்பு துண்டும் மீட்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். கண்டெடுக்கப்படும் அனைத்து சான்றுகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அகழ்வு பகுதியிலிருந்து வெளிவந்திருக்கின்ற படங்களில் உடைகள் எதுவுமின்றி மனிதர்கள் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படுவதாக ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். அத்துடன் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ள மேலும் பல இடங்களை அடையாளம் காட்ட முடியும் என்றும், தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் வானவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்சவிடம் இருந்து ஏன் இதுவரை தகவல்கள் பெறப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், செம்மணி விவகாரத்தில் உண்மைகள் முழுமையாக வெளிவர வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும், நீதிமன்ற கட்டளைகளுக்கு அமைவாக சாட்சிகள் அழைக்கப்பட்டு விசாரணைகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். கனடா எல்லை பாதுகாப்பு முகமையின் இணைப்பு அதிகாரி திருமதி கசூமி குபோ மற்றும் செயற்பாட்டு இணைப்பு உதவியாளர் திருமதி நதிகா சமரக்கொடி ஆகியோர் அடங்கிய தூதுக்குழுவினர் நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்த குமார அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. இதன்போது அண்மை காலங்களில் கனடாவுக்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத புலம்பெயர்களினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும், அவற்றை எதிர்காலத்தில் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் மாவட்ட அரசாங்க அதிபரினால் விளக்கமளிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பாதுகாப்பானதும் சட்டபூர்வமானதுமான புலம்பெயர்வின் அவசியம் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டிருப்பதோடு, புலம்பெயர்வு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகளை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் மற்றும் மாவட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் இளங்கீரன் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். தொகுதி சார்ந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். தொடர்ந்து நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று பேசிய முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு சாரதி, எரிபொருள், வாகன பராமரிப்பு உட்பட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ₹75,000 வாகனப்படியாகவும், அலுவலகப் பணிகளில் உதவி செய்ய ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ₹25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அறிவிப்பு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சே ஆகியோர் RSS அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தனர் என சாவக்கரின் பேரன் சத்தியகி சாவக்கர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். லண்டனில் ராகுல் காந்தி பேசிய கருத்துக்கள் வி.டி. சாவக்கரை அவமதிக்கும் வகையில் உள்ளதாக சத்தியகி சாவக்கர் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இந்த தகவல் வெளியாகியிருக்கின்றது. திங்கட்கிழமை நடைபெற்ற குறுக்கு விசாரணையின் போது ராகுல்காந்தியின் வழக்கறிஞர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சத்யகி, தனது தாத்தாவான கோபால் கோட்சே மற்றும் நாதுராம் கோட்சே ஆகியோர் RSS மற்றும் இந்து மகாசபைகளில் தீவிர தொண்டர்களாக செயல்பட்டமை உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார். இது தொடர்பாக மகாராஷ்டிரா காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சச்சின் சாவத் கூறுகையில், காந்தி படுகொலைக்கு பிறகு கோட்சேவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றே RSS கூறி வந்ததாகவும், தற்பொழுது சாவர்கரின் பேரர் கூறியிருக்கிற தகவல்களால் மக்களிடம் RSS பொய் கூறியதா என்ற கேள்வி எழுந்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கு அந்த அமைப்பு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். சிவகாசியில் பட்டாசு ஆலையில் உரிமம் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் மத்திய தமிழக அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. விதிகளை மீறியதாக கூறி சிவகாசியில் பல பட்டாசு ஆலைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். இந்நிலையில் பட்டாசு ஆலைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக பண்டிகை நேரம் என்பதனால் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். August 22-23 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கும் அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அழையுங்கள். கஜன் கனக விநாயகம், 416-274-4345, 416-274-4345.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 4164899 2000
1: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 7:20 தற்போதைய சாலை நிலவரம் பற்றிய விவரங்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம்.
3: It remains to be a pretty busy go out there. If you're just heading out the door, definitely expect some delays eastbound on the 401, filling in anywhere from approaching the airport to the 400. And westbound, we don't have any problems through Scarborough, but it's still quite busy as you're making your way out over towards the 400 from about Yonge off and on. You'll also find delays as you're making your way onto the DVP in both directions, 401 to Eglinton. East Gardner filling in now through South Kingsway, and the 410 backed up Sandalwood southbound towards Queen. Absolute Comedy is Toronto's best comedy club, featuring hilarious live stand-up comedy every Tuesday to Sunday night on Yonge, just north of Eglinton. Check out absolutecomedy.ca. That's absolutecomedy.ca. With the latest traffic, I'm Samantha Diaz.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். 647-887-9358 647-887-9358 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் காலை நேர ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி லெண்டரில் மோர்கேஜை வைத்திருந்தால் அதனை வங்கிக்கு மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதனை சாத்தியமாக்கி தருகின்றார் மிதுன் குலேந்திரநாதன். முதல் முறையாக உங்கள் சொந்த வீட்டை வாங்க நினைக்கின்றீர்களா? 20% டவுன் பேமெண்ட் இல்லை என்று கவலை வேண்டாம். அரசாங்க விதிமுறைகளுக்கு உட்பட்ட சிறப்பு மோர்கேஜ் புரோக்ராம்ஸ் மூலமாக தகுதியான ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு 5% டவுன் பேமெண்டோடே வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக உங்கள் தகுதி நிலை மற்றும் வீட்டினுடைய விலையை பொறுத்து $35,000 வரையில் டவுன் பேமெண்ட் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி இருக்க நீங்கள் தொடர்ந்தும் வாடகை வீடில் இருக்க வேண்டும். உங்களுடைய மோர்கேஜ் ஆப்ஷன்ஸ் என்ன, எவ்வளவு டவுன் பேமெண்ட் தேவைப்படும், நீங்கள் தகுதி பெறுகின்றீர்களா, இதற்கு சரியான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு CIBC மோர்கேஜ் அட்வைசர் மிதுனை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மிதுன் குலேந்திரநாதன் 416-451 6071-416-451-6701-7171. இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம் என்று காத்திருக்காமல் உங்கள் சொந்த வீட்டு கனவை நனவாக்குவதற்கான முதல் படியை இன்றே எடுத்து வையுங்கள். உங்களுக்கு அருகில் உள்ள சிஐபிசி பிரான்ச்சுக்கு சென்றும் மிதுனை நீங்கள் சந்திக்கலாம். கால் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குரேந்திரநாதன் 416-451-6071-416-451-7171 மிதுன் குலேந்திரநாதன். புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கில் பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற நிலையில் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகள் தொடர்பான முக்கிய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ஈரானுடன் தற்பொழுது எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும், புதிய பேச்சுவார்த்தைக்கு எந்த திட்டமும் இல்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகை தொடர்ந்து முழுமையான நிலையில் இருப்பதாகவும், ஹோமோஸ் நீர்நிலையில் இருந்த கண்ணிவடிகளை அகற்ற நடவடிக்கை எடுத்ததாகவும் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இதற்கு மாறாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் அமெரிக்கா தனது அழுத்த நடவடிக்கைகளில் தோல்வியடைந்திருப்பதாகவும், தற்பொழுது ஈரானின் நிபந்தனைகளின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமெரிக்கா கெஞ்சுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பதட்டமும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் கடற்வழி போக்குவரத்தை குறிவைத்து 2 பால்ஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக ஐக்கிய அரபு எமிரகம் தெரிவித்திருக்கின்றது. அதனுடைய பாதுகாப்புத்துறை இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அதில் ஒரு ஏவுகணை யுஏஇயின் கடல் எல்லைக்குள் வீழ்ந்திருப்பதாகவும், மற்றொரு ஏவுகணை எல்லைக்கு வெளியே கடலில் வீழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அவர்கள் யுஏஇ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஷேக் தஹனூன் பின் சயீத் அல் நஹ்மானுடன் தொலைபேசியில் பேசியிருப்பதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் காசாவிலும் தாக்குதல்கள் தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது. காசா நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட குறைந்தது 7 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹமாஸ் அமைப்பின் தளபதிகளை குறிவைத்துத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. மொத்தத்தில் மத்திய கிழக்கில் ஒருபுறம் அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சு வார்த்தை தொடர்பான முரண்பட்ட கருத்துக்கள் வெளியாகி வருகின்ற நிலையில், மறுபுறம் காசா மற்றும் வளைகுடா பிராந்தியத்திலும் பதட்டம் தொடர்ந்து நீடித்து வருவதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் என்பது உலக பொருளாதாரத்திலும் தாக்கத்தை செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள மற்றும் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய 25 பேரின் சொத்துக்கள் குறித்து பரந்தளவிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பொருளாதாரம் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்து இருகட்ட போர்கள் நிறைவடைந்த நிலையில் 2028 ஆண்டை இலக்காக கொண்டு மீண்டும் ஒரு பொருளாதார போர் வர இருப்பதாகவும் அதிலிருந்து தப்பிக்க தவறினால் இலங்கைக்கு பெரிய ஆபத்து காத்திருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். கிளிநொச்சியில் விடுதலைப் புலிகளின் முகாம் நிறுவப்படுவதாக பகிரப்பட்ட விடயங்கள் முற்றிலும் பொய்யானவை என்றும் அவ்வாறான வதந்திகளை பரப்பியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜேதிசத் உறுதியளித்திருக்கின்றார். வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட்ஜெட் ஏர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான தனது நேரடி விமான சேவையை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இதற்கான முதலாவது விமானம் நேற்று பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் ஹட்டன் நேஷனல் வங்கி ஆகியன இணைந்து உலக உணவு தினம் 2026 இளையோர்களுக்கான புதுமை படைப்பாற்றல் சவால் என்ற தேசிய போட்டியை இலங்கையில் அறிமுகப்படுத்தியுள்ளன. திருத்தப்பட்ட மேகதாது அணை திட்ட அறிக்கையை மத்திய நீர் ஆணையகத்திடம் கர்நாடக அரசு சமர்ப்பித்துள்ளது. தென்மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்றிரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு பயணம் மேற்கொள்கின்றார். ஆவின்பால் கொள்முதல் விலையை 38 ரூபாவில் இருந்து 41 ரூபாவாக உயர்த்தி 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவித்திருக்கின்றார். ஒட்டவாவில் 9 குழந்தைகளின் திடீர் மரணங்கள் தொடர்பான விசாரணையில் கண்ணியக்குறைவான நடத்தையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒட்டவா காவல்துறை அதிகாரி ஹெலன் கிரஸ் காவல்துறை தீர்ப்பாயத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பதவி நீக்கம் செய்யப்படுகின்றார். பிராங்க் ஸ்டோனாக்கின் பாலியல் வன்கொடுமை குற்ற தீர்ப்பில் கடந்த மாத தீர்ப்புக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பு மேன்முறையீடு செய்திருக்கின்றது. அல்பர்டாவில் உள்ள ஆல்ஸ் என்ற சிறிய நகரத்தில் முன்மொழியப்பட்ட பெரிய செயற்கை நுண்ணறிவு தரவு மைய வளாகத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்காக இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான ஸ்னாப் ரியல் எஸ்டேட் கார்ப்பரேஷனின் விண்ணப்பத்தை அல்பர்டா பயன்பாட்டு ஆணையகம் நிராகரித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஈரானுடனான அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் நிறுத்தி வைப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இந்திய வம்சாவளியும் கல்வியாளரும் முன்னாள் உயர்நிலை பள்ளி முதல்வருமான பியா தாண்டியா புளோரிடாவின் 22வது தொகுதிக்கான ஜனநாயக கட்சியின் முதன்மை தேர்தலில் வெற்றி பெற்று நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார். இந்தியாவில் நடைமுறையில் உள்ளதைப் போன்று அமெரிக்காவிலும் வாக்காளர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போரில் நேரடி ராணுவ ஈடுபாட்டை குறைப்பதற்கான உந்துதலையும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோமூஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்தும் முயற்சிகளையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இணைத்துள்ளார்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
0: நேரம் காலை 7:35.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: SC4K கோடிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ். 4 வயது முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹைஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
3: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஆகஸ்ட் மாதம் 22-23 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒலிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் 1,000,000 வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
4: கொலம்பிய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 312 அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 10 இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. ரெக்டர் அளவுகோலில் 7.4 பதிவான நிலநடுக்கத்தின் காரணமாக பல முக்கிய நகரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் 30,000-க்கும் அதிகமான வீடுகள் இடிந்து தரமட்டமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரையில் 312 பேர் பலியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தில் காணாமல் போன 290 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
5: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 வருட கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெருமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவின் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அணையுங்கள். PS சுதாகரன், 416-292-0033, 416-292-0033.
6: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரோ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
7: சேமா தலவசம் புத்தம் புதி காலை
4: 7:45 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
8: ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே, அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிஞ்சு அமுசவன்.

0: Monica. You're listening to CMR.
1: அசத்தும் நிகழ்ச்சிகளோடு அதிர வைக்கும் அலைவரிசை ஏழு மணி 50 நிமிடம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 காலை நேர உற்சாகம் புத்தம்பது காலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 18 °C, சில பகுதிகளில் லேசான மழை பெய்திருந்தது, தற்பொழுது மழை ஓய்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 26 °C, குறைந்த வெப்பநிலை 17 °C. இன்னும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் சில இடங்களில் 60% காணப்படுகின்றன. அதே நேரத்தில் நாளைய தினம் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 23 °C, குறைந்த வெப்பநிலை 15 °C.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: உங்களுக்கு எதிர்பாராத விதமாக பண தேவை ஏற்பட்டிருக்கின்றதா? நிதி செலவுகளுக்கு பணம் தேவையாக இருக்கின்றதா? உங்கள் அவசர நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய நம்பிக்கைக்குரிய நிறுவனமான அம்மா நகை மாடத்தை நாடுங்கள். உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கின்றது. வர்த்தகத்துறையில் தனது 34 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு அம்மா நகை மாடம் தற்பொழுது சிறப்பு சலுகைகளை வழங்குகின்றது. குறைந்த வட்டியில் உங்கள் தங்கத்திற்கு அதிகபட்ச மதிப்பீட்டோடு உங்களுக்கு தேவையான தொகையை வெறும் 5 நிமிடங்களில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் உங்கள் பழைய நகைகளையும் சிறந்த விலையில் இவர்களிடமே விற்பனை செய்யலாம். அம்மா போல அம்மா நகை மாடம், 416-994-3861, 416-994-3861, அம்மா நகை மாடம்.
3: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. எமது சமூகத்திற்காக Funeral and Cremation Center, Lotus, 401 அருகில், Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: காசு வேணும்
6: அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
7: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்
6: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை www.cmr.fm என்ற இணையதள முகவரியில் நீங்கள் கேட்கலாம். அத்தோடு நமது ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து வைத்துக் கொண்டால் உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கக்கூடியதாக இருக்கும். அத்தோடு தினந்தோறும் நமது யூடியூப் தளத்தின் ஊடாகவும் காணொலி தொகுப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அவற்றையும் நீங்கள் பார்வையிடுவதற்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். டிவிஐ HD அல்லது CMR Tamil என்று நீங்கள் சர்ச் செய்கின்ற பொழுது எமது யூடியூப் பக்கத்தை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஷன் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. காரணம், அப்பொழுதுதான் நாங்கள் பதிவேற்றம் செய்கின்ற அத்தனை காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிடக்கூடியதாக இருக்கும்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன்று மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: சமலாண்டுக்கு அருகில் ஏற்பட்ட பால் ரேஞ்ச் காட்டுத்தீக்கு பெரும்பாலான வெளியேற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் தீ இன்னமும் தீவிரமாக எரிந்து கொண்டிருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய காட்டுத்தீ சேவை தெரிவித்துள்ளது. கடந்த இரவில் தீயின் தீவிரம் அதிகரித்ததாகவும் அதன் விளைவாக வடமேற்கு பகுதியில் பல இடங்களில் தீப்பொறிகள் ஏற்பட்டு அவை மீட்புக் குழுவினரால் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் பிரிட்டிஷ் கொலம்பிய காட்டுத்தீ சேவை பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். வெள்ளிக்கிழமை குளிர்கால அலை இந்த பகுதி வழியாக நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் அது வலுவான காற்றை கொண்டு வந்து தீயின் தீவிரத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வெளியான தகவலின்படி 3000 மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் வெளியேற்ற பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இருப்பினும் அவர்கள் தொடர்ந்தும் வெளியேற்ற எச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பகல் நேரங்களில் கடுமையாக கடிக்கக்கூடிய தன்மை கொண்ட டைகர் மொஸ்கிட்டோ நயாகரா பிராந்தியத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. நயாகரா பிராந்திய பொதுச் சுகாதாரத்துறை ஆசிய புலி நுழம்பு என்று பேச்சு வழக்கில் அழைக்கின்ற ஏடிஸ் ஆல்போடிக்ஸ் நுழம்பு ஒன்றை அடையாளம் கண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றது. உள்ளூர் சுகாதார பிரிவு ஒன்டாரியோவின் லிங்கன் நகரில் இந்த நுழம்பை கண்டறிந்து இந்த நுழம்புகளால் எந்த வைரஸ் தொற்றும் இல்லை என்பது பரிசோதனைகளில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. எனினும் பரிசோதனையில் தொற்று இல்லை என்றாலும் இந்த இன நுழம்பு வெஸ்ட்நைல், டெங்கு, சிக்குங்குனி

0: யா மற்றும் ஜீகா வைரஸ் போன்ற நோய்களை பரப்பும் திறன் கொண்டது என்று நைக்ரா பிராந்திய பொதுச் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நுழம்பு முதலில் தென்கிழக்கு ஆசியாவைச் சேர்ந்தது என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளாக இது ஒன்டாரியோவின் வின்ஸ் நகரில் கண்டறியப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் உள்ள மற்ற நுழம்புகளைப் போலல்லாமல் இந்த நுழம்பு வகைகள் பகல் நேரங்களில் கடுமையாக கடிக்கும் தன்மை கொண்டவை என்றும், எனவே மக்கள் வெளியில் இருக்கும் போதெல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்வது முக்கியம் என்றும் சுகாதாரத்துறையின் இணை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஹமீதா மெகானி தெரிவித்திருக்கின்றார். செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்கள் குறித்து குடியிருப்பாளர்களின் கருத்துக்களை கேட்பதற்காக அல்பர்ட்டா அரசாங்கம் இரவு லெகோம்ப் என்ற மைய நகரில் சந்திப்பை நடத்த இருக்கின்றது. நீர் பயன்பாடு, மாசுபாடு மற்றும் மின்சார கட்டணங்களில் ஏற்படக்கூடிய தாக்கம் போன்ற பிரச்சினைகள் குறித்து கவலைப்படும் சிலரிடமிருந்து இந்த தரவு மையங்களின் வளர்ச்சிக்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவு துறையின் இந்த வளர்ச்சி உரிமத்தொகை மற்றும் வரிகள் மூலம் மில்லியன் கணக்கில் வருவாயை ஈட்டிக் கொடுக்கக்கூடியது என்றும், குறைந்த அளவு நீரையே பயன்படுத்தும் என்றும், மின்சார பரிமாற்ற செலவுகளை குறைக்கும் என்றும் முதலமைச்சர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். மேலும் பல மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. அடுத்த கூட்டம் வருகின்ற நடைபெறவுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த ஆண்டின் இறுதிக்குள் வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டொனால்டு டிரம்ப் இந்த நவம்பரில் தான் மேற்கொள்ளவிருக்கும் அடுத்த ஆசிய பயணத்தின் போது சந்திப்பை ஏற்பாடு செய்யுமாறு தனது உதவியாளர்களை வலியுறுத்தி வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. வெள்ளை மாளிகை இந்த செய்தியை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் இரண்டு தலைவர்களும் பொருத்தமான நேரத்தில் சந்திப்பார்கள் என்று மட்டும் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதை டொனால்டு டிரம்ப் முன்பே சுட்டிக்காட்டியிருந்தார். கடந்த ஆண்டே இரண்டு தலைவர்களும் சந்திப்பதற்கு மிக அருகில் சென்றிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வீழ்ச்சி பதிவாகியிருக்கின்றது. ஒரு அவுன்ஸ் தங்கம் 2% வீழ்ச்சியடைந்து 4,354 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருக்கின்றது. ஒரு அவுன்ஸ் வெள்ளி 5% வீழ்ச்சியடைந்து 63 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருக்கின்றது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த விலை மாற்றம் இன்றைய உள்நாட்டு சந்தையிலும் தங்கத்தின் விலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைத்துக் கொள்ள டொனால்டு டிரம்ப் எடுத்த முடிவை தொடர்ந்து தென்கொரியா மற்றும் அமெரிக்கா ஆகியவை தங்கள் ஃப்ரீடம் ஷீல்டு கூட்டு ராணுவ பயிற்சிகளை ஆகஸ்ட் 27 பதிலாக வெள்ளிக்கிழமை அன்றே நிறைவு செய்யவுள்ளதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சியின் கால அளவை 17 முதல் 21 வரை என மாற்றியமைக்க முடிவு செய்திருப்பதாக தென்கொரியாவின் கூட்டு தலைமைப்படை தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சிகள் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாள் முன்னதாகவே அவற்றின் அளவை குறைக்குமாறு டொனால்டு டிரம்ப் ராணுவ தலைமையகத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னை அவர் புகழ்ந்து பேசிய அதே வேளையில் இந்த பயிற்சிகளை பொருத்தமற்றவை என்றும் விரோத போக்குடையவை என்றும் விமர்சித்தார். மேலும் ஈரானுக்கு எதிரான தனது நடவடிக்கைக்கு ஆதரவளிக்காததற்காக தென்கொரியாவையும் அவர் குறை கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கிடையே காலி மைதானத்தில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 165 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 462 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் இந்திய அணியின் சார்பில் தேவக் படிக்கல் 167 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். இதையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை அணி 284 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் இந்தியா 178 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றது. பின்னர் தமது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 193 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இந்நிலையில் இலங்கை அணிக்கு 372 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 206 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவியது. இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடரின் இரண்டாவது போட்டி ஆகஸ்ட் 23 கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறவுள்ளது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
2: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222 j.ca
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222
5: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு up to $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காபரோவில் மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS Sudhakaran 416-292-0033 பிரிமல் டொயோட்டா .com.
6: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000.
9: Everything okay, no problem andichinam
10: bar kalam closing da adikira nadik.
11: The customer you're trying to reach is not available.
12: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
13: முதல்
12: புல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000 mymechanicauto.ca.
0: உங்களுடைய மோட்கேஜ் பீல் என்றிடம் இருக்கின்றதா அல்லது பிரைவேட்டில் இருந்தால் அதனை வங்கிக்கு மாற்றுவதற்கான வழிகாட்டியை வங்கி ஊடாகவே செய்து தருகின்றார் மிதுன் குலேந்திரநாதன். முதல் முறையாக உங்கள் சொந்த வீட்டை வாங்க நினைக்கின்றீர்களா? 20% டவுன் பேமெண்ட் இல்லையா? கவலை வேண்டாம். அரசாங்க விதிமுறைகளுக்கு உட்பட்ட சிறப்பு மோட்கேஜ் புரோக்ராம்ஸ் மூலமாக தகுதியான ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு 5% டவுன் பேமெண்டில் இருந்தே வீடு வாங்கும் வாய்ப்பு இருக்கலாம். உதாரணமாக, உங்கள் தகுதி நிலை மற்றும் வீட்டினுடைய விலையை பொறுத்து $35,000 வரையில் டவுன் பேமெண்டை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இருக்க நீங்கள் ஏன் தொடர்ந்தும் வாடகை செலுத்த வேண்டும்? உங்களுடைய மோட்கேஜ் ஆப்ஷன்ஸ் என்ன? எவ்வளவு டவுன் பேமெண்ட் தேவைப்படும்? நீங்கள் தகுதி பெறுகின்றீர்களா? போன்ற பல்வேறு சரியான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு CIBC மோட்கேஜ் அட்வைசர் மிதுனை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மிதுன் குலேந்திரநாதன், 416-451-6071 416-451-6071. இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம் என்று காத்திருக்காமல் உங்கள் சொந்த வீட்டு கனவை நனவாக்குவதற்கான முதல் படியை இன்றே எடுத்து வையுங்கள். உங்களுக்கு அருகில் உள்ள CIBC பிரான்ச்சுக்கு சென்றும் மிதுனை சந்திக்கலாம். CIBC மோட்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன், 416-451-6071 416-451-6071.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
3: The Brick Outlet. உங்களுக்கு பிடித்த டாப் பிராண்ட் பொருட்களின் கொள்வனவில் பணத்தை சேமிக்க விரும்புகின்றீர்களா? நம்பிக்கையோடு பிரிக் அவுட்லெட்டுக்கு வாருங்கள். தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் மற்றும் பல பொருட்கள் 60% வரையிலான கழிவில். சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். மேலும் இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு ஒன்றை மேலும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில். The Brick Outlet 416-751-2150 4167512150.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன். வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிக முக்கியமாக மத்திய கிழக்கில் பதட்ட நிலை அதிகரித்து காணப்படுவது வருகின்ற செய்திகளினூடாக அறிய கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கனடாவில் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட இந்த வேலை நடைமுறை என்பது தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியின் அறிவிப்பின் காரணமாக 3 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இதன் பின்னர் என்னென்ன விடயங்கள் நடக்கப் போகின்றன என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக மத்திய கிழக்கில் போரை ஆரம்பித்த அமெரிக்கா இப்பொழுது ஈரானுடைய தாக்குதல் காரணமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு முயற்சிப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. தானே பேச்சுவார்த்தையில் இருந்து விலகுவதாக அறிவித்த அமெரிக்கா தற்பொழுது ஈரானிடம் கெஞ்சும் நிலை ஏற்பட்டிருப்பதாக ஈரான் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இப்பொழுது தங்களுடைய பைனான்சியல் குறிப்பாக நிதி கொடுக்கல் வாங்கல் ஈரானோடு மேற்கொள்ளாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றது. இதன் காரணமாக குறிப்பாக அரபு நாடுகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்ட நிலை என்பது ஈரான் சில வேளைகளில் அந்த நாடுகளை நோக்கிய தாக்குதல்களை விரிவுபடுத்தலாம் என்ற கவலைகள் எழுந்திருக்கின்றன. இதே நேரத்தில் கனடாவை பொறுத்தவரையில் கனடாவில் இன்றைய தினம் வரி அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய இந்த 50% வரி விதிப்பை 3 நாட்கள் ஒத்திவைப்பதாக அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக இருதரப்பும் பேச்சுக்களில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாலும் கூட கெனடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் இன்னும் பேச்சுவார்த்தையில் எட்டப்படக்கூடிய முக்கிய அம்சங்கள் உள்ளதான ஒரு சமிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இந்த அவதானிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சுரேஷ்?
1: வணக்கம் ராம், வணக்கம் நீர்களே. இந்த குறிப்பாக நாங்கள் முக்கியமாக எடுத்து பார்க்க வேண்டிய விடயமாக தற்பொழுதைய வரி விதிப்பு விடயம் இருக்கின்றது. இறுதி நிமிடங்களில் மேற்கொள்ளப்பட்ட நகர்வாக 3 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 நாட்கள் நிச்சயமாக ஒரு முடிவை எட்டக்கூடியதாக இருக்குமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து இன்று வரை 5 தடவைகள் இந்த குழுக்கள் சந்தித்திருக்கின்றன. இந்த முறைதான் இவ்வாறான ஒரு நெருக்கடி நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதான தகவல் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முன்னேற்றம் என்பது அவர்கள் தெரிவிப்பதை போன்று நிச்சயமாக 2 தரப்புகளுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆராயப்பட்டனவா என்று விடயங்கள் வந்து அவை வந்து தீவிரமாக ஆராயப்பட வேண்டியவை. குறிப்பாக இவ்வாறு கூறலாம், அமெரிக்கா தன்னுடைய கார் அதாவது வாகனங்களுக்கு கார் என்றல்ல வாகனங்கள் முழுவதற்கும் 50% வரியை விதிக்குமாக இருந்தால் அவ்வாறான வாகனங்களின் சந்தை என்பது கனடாவில் எவ்வாறு போட்டி போட முடியும், அல்லது எவ்வாறு மற்ற வாகனங்கள் மலிவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் போன்றவை எல்லாம் சிந்திக்கப்படவில்லை. அதைவிட ஒரு வாகன தயாரிப்பின் பொழுது பல தடவைகள் இந்த உதிரி பாகங்கள் சென்று வருகின்ற செயற்பாடுகள் இருக்கின்றன. அவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் ஆராயப்பட்டனவா என்கின்ற கேள்விகள். மற்றது உண்மையிலேயே அமெரிக்கர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது என்பதை விட கனேடியர்களுக்கு, நாங்கள் ஏற்கனவே கிடைத்தது போல கனேடியர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து மீள்வதற்கான பாதை என்பதை கனடா கட்டாயம் திறக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு பயணிக்கின்ற பொழுது இந்த பொருட்கள் அனைத்துக்குமான 50% வரி என்பதை குறைப்பது என்பதை விட ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஏற்ற அவற்றிற்கு தகுந்த வரி விதிப்பை மேற்கொண்டால்தான் 2 சந்தைகளும் தாக்கு பிடிக்கக்கூடிய நிலையில் வரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்கான ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கு தற்பொழுது பல விவகாரங்களும் உள்நுழைக்கப்படுகின்றன. குறிப்பாக கீஸ்டோன் எனப்படுகின்ற எண்ணெய் குழாய் விவகாரம், இது இந்த இயற்கைவியலாளர்கள் மற்றும் பூர்வீக குடிகளின் கடும் எதிர்ப்பால் 2021 அப்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனால் கைவிடப்பட்டதாக இருந்தாலும் கனடிய பிரதமர் கூட தற்பொழுது அதற்கு ஒரு ஆதரவான கருத்தினிலேயே ஏற்கனவே தெரிவித்தவராக இருக்கின்றபடியால் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தனது செய்தி பதிவில் இந்த கீஸ்டோன் விவகாரமும் பேசப்பட்டதாக கூறுகின்றார்.
2: அவருடைய நோக்கம் அந்த கீஸ்டோனாக இருக்கலாமா? இந்த வரி விதிப்பின் மூலமாக இந்த கீஸ்டோன் எண்ணெய் குழாய் திட்டத்தில் தாங்கள் வெற்றி பெறுபவர்களாக தங்களை உள்ளாக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த வரி விதிப்பு இருந்திருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு எழுகின்றது. முதன்மை நோக்கம் அதுவாக இருக்கலாமா?
1: இல்லையாம். அதாவது வந்து அதுதான் உண்மையான நோக்கங்களில் ஒன்றாக இருக்கின்றது. மற்றது அந்த F-35 என்கின்ற விமான கொள்வனவு. அந்த விமான கொள்வனவை விட்டு நாங்கள் ஸ்வீடன் போன்ற நாடுகளுடன் ஒப்பந்தங்களை செய்ததை எல்லாம் ரத்து செய்ய வேண்டிய தேவைகளை இந்த விவகாரங்கள் ஏற்படுத்தலாம் என்றால், அதாவது வந்து வரியோடு பல விவகாரங்களையும் தற்பொழுது இணைக்கின்றார். அப்பொழுது நாங்கள் இந்த அதாவது இந்த பைப் லைன், அதாவது இந்த இந்த விவகாரம், அதாவது வந்து இந்த 5 வருடத்திற்கு முதல் கிடப்பில் போடப்பட்ட விவகாரம் என்பது பூர்வீக குடிகளினதும் மற்றும் அந்த இயற்கை சார் அமைப்புகளினதும் எதிர்ப்பை பெற்ற காரணத்தால் தான் கைவிடப்பட்டது. இது அதற்கான மாற்று திட்டமாக எவ்வாறு கொண்டு வரலாம் என்பதை அவர்கள் யோசிப்பார்கள் என்றால், இந்த ஹோமஸ் நீர்நிலை பிரச்சனை போன்றவற்றில் மேலதிகமாக கனடா எண்ணெயை பெறுவது என்பது அமெரிக்காவின் கொள்வனவை அல்லது அமெரிக்காவின் தகுதி தங்கு நிலையை, அதாவது அவர்களுக்குரிய தேவைக்குரிய எண்ணெய் இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் உடனடியாக அவர்களால்
2: ஆனால் பொதுவாக இப்பொழுது பார்க்கின்ற பொழுது பலரும் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அமெரிக்கா தான் நினைப்பதை சாதிப்பதற்கு இவ்வாறு அடிக்கடி வரி விதிப்பை விதிப்பதும் பின்னர் பேச்சுவார்த்தையை ஒத்தி போடுவதும் போன்ற பல காரணிகளை செய்கின்றது. இந்த விடயங்கள் என்பது என்ன ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தை நோக்குகின்ற பொழுது சில வேளைகளில் இந்த காரணங்களை முன்வைத்து மீண்டும் இவ்வாறான பிரச்சனைகளை எழுப்பலாம். ஆகவே எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இவ்வாறான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடுவது என்ற ஒரு சந்தேக பார்வை என்பது அமெரிக்கா மீது வந்துவிட்டது. இதை எவ்வாறு கனடா தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றது? ஏனென்றால் கனடாவிடம் இருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது இருக்கக்கூடிய வளங்களும் அதே நேரத்தில் வேறு மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்கான கால அவகாசமும் கூடுதலாக தேவைப்படுகின்ற ஒரு காரணத்தினால் அமெரிக்கா இதை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அதிக ஏதுநிலைகள் தென்படுகின்றன. இவற்றை எவ்வாறு கனடா கையாளும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக இந்த கீஸ்டோன் எண்ணெய் விவகார விடயம் என்பது ஒருவேளையில் கனடாவினுடைய அனுமதியோடு மீண்டும் செயல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டால், ஏற்கனவே கனடாவினால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற மாற்று எண்ணெய் வழி குழாய் திட்டத்துக்கு என்ன நடக்கும் போன்ற பல கேள்விகள் எழுகின்றன அல்லவா?
1: இல்லை, மாக்ரானி மிகவும் ஒரு திருச்சங்கான நிலையில் இருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் ஒரு திடமான முடிவெடுக்க வேண்டிய தலைவராக இப்பொழுதுதான் இருக்கின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் தங்களுடைய எண்ணெய் பிரச்சனையில் சுமார் 15% இது குறைத்து விடும் என்கின்ற நம்பிக்கை, இல்லாத அதை விடவும் இந்த விமோங்க் மாகாணத்திற்கு செல்கின்ற இந்த குழாய்கள் அங்கே உள்ள அந்த உற்பத்திகள் பெருக்கப்பட்டால் அதை விடவும் குறைக்கப்படுவதாக இருக்கும். ஆனால் இங்கே உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், இப்பொழுது 2 விடயங்கள் இருக்கின்றன. நீங்கள் தொட்டி சென்றதில் முதலாவது நீங்கள் பொருட்களின் விவகாரங்கள், இவை பலதும் இப்பொழுது குஸ்மா எனப்படுகின்ற அமெரிக்க கனேடிய மற்றும் மெக்சிகோ ஒப்பந்தத்திற்கு உட்படுத்தப்பட்டவை. அதன் நீடிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்ற பொழுது அதில் உள்ள பொருட்கள் இவ்வாறான வரி விதிப்பிற்கு செல்லப்படுமாக இருந்தால் மீண்டும் அவற்றை ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தடம் புரள் நிலையை அமெரிக்கா ஏற்படுத்துகின்றது என்றால், அமெரிக்கா தான் விரும்பிய பாதைக்கு இட்டுச் செல்கின்ற பணியில் ஈடுபடுகின்றது. ஆனால் கனடாவை பொறுத்தவரை இது உண்மையிலே இவ்வாறும் கூறலாம், அதாவது வந்து அமெரிக்கர்கள் தாங்கள் இப்பொழுது விதிக்க போகின்ற வரி காரணமாக உண்மையிலேயே மதுவுக்கு தங்களுடைய மதுவுக்கு 50% வரியை கனடா விதிக்கின்ற பொழுது அதன் உற்பத்தி குறையும் போன்ற விடயங்கள் எல்லாம் ஏற்கனவே ஆராயப்பட்டவையாக இருந்தாலும், ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த அதற்கு தகுந்த வரி விதிக்கப்படாவிட்டால் நிச்சயமாக கனடாவை பொறுத்தவரை கனடா மாற்றுப்பாதை தேட வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே மாக்கானி அவர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர் தெரிவிக்க வேண்டிய விடயம், இது உண்மையிலேயே லிபரல் கட்சிக்கான ஒரு கடும் அதான் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய காலமாக அமைந்துவிட்டது. நவம்பர் மாதம் 6ஆம் தேதி தேர்தல் வரை இவ்வாறு இழுத்துச் செல்வது நிச்சயமாக ஒரு சிறந்த ராஜதந்திர முடிவாக இருக்கும் என்றால், நவம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு டொனால்டு டிரம்பிற்கு இந்த அளவிற்கான அதிகாரங்கள் இருக்கக்கூடியதாக 2 சபைகளும் இருக்குமா என்கின்ற கேள்வி அங்கே எழுந்திருக்கின்றது. ஆனால் அதுவரையில் எவ்வாறு தக்க வைப்பது? இப்பொழுது குறிப்பாக செப்டம்பர் மாதம் இங்கே டொரோண்டோவில் ஒரு பொருளாதார மகாநாடு ஒன்றை கூட்டுவதற்காகவும், இதன் மூலம் 5 டிரில்லியன்கள் என்றுதான் நினைக்கின்றன, சரியாக தொகை சரியவில்லை, அவ்வளவான பணத்தை தான் பெறப்போவதாகவும் மாகாணி தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றைய உலக போக்கில் இவ்வாறான நிலைப்பாடு சாத்தியமா? நாடுகள் முன்வருமா? குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் தான் பணத்தில் நிறைந்தவையாக இருந்தன. அவ்வாறானவை வருமா போன்றவை கேள்விகள் இருக்கின்ற பொழுது மாகாணியின் ஆளுமை அதாவது நிரூபிக்கப்படுவதற்கான காலமாக இந்த இனி வருகின்ற நாட்கள் இருக்கப்போ போகின்றன. 3 நாட்களில் உடனடியான முடிவை எட்டலாமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் விரைவுபடுத்தப்படுகின்ற பொழுது, விட்டுக் கொடுப்புகள் செய்யப்படுகின்ற பொழுது, அதில் விட்டுக் கொடுக்கப்படுகின்ற தன்மை பெரிய பாதிப்புகளை ஏற்படும். இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த கீஸ்டோன் பைப் விவகாரத்தை சில வேளைகளில் மற்ற கட்சிகள் லிபரல் கட்சிக்கு எதிரான போராக எடுக்கலாம் என்று சொன்னால் அது மக்கள் ஆதரவை பெறாத ஒரு திட்டம். அதே போன்று ஏனைய இடங்களிலும் ஏனைய விவகாரங்களிலும் இவர்கள் விட்டுக் கொடுப்புகளை செய்தால், இப்பொழுது F-35 விமானத்தை கொள்வனவு செய்வதில்லை, அதற்கு மாற்றீடாக பிரதியீடாக அதனை ஒத்த விமானங்களை கொள்வனவு செய்வது, மற்றது நீர்மூழ்கிகளை ஜெர்மனியில் இருந்து கொள்வனவு செய்வது போன்ற ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த விவகாரங்களில் மெதுவாக அமெரிக்காவால் முன்வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக கனடாவை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்ற நிலையை அமெரிக்கா விரும்புகின்றது என்கின்ற தன்மையை ஏற்படுத்தும். இது நிச்சயமாக கனேடியர்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியமானதல்ல. எனவே நாங்கள் கனேடியர்களாக சிந்திப்போமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் கனேடியர்கள் என்கின்ற முதலாய அதாவது தேசப்பற்றும் அல்லது எங்களுடைய உரிமைகளும் முன்னிறுத்தப்பட வேண்டும், அதனை லிபரல் கட்சி அரசு செய்வோம் என்று நம்புவோம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் அந்த கட்சி பிதங்கள் பார்க்கின்ற அரசியலில் லிபரல் கட்சியோ கன்சர்வேட்டிவ் கட்சியோ ஈடுபடாதென நம்புவோம். மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை. ஆனால் அதனை எவ்வாறு அணுகப் போகின்றார்கள், விட்டுக் கொடுப்புகள் அதாவது வந்து இப்பொழுது அவர்கள் இருக்கிற விடியம் என்னவென்று சொன்னால் 3 நாட்களுக்கு இடம்பெறப் போகின்ற தளர்வுகள், விட்டுக் கொடுப்புகள், அதில் அவர்கள் அவதானமாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும்.
2: குறிப்பாக மத்திய கிழக்கு விவகாரம் என்பது அமெரிக்கா கெஞ்சும் நிலைக்கு சென்ற பொழுதிலும் கூட இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளை ஒரு ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கக்கூடிய அளவுக்கு எந்தவித நிதி கொடுக்கல் வாங்கல்களிலும் ஈடுபடாத ஒரு நிலைக்கு இட்டுச் சென்றிருப்பதை பார்க்கின்றோம். இது ஈரான் ஏற்கனவே அமெரிக்கா மீது ஒரு முறுகல் நிலையில் இருக்கின்ற சூழலில் மத்திய கிழக்கு நாடுகள் இவ்வாறு செய்வது என்பது ஈரானை ஒரு சீண்டும் முயற்சியாக இருக்காதா?
1: இல்லை, உண்மையிலேயே என்ன நடக்கின்றது என்று சொன்னால் இப்பொழுது ஈரானின் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கை மிகவும் நெருக்கடிக்கு உள்ளான பிரதேசமாக ஆக்கி வருகின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மத்திய கிழக்கு என்பது தற்பொழுது அந்த பொருளாதார ரீதியில் 3 உலக நாடுகளை ஒத்ததாக போக போகின்ற தன்மையை பெற்று வருகின்றது. கண்ணாடி கட்டடங்கள் மற்றும் அதாவது சொகுசு வாழ்க்கை அல்லது சொகுசு விமான பயணங்கள் போன்றவற்றின் பிரபல்யமாக இருந்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது பதட்ட நிலையிலும் அவர்களுடைய நிதி நிலைகள் என்பன கீழ் செல்வதாகவும் இருக்கின்றன. 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அவை கடலில் விழுந்ததாகவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதாவது ஐக்கிய அரபு நாடுகள் அறிவித்த பொழுது அவர்களுடைய பங்கு சந்தையின் நிதி நிலைமையும் கீழே உடனடியாக செல்லக்கூடிய நிலையை அடைந்தன என்றால் ஏவுகணை குறிகள் குறித்த பயம். எனவே இவ்வாறான தாக்குதல் உத்தரவாதத்தை பெறுவதற்காக அவர்கள் முயன்றாலும் இங்கே இப்பொழுது நாங்கள் விரும்புவதால் நேற்று பார்க்க முடியாத உறவுகள் கூட ஏற்படுகின்றன. ஓமானும் ஈரானும் ஒரு ஒப்பந்தத்திற்கு செல்வதாக இருக்கட்டும் அல்லது சவுதி தன்னை பாதுகாத்துக்காக துருக்கியுடனும் பாகிஸ்தானுடனும் செய்கின்ற ஒப்பந்தமாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்பொழுது ஐக்கிய அரபுகள் ராஜ்யம் கூட அமெரிக்காவுடன் பேச்சுக்களை நடத்தினாலும் ஹோமஸ் விவகாரம் தொடர்பாக அவர்கள் கூட எவ்வாறு தங்களால் இந்த விவகாரங்களில் இருந்து மீள முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள்.
2: ஒரு பிளவு நிலை என்பது போர் விரிவடைவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்ற ஒரு தளமாக இந்த பகுதியை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அல்லது அமெரிக்கா சொல்வது போன்று தாங்கள் நினைக்கின்ற நேரத்தில் ஒரு போரை ஆரம்பிப்பதும் பின்னர் உடனடியாகவே ஒரு அமைதி நிலைக்கு செல்வதும் ஒரு வழக்கமாகிவிட்ட நிலையில் இந்த நாடுகளுக்கு இடையிலான பிளவு நிலையை உருவாக்குவது என்பது போர் விரிவடைவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறதா அல்லது போரை குறைப்பதற்கான முயற்சியில் அவை ஈடுபடுவதற்கான வழியை ஏற்படுத்துகின்றனவா?
1: இல்லை, நிச்சயமாக போர் அதாவது வந்து இப்பொழுது நீண்டு செல்கின்றது. இவ்வாறு கூறுங்கள், அமெரிக்கா கூறுகின்றது நாங்கள் பேச்சுக்கள் நடத்துகின்றோம் என்று, ஆனால் ஈரான் கூறுகின்றது எங்களை கெஞ்சி கேட்கின்றார்கள் என்று, அதாவது அமெரிக்கா இஸ் பெக்கிங் என்று கூறுகின்றார்கள். அதாவது ஒரு அவ்வாறான வார்த்தையை பொதுவெளியில் பாவிப்பது என்பது ஒரு நாட்டால் சாதாரணமாக முடியும் என்றால், அதாவது எங்களை மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள் பேச்சுக்கு வாருங்கள் என்று, அதன் பலவீனம் எவ்வாறு இருக்கின்றது என்று தெரியும். எனவே இது பல நாடுகள் கலந்த மௌனமாக ஒரு உலக பொருளாதாரத்தை ஈடாட வைக்கின்ற ஒரு போராக மாறி வருகின்றது என்கின்ற உண்மைதான் இதன் கட்டிடமாக இருக்கின்றது. ஆனால் அதாவது காலக்கெடுக்களை பாருங்கள், அதாவது எவ்வாறான காலக்கெடுக்கள் ஒவ்வொரு விடயத்திற்கும் வைக்கப்பட்டதோ அவையெல்லாம் தவிடுபொடியாக்கப்பட்டன. தன்னால் ஒரு தொலைபேசி அழைப்பில் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்த முடியும் என்ற நிலைப்பாடாக இருக்கட்டும், அல்லது காசா போர் உடனடியாக முடியும் என்ற நிலைப்பாடாக இருக்கட்டும், அல்லது பிப்ரவரி 28 தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஈரான் அமெரிக்க போர் ஒரு 14 நாட்களுக்குள் முடியும் என்ற காலக்கெடாக இருக்கட்டும், அல்லது 80,000 மக்களை எங்கள் கண்முன்னேயே கொன்று குவிக்கின்ற ஒரு களமாக பலஸ்தீனத்தை உலகம் ஏற்றதாக.
2: அவ்வாறான நிலையில் இந்த காலக்கெடு என்பது குறிப்பாக உலக நாடுகள் மத்தியில் இருக்கின்ற ஒரு காலக்கெடுவாக இருந்தாலும் கூட, கனடாவுக்கும் அவ்வாறான காலக்கெடு என்பது நீடிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே கனடாவுக்கு விதிக்கப்பட இருக்கின்ற இந்த வரியினுடைய காலக்கெடுவை நீடிக்க வேண்டிய ஒரு முயற்சியில் கனேடிய பேச்சுவார்த்தை குழுவும் ஈடுபட்டு அதற்கான வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் கனேடியர்களுடைய சிந்தனையாகவும் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம்.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
4: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்றுத் தருகிறார் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. குறைந்த வருமானமா? எப்ரைசலில் சிக்கலா? கவலையை விடுங்கள். அலையுங்கள் கஜன் கனக விநாயகம் 416-274-4345. பிரதான வங்கிகளூடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம் 416-274-4345.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
7: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
8: முறையற்ற வகையில் பெறப்பட்ட நிதியை பயன்படுத்தி மாத்தறையில் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் பிணைத்தொகையை பறிமுதல் செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சென்னை பறக்கும் ரயில் சேவையை தமிழக அரசிடம் ஒப்படைப்பதற்கு தெற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரவிருந்த கனேடிய பொருட்கள் மீதான 50% புதிய வரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் குண்டுவீச்சுகளினால் இடம்பெயர்ந்த 850,000 அதிகமான லெபனான் மக்கள் மீண்டும் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகமேகம் தெரிவித்துள்ளது.
7: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

சிலரடியோர் தம்மை வதையே புரிக்குவதா. ஏ மகராசர்கள் உள்ள காளித நில யாமேனும் நினைவா. தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம். கடல் வாழிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வரு

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
3: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ்.

0: உங்களுக்கு எதிர்பாராத விதமாக பணத்தேவை ஏற்பட்டிருக்கின்றதா? நிதி செலவுகளுக்கு பணம் தேவையாக உள்ளதா? உங்கள் அவசர நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய நம்பிக்கைக்குரிய நிறுவனமாக விளங்குகின்றது அம்மா நகை மாடம். வர்த்தகத்துறையில் தனது 34 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு அம்மா நகை மாடம் தற்பொழுது சிறப்பு சலுகைகளை வழங்குகின்றது. குறைந்த வட்டியில் உங்கள் தங்கத்திற்கு அதிகபட்ச மதிப்பீட்டுடன் உங்களுக்கு தேவையான தொகையை வரும் 5 நிமிடங்களில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்கள் பழைய நகைகளையும் குறைந்த விலைக்கு நீங்கள் அத்துடன் உங்களுடைய பழைய நகைகளை சிறந்த விலையில் நீங்கள் விற்பனை செய்வதோடு நீங்கள் கூடுதலான பெறுமதியையும் அந்த நகைகளுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவுக்கு நிகராக அம்மா நகை மாடம் உங்களுக்கான சேவையை வழங்குகின்றது. 416-994-3861 416-994-3861 416-994-3861 அம்மா நகை மாடம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுர் நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
4: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.

0: அம்மா தமிழகம் புத்தம் புதி காலை
1: செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய நாள் இறுதி நாளாக இருந்தது. ஒரு எறும்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் எறும்புக்கூடுகள் சில மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. செம்மணி புதைகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 56வது நாளான இன்றைய தினம் இறுதி நாள் அகழ்வு பணிகள் நடைபெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. செம்மணியின் முதல்கட்ட அகழ்வு பணிக்காக 9 நாட்களும், இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக 54 நாட்களும், மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்காக 56 நாட்களும் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டு ஆய்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் இதுவரையில் செம்மணியில் மேற்கொள்ளப்பட்ட 110 நாள் அகழ்வு பணிகளின் போது 583 எறும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற நிலையில் அவை அனைத்தும் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மீட்கப்பட்ட சான்று பொருட்களின் ஆய்வுகளை மேற்கொண்டு தொல்லியல் ஆய்வாளர்களின் அறிக்கையின் படியும் குழி ஒன்றில் மீட்கப்பட்ட 9 எறும்புக்கூடுகளின் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையும் அக்டோபர் மாதம் 14 தேதி நடைபெறவுள்ள நிர்வாகக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அனுமதியை மன்று வழங்கும் பட்சத்தில் வரவு செலவு திட்டத்தில் நிதி அமைச்சுக்கு அனுப்பி அதனூடாக நிதி வழங்கப்பட்டால் 4 கட்ட அகழ்வு பணியும் மேற்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எறும்புக்கூடுகள் மீதான ஆய்வினை மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் இது தொடர்பிலான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த குழுவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நீதி கோரி தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாகவும் போராட்டங்கள் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.

சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் சில பகுதிகளில் லேசான மழை தூறல்களை காணக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. நாளைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்த நாளாக காணப்படும். வெப்பநிலையில் சற்று வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. ஆகவே இதமான காலநிலையாக இன்றும் நாளையும் காலநிலை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த தகவலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். இன்று உலக புகைப்பட தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. புகைப்பட கலைஞர்களுக்கும் அத்தோடு புகைப்படங்களை பகிர்பவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற இருக்கின்றேன். 24 மணி நேரமும்

0: one at Win Lifetime. Call 905-206-1008.
1: घर कहीं भी लेना हो

Close!